நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோ ஹெர்ட்ஸிலும் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ரவண மாதம் 21 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடி மாதம் 27 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12 தேதி புதன்கிழமை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களினி கர்ணரஞ்சனி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்கலாம்.

0: கர்ணரஞ்சனி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டோம். நேயர்கள் இனி கேட்கலாம்
1: முதம் செய்நன்றி அறிதல் 11 அதிகாரம் 2 குறட்பா.

ஒருவருக்கு துன்பம் வந்த காலத்தில் செய்த உதவி சிறியதாக இருந்தாலும் அக்காலத்தை நோக்க அஃது பூமியை விட மிகப்பெரியதாகும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி.

அலைவரிசைகளில் இன்று ஒளிபரப்பாகும் நமது நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். திருச்சிராப்பள்ளி வானொலியின் இனிய அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா அரவிந்த் குமார் அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்தராகம். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை வேளாண்மை செய்திச் சுருள். 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸின் நாள் மலர். 7 மலரும் காலை மலர், இதில் தமிழவதம் கவிஞர் ஜிவி அவர்கள் வழங்க கேட்கலாம். தொடர்ந்து சேவை செய்திகள். திருச்சி இயன்முறை மருத்துவர் டாக்டர் எஸ் அருள்மணி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 இதயராகம். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். திருச்சி சேலம் மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் அதுவா இதுவா. இன்றைய சூழலில் புகைப்படங்கள் நினைவுகளின் சேமிப்பா, சமூக ஊடக விளம்பரமா? 10 உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடாட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள் செம்பருத்தி ரோஜா திரைப்படங்களிலிருந்து கேட்கலாம். 11 கல்லூரி கலாட்டா திருச்சிராப்பள்ளி இந்திரா காந்தி கல்லூரியிலிருந்து. 12:10 வரும் மங்கையருலகத்தில் முதல் சம்பளம் குறித்து தோழிகள் பங்கேற்கலாம். 1 தேனிச கீதங்களோடு வலம் வரும் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கத்தில் இயற்கை முறையில் காய்கறி சாகுபடி குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் சோழமாதேவி எஸ் ரகுபதி அவர்கள். இரண்டு கிராம சமுதாயத்தில் மகளிர் சுய உதவிக்குழுக்களின் செயல்பாடுகள் குறித்து தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்திட்ட இயக்குநர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்களுடன் நேர்முகம். 3 வரும் இசைத்தூரல். 4 வண்ணக்கோலங்கள். ஐந்து மணிக்கு இடமாய் வரும் பொன்மாலை. 6 ஆரவாரம். 6:15 உணவை மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்துத்துறை உதவி பேராசிரியர் எஷரின் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். பண்பலையில் 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 உற்சாகம் உச்சம் வெற்றி நம் கையில் போட்டித் தேர்வு பயிற்சியாளர் ஏ எஸ் அருண் விஜய் அவர்கள் பங்கேற்கிறார். 7:25 திருச்சி சாரதாசின் உழவர் உலகத்தில் இயற்கையோடு இணைவும் தொடரில் பூனைக்காளி விதை குறித்து பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் முனைவர் ஜே ராஜ்குமார் அவர்களோடு ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

எட்டு மணிக்கு இரவு இசை இனிமையில் 80-90களில் வெளிவந்த திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 9:15 இசைக்கும் இனிய ராகம். 10 மணிக்கு ஞாபகம் வருது. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 9 மணிக்கு அரங்கிசையில் ஜெயலட்சுமி சேகர் அவர்கள் வாசித்துள்ள வீண இசை. சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் மிருதங்கம், திருச்சி டாக்டர் கே. முரளி கடம். முற்பகல் 11 மணிக்கு தென் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரலில் எஸ் சித்ரா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 5:30 என்சிஆர்டி வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7:10 தென்காசி மாவட்ட செய்தி மடல். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 9:15 செய்திச்சுடர், 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். கேரள மாநிலத்தில் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். லைபீரிய நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு புதுதில்லியில் நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினர். புதுமை கண்டுபிடிப்பு, வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையில் தீவிர கவனம் செலுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கேட்டுக் கொண்டுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்படவுள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக்கு அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சியின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு முக்கிய நகரங்களிலும் கோவில்கள் மற்றும் நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் மீண்டும் காட்டுத்தீ பரவியதால் ஆடி அமாவாசையை ஒட்டி மலைக்கோவிலுக்கு இன்றும் நாளையும் பக்தர்கள் செல்ல தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. இல்லந்தோறும் மூவர்ணக்கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1000 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அளிக்கப்பட்டது. கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 180 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களை கேட்கலாம் முண்டாசு கவியின் பாரதிப்பெண்.
2: ஆசை முகம் மறந்து போச்சே, ஆசை முகம்

0: medals to the country's tally. Karan Singh and Sherjan Shantimol clinched gold medals for India in the senior men's events last night. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த் குமார் அவர்கள்.
3: இனிமை மிகுந்தது வாழ்க்கை. அந்த இனிமை எங்கிருக்கிறதென்றால் உறவுகளின் அன்பில் இருக்கிறது. இவ்வுலகம் இன்றும் இயங்குவதற்கு காரணம் உறவுகளின் பிணைப்புதான். வாழும் காலத்தில் உறவுகளோடு கூடியிருந்தால் எவ்வித துன்பமும் நமக்கில்லை. உங்களின் சின்னஞ்சிறு மனச்சிறையில் அடைபட்ட நினைவுகளை திரும்பி பாருங்கள். உறவுகளின் உன்னதம் உங்களுக்கு புரியும். விடுமுறை காலத்தில் விருந்தினர் வந்ததும் விழா காலத்தில் விமர்சையாய் சென்றதும் உங்களின் நினைவுக்கு வரும். பள்ளிக்குச் செல்லும் போது பாசமுடன் தலைவாரி பொட்டிட்டு அழகு பார்த்து நமக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் வானத்து சாமிகளையெல்லாம் வாயில் வரை அழைத்து வந்து வேண்டிக் கொள்ளும் அம்மாவின் முகம் மனதில் பதிந்த ஓவியம்தானே. ஓய்வென்பதை அறியாது மழை வெயில் பாராது நமக்காக உழைத்த அப்பாவின் கால்களில் பதிந்த ஆணிகள் இன்னும் நம்முள் குத்துகின்றதல்லவா? காலத்தின் வசம் சென்ற நம் நினைவுகள் அனைத்திலும் நம் உறவுகளின் சாயல் மட்டும்தான் பதிந்திருக்கும். உயர்ந்த மரத்தின் வலிமை வேர்களில்தான் இருக்கிறது. இன்று எவ்வளவு தூரம் வளர்ந்த சமூகத்தில் நாம் வாழ்ந்தாலும் அச்சமூகத்தில் நாம் வாழ்வதற்கு கற்றுத்தந்தது நம் உறவுகள்தான். இருக்கும் பொழுது அதன் அருமை யாருக்கும் தெரிவதில்லை. அவை இல்லாத சூழலில்தான் எனக்கென்று யாராவது இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற உணர்வு தோன்றும். உறவுகளின்றி தனிமையில் இருக்கும் மனிதர்கள் உறவுகளோடு கூடி வாழும் மனிதர்களை காணும்போது நமக்கு இப்படி யாரேனும் இருந்தால் நன்றாக இருக்குமே என இயங்குவார்கள். உறவு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது உணர்வின் வெளிப்பாடு. அன்பின் மகத்துவத்தை காட்டும் கண்ணாடி. அக்கண்ணாடி அழகை காட்டும். அதை உடையாது பாதுகாத்து வைப்பதில்தான் உண்மையான வெற்றியே இருக்கிறது. வளரும் வரை தேவைப்பட்ட நல்லாகிய உறவு, வசதி வாய்ப்புகள் வரும்போது தேவையற்று போவதை இன்றைய நாளில் அதிகம் காண்கிறோம். ஒன்றை உணர்ந்து கொண்டால் உறவுகளில் விரிசல் இல்லை. எல்லோருடைய மனமும் வேறு, அதில் தோன்றும் எண்ணங்களும் வேறு. அப்படி இருக்கும்போது சிலவற்றை தள்ளியும் சிலவற்றை ஏற்றும் செல்வது உறவுகளின் ஆழத்திற்கு உதவும். சின்ன சின்ன சிக்கல்கள் எழும்போது அவற்றை விட்டு கொடுத்து செல்வதால் இங்கு நாம் எதையும் இழக்கப் போவதில்லை. குடும்ப உறவுகளில் தோன்றும் புரிதல் நாம் பணிபுரியும் இடங்களிலும் நமக்கான மாற்றத்தை உருவாக்கி பண்பாளனாக நம்மை மாற்றும். அன்பால் அனைத்தையும் வழிநடத்த கற்றுக்கொள்ளுங்கள். உங்களின் வலிமை உண்மையில் குடும்பத்திடமிருந்து கிடைப்பதுதான். இதை உணர்த்த உங்களுக்கு ஒரு கதையை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தார். அவரிடம் பல மாணவர்கள் கல்வி கற்று வந்தனர். அம்மாணவர்கள் குருவிடம் வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. மாணவர்கள் வித்தைகளை கற்று திரும்பும் காலமும் வந்தது. அதில் ஒரு மாணவனுக்கு, சகல கலைகளையும் நான் கற்றுவிட்டேன், அதனால் இனி எனக்கு யாருடைய துணையும் அவசியமில்லை, என்னால் தனித்து இயங்க முடியும் என்ற எண்ணம் தோன்றியது. அதை தன் சக நண்பர்களிடம் பெருமையாக கூறி மகிழ்ந்தான். அதை தொலைவிலிருந்து கேட்ட குரு, கலைகளை கற்று அதன் மூலம் பெற்றோருக்கும் உறவுகளுக்கும் உதவும் மனப்பான்மை தோன்ற வேண்டிய இவனுக்கு எதிர்மறையான எண்ணம் தோன்றியிருக்கிறது, அதை மாற்ற வேண்டும் என எண்ணி அம்மாணவன் குருகுலம் விட்டு நீங்கும் நாளில் ஒரு ஆலமரக்கன்றை பரிசளித்தார். அதை வாங்கிய மாணவனுக்கு மிகுந்த ஏமாற்றம். குருவே, தங்களிடமிருந்து சகல கலைகளையும் கற்று நீங்கும் எனக்கு நீங்கள் அற்புத போர்க்கருவிகளையோ எவருக்கும் கிடைக்காத அரிய நூல்களையோ தருவீர்கள் என எண்ணினேன். நீங்கள் சாதாரண மரக்கன்றை தருகிறீர்கள் என்றான். அதை கேட்ட குரு, அன்பு மாணவனே, இம்மரக்கன்றை நற்று வளர்த்துவா, குறித்த காலம் வரும்போது நான் உன்னை காண வருவேன் என வழி அனுப்பினார். குரு சொன்னது போலவே அம்மாணவனும் அந்த ஆலமரக்கன்றை நட்டு வளர்த்தான். காலங்கள் பல கடந்தன. ஆலங்கன்று விழுதுவிட்டு நிற்கும் பெரிய ஆலவிருட்சமாக மாறியது. அதில் பல பறவைகள் கூடிகட்டி வாழ்ந்தன. வழிப்போக்கர் பல நிழலுக்கு இளைப்பாறினர். கால்நடைகள் தலைகளை உண்டன. பலருக்கும் அம்மரம் பயன் தந்தது. ஒரு நாள் மீண்டும் குரு மாணவனை காணச் சென்றார். அவரை அன்போடு வரவேற்ற மாணவனிடம், நான் கொடுத்த மரக்கன்று எங்கே என குரு கேட்டார். அப்போது மாணவன், இதோ தாங்கள் கொடுத்த மரக்கன்று என ஆலவிருட்சத்தை மாணவன் காட்டினான். அப்போது குரு, இம்மரம் வளர்வதற்கு எதுவெல்லாம் துணை செய்தது என கேட்டார். நாள்தோறும் நான் ஊற்றிய நீரும் வளமான மண்ணும் மலையும் சூரிய ஒளியும் என்றான். அப்படியானால் ஒரு மரம் வளர நீர் மண் மலை சூரிய ஒளி உதவியது என்றால் நீ சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்திட எப்படி நீ மட்டும் காரணமாக இருந்திருப்பாய்? உன் பெற்றோர் ஆசிரியர் உறவுகள் எல்லாம் காரணமாக இருந்திருப்பார்களே. பின் எப்படி எல்லோரின் உதவியையும் பெற்று வளர்ந்த நீ யாருடைய உதவியும் இல்லாமல் என்னால் தனித்து இயங்க முடியும் என கூறுகிறாய்? அன்பு மாணவனே, வளரும் காலத்தில் உதவிய உறவுகளை வாய்ப்புகள் வந்த பின் உதறி தள்ளுவது உத்தமமான செயலாகாது. நீ உன் ஆற்றலால் தனித்து இயங்க முடிந்தாலும் தனித்து இயங்கும் ஆற்றலை உன்னுள் விதைத்தது உன் உறவுகள்தான் என்பதை ஒருபோதும் மறவாதே என குரு கூறினார். அதை கேட்ட மாணவனுக்கு தன் தவறு புரிந்தது. அதுபோல தன் வாழ்க்கையில் உயர்வுக்கான பல களங்கள் நமக்கு தோன்றினாலும் அந்த களங்கள் யாவும் தோன்றும் முன் நமக்கு துணையாக இருந்தது நம் உறவுகள் என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள். அன்போடு கலந்து உறவின் மகத்துவத்தை போற்றுவோம்.

0: வாருங்கள்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: பக்தியை கொடுத்தால் அருளை கொடுப்பேன் என்ற எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதல் ஈடு இணையற்ற இறைவனை நம் இதயத்தில் நிலைநிறுத்தி நம் கண்ணீர் துளிகளை அவன் பொற்பாதங்களில் சமர்ப்பித்து வழிபடுவோம். ஆனந்தராகத்தில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நிகழ்ச்சியின் தொடக்கமாய் முருகனை அழைக்கிறார் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன்.

இரந்தொரும் காலை பொழுதில் பாமாலை சூடி இறைவனை ஆராதிக்கின்றோம் ஆனந்தராகத்தில். அடுத்த பாடல் எம் எம் யூசுப் எல்லாரஞ்சலி குரல்களில்.

இந்த உலகம் முழுமைக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான உறவான இறைவனை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனந்த ராகத்தில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இறைவனை தேடி நம்மையும் அழைக்கிறார் எல்லாரீஸ்வரி.

ஆன்மீக அன்பர்களே, திருவையாறு தர்மசம்வர்த்தினி அம்பாள் ஆடிப்பூர விழாவில் காலை காவிரியில் பஞ்சமூர்த்திகள் தீர்த்தம், இரவு தென் கைலாயத்தில் அப்பர் சுவாமிக்கு கைலாய தரிசனம் கொடுத்துள்ளள், இரவு குதிரை வாகனம். தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கன்பேட்டை திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்று நல் அரவான் களப்பலி. அருள் நிறைந்த இறைவனை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனந்தராகத்தில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவர் செகலில் நிறைவு பாடலாக வீரமணி கர்ணா குரலில்.

0: நம் வாழ்வின் இருள் விளக்கிட வழிபட்டோம் இறைவனை. இதயம் முழுக்க அன்போடு ஆனந்தராகத்தில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்
1: வேளாண் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

0: பாரம்பரிய உணவு திருவிழாவின் வானொலி தொகுப்பு. சோழமண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு உழவர்கள் நல அறக்கட்டளை சென்ற 8ஆம் தேதி சனிக்கிழமை கும்பகோணம் இயற்கை வேளாண் மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழாவினை நடத்தியது. விழா தமிழ்தாய் வாழ்த்தோடு இனிதே துவங்கியது. விழாவில் சென்னை தலைமை செயலக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை வேளாண் பொறியாளர், தஞ்சாவூர் நிப்டம் தேசிய உணவு தொழில்நுட்ப நிறுவன இணை பேராசிரியர், வேளாண் இயக்குநர்கள், இயற்கை ஆர்வலர்கள், முன்னோடி விவசாயிகள், மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர். விழாவிற்கு வந்திருந்தோரை வரவேற்று பேசினார் சோழமண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு இயக்குநர் காயத்ரி வினோத் அவர்கள். தொடர்ந்து சென்னை தலைமை செயலக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை வேளாண் பொறியாளர் பிரிட்டோராஜ் அவர்கள் தனது சிறப்புரையில் எல்லினோ தாக்கத்தை எதிர்கொள்ள விவசாயிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை கையாள வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்.
1: எல்லினோய் அடுத்த வருடமும் தொடரும் சொல்லியிருக்கக்கூடிய இந்த எல்லினோ தாக்கத்துல இந்த வருஷத்துல நம்ம சுதாரிக்கிறதுக்கு ஒரு சில சின்ன சின்ன காரியங்கள் நம்ம செய்து ஆகணும். அதுல முக்கியமானது என்னன்னா, அக்டோபர் 15 முதல் நவம்பர் 15 வரை மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. அந்த மழை எப்படி பெய்யும்னா, குறைந்த நாட்கள்ல அதிகமான மழை பொழியும். அப்படின்னா என்னன்னா, நிறைய மழை பெய்யும் போது வேகமான மண்ணரிப்பு இருக்கும் போது இவ்வளவு நாள் நம்ம கட்டி காத்து சேமிச்சு வச்ச நிலத்துல தேக்கி வச்சிருந்த அங்கக கரிமம் அதுவும் சத்துக்களும் அடிச்சுட்டு போய் இந்த வருஷம் சம்பாவோ அல்லது அடுத்த வருஷம் சம்பாவோ புதுசா ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்ப இதுல இருந்து தவிர்க்கணும்னா, புதுக்கோட்டை கந்தரக்கோட்டை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருச்சியோட ஆத்தோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றியங்கள் முசிறி லால்குடி இதெல்லாம், அதே மாதிரி அரியலூர் 3 தாலுகாக்களும், அதே மாதிரி கடலூர், இங்கேயுமே வந்து நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள்ல 3-3 எண்ணிக்கையிலான தாலுகாக்கள் மணல் சார்ந்ததா இருக்கு. இந்த மணல் சார்ந்ததுல 500 பண்ணைக்குட்டைகள்ல இந்த மாவட்டங்கள்ல ஒதுக்கீடு செய்யப்படும் பண்ணைக்குட்டைகள் எந்த இடத்துல போடணும்னு முடிவு பண்ணி நம்ம பண்ணைக்குட்டை தோண்டிக்கணும். பெய்யக்கூடிய மழை தண்ணீரை நிறைய சேமிக்கிறப்ப பூமிக்குள்ள இறங்கி இப்ப வறண்டு போயிருக்கக்கூடிய நீர் தாங்கிகள்ல நீர் செறிவர் உண்டு பண்ண மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு.
0: அடுத்து ஆதிரங்கம் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சே ராஜீவ் அவர்கள் பேசும்போது,
2: பிரதமர் அவர்கள் அறிவிப்பு ஒன்று கொடுத்தாங்க, அதாவது தங்கத்தை யாரும் வாங்காதீங்க அப்படின்னாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதற்கு இணையாக ஒரு விஷயத்த சொன்னாரு, ஃபெர்டிலைசரை யாரும் வாங்காதீங்க, உபயோகத்தை குறைச்சிங்க. அப்படின்னா நம்மளுடைய ஜிடிபியில நம்மளுடைய அந்நிய செலவானியில மிகப்பெரிய அளவு அந்த ரசாயனம் கலந்த ஃபெர்டிலைசருக்கு நம்மளுடைய விவசாயிகளுடைய பணம் வந்து அந்நிய நாட்டுக்கு போகுது. அதெல்லாம் ஒரு மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு. அப்போ எந்த அளவுக்கு இயற்கை விவசாயிகள் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் வந்து இதுல இருந்தே நமக்கு தெரியும். உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், பாரம்பரிய அரிசியை சாப்பிட்றதுனால ஒரு நல்ல உணவு கிடைக்கிறது மட்டும் நம்ம நோக்கம் கிடையாதுங்க. நம்மளுடைய பஞ்சபூதங்களா இருக்கக்கூடிய நீர் மாசுகளா இருக்கட்டும், ஆதாய மாசுகளா இருக்கட்டும், காற்று மாசுவா இருக்கட்டும், நெருப்பு மாற்ற மாசுவா இருக்கட்டும், இவை அத்தனைக்குமே தீர்வாக இருக்கக்கூடியது நம்முடைய இயற்கை வேளாண்மை. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நிலையிலையும் சத்துன்னு சொல்றோம்ல, மாப்பிள்ள சம்பா ஆண்களுக்கு நல்லதுங்கிறோம், பூங்காறு பெண்களுக்கு நல்லதுங்கிறோம், கருப்பு கவனி சாப்பிட்டா ஒரு நல்லதுங்கிறோம், இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. 176 ரகங்கள் ஐயா நெல் ஜெயராமன் மீட் எடுத்தாரு, ஒவ்வொரு நிலையிலுமே ஒரு சத்து இருக்கு.
0: பின்னர் பாரம்பரிய அரிசி சிறுதானியங்களில் தயார் செய்த சிறந்த உணவு பலகாரங்களுக்கும் இயற்கை வேளாண்மை குறித்த கட்டுரை பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு நிறைவாக நாட்டுப்பண்ணுடன் இயற்கை வேளாண் மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா இனிதே நிறைவு பெற்றது. நிகழ்ச்சியில் இதுவரை வேளாண்மை செய்தி சுருள் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடப்பாண்டு காரிஃப் பருவத்தில் நெற்பயிர் காப்பீடு செய்ய நாளை மறுநாள் 14ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் குறுவை நெற்பயிருக்கான பயிர் காப்பீட்டு தொகை ஒரு ஏக்கருக்கு 786 ரூபாயினை உடனடியாக பொது சேவை மையங்களில் செலுத்தி பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். எனவே குறுவை நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் நாளை மறுநாள் 14ஆம் தேதிக்கு முன்னதாகவே பயிர்

0: காப்பீடு செய்து பயன்பெறுமாறு திருச்சிராப்பள்ளி வேளாண்மை இன இயக்குனர் அறிவிக்கின்றார். வேளாண் பெருமக்களே, சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டாரத்தில் நடப்பாண்டு காரிஃப் பருவத்தில் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அனைத்து விவசாயிகளும் குத்தகைக்காரர் உட்பட பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு பயிர் கடன் பெறும் விவசாயிகள் விருப்பத்தின் அடிப்படையில் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேரலாம். பயிர் காப்பீடு செய்ய முன்மொழிவு படிவம், விண்ணப்ப படிவம், ஆதார் அட்டை நகல், பயிர் சாகுபடி அடங்கல் அறிக்கை, வங்கி கணக்கு புத்தக முதல் பக்க நகல் போன்ற ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். எடப்பாடி குரு வட்டாரத்தில் வெண்டை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு 1,304.16 பிரீமிய தொகையாக செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். காப்பீடு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதியாகும். போலாம்பட்டி குறு வட்டாரத்தில் மஞ்சள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் 4,149.60 வாழை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் 1,598.25 ஒரு ஏக்கருக்கான பிரீமிய தொகையாக வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள் செலுத்தப்பட வேண்டும். வெங்காய பயிருக்கு ஒரு ஏக்கருக்கு 2,109.38 பிரீமிய தொகை செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். வெங்காய பயிருக்கான கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதியாகும். விவசாயிகள் அந்தந்த பயிருக்கான பிரீமிய தொகையினை உரிய காலத்தில் செலுத்தி பயிர்களை பாதுகாத்திடுமாறு எடப்பாடி வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் அறிவிக்கின்றார். கால்நடை வளர்ப்போர், விவசாயிகள், பொதுமக்கள் கவனத்திற்கு. அந்தியூரில் பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வரும் வரலாற்று சிறப்புமிக்க அந்தியூர் மாட்டுச்சந்தை இந்த ஆண்டும் நம்மை வரவேற்கிறது. 2.5 லட்சத்திற்கும் அதிகமான கால்நடை வளர்ப்பவர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் கூடும் கொங்கு மண்டலத்தின் இந்த கால்நடை திருவிழா இம்மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பாரம்பரியமிக்க காங்கேயம், ஆலம்பாடி, பர்கூர் போன்ற அரிய வகை கால்நடைகளை காணலாம். உங்கள் தேவைகளுக்கு ஏற்ற கால்நடைகளை வாங்கி பயனடையலாம். கால்நடைகளை விற்க விரும்புவோர் இதில் விற்று பயனடையுங்கள். இவ்வாறு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி மாவட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் சிறு குறு விவசாயிகள் பயிர்க்கடன் பெறலாம். 1,60,000 வரை பிணையமின்றி கடன் பெறலாம். நகை, நில அடமானத்தின் பேரில் 3,00,000 ரூபாய் வரை கடன் பெறலாம். கடன் பெறும் தொகையினை உரிய காலத்திற்குள் திருப்பி செலுத்தினால் வட்டி இல்லை. கடன் பெற விருப்பமுள்ள விவசாயிகள் நேரடியாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது EKCC மூலம் பொது சேவை மையங்களில் விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் இயற்கை முறையில் காய்கறி சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் சோழமாதேவி எஸ் ரகுபதி அவர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் பூனை காலி விதை பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் முனைவர் ஜே ராஜ்குமார் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். இணையர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுக்காகவே, கேட்டு பயன் பெறுங்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இணைந்திருக்கலாம் மாநில செய்திக்காக.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனித்து

0: தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்ய உள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேபோல் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதாவும் மாநிலங்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. மக்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அளித்த பதிலில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை சார்ந்த செயல்பாடுகளை மாநில மாவட்ட அளவில் திறம்பட ஒருங்கிணைக்கவும் அவற்றை கண்காணிக்கவும் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தேசிய அளவிலிருந்து மாவட்ட நிலை வரை குழுக்களை அமைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் தலைமையில் அமைச்சகங்களுக்கு இடையேயான குழு, துறை செயலாளரின் தலைமையில் தேசிய அளவிலான ஒருங்கிணைப்பு குழு, அந்தந்த மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் மேம்பாட்டுக் குழு என 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. சட்டப்பேரவையில் பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் நிறைவடைந்து அத்துறைகளுக்கான அமைச்சர்கள் இன்று பதிலுரை நிகழ்த்தவுள்ளனர். இந்நிலையில் சட்டப்பேரவையில் தொகுதி மறுவரையறையால் எந்த மாநிலமும் பாதிக்கப்படக்கூடாது, தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலை தொடர வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் திரு விஜய் பேரவையில் இன்று தனி தீர்மானம் தாக்கல் செய்ய உள்ளார். உறுப்பினர்களின் உரையைத் தொடர்ந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த மசோதா அனைத்து மதங்களைச் சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களிலும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு இதுகுறித்து தனி தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது தேவையற்ற விளம்பரம் என்று அவர் குறை கூறியுள்ளார். இந்த சட்டம் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியின் போது 1976 கொண்டுவரப்பட்டு பல்வேறு ஆண்டுகளில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதையும் திரு நயினா நாகேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் நேற்று வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவிலிருந்து திரும்ப பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் அடுத்த மாதம் 9 வரை இணையவழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் தேர்வு கட்டணத்தை UPI மூலமாகவும் செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் TNPSC-யின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு முக்கிய நகரங்களிலும் கோவில்கள் மற்றும் நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அதிகாலையில் ஏராளமானோர் அருவியில் புனித நீராடி தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஆடி அமாவாசை தினமான இன்று ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி மூதாதையர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். மேலும் அமாவாசை நாட்களில் நதி, அருவி உள்ளிட்ட நீர்நிலைகளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு எள்

0: மற்றும் நீர் அளித்து தர்ப்பணம் செய்தால் அவர்களின் ஆசி குடும்பத்திற்கு கிடைக்கும் என நம்பிக்கை. அதன் அடிப்படையில் ஆடி அமாவாசை தினமான இன்று குற்றால மெயின் அருவிக்கரையில் அதிகாலை முதலே ஏராளமானோர் குவிந்தனர். அருவியில் புனித நீராடிய பின்னர் தங்களது மூதாதையர்களை நினைத்து வழிபட்டு எள் மற்றும் தண்ணீர் தெளித்து தர்ப்பணம் செய்தனர். ஆடி மற்றும் தை அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, மன நிம்மதி, நோயர் கிடைக்கும் என முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டதாகவும் வழிபாட்டாளர்கள் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
1: இதேபோல் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் அதிகாலையிலேயே ஏராளமானோர் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களில் இருந்தும் வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி தீர்த்த கடையில் நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். பின்னர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் உள்ள 22 தீர்த்தங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து புனித நீராடி அருள்மிகு ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தினி அம்பாலை வழிபட்டனர். இன்று மதியம் தங்க கருட வாகனத்தில் ஸ்ரீராமர எழுந்தருளி அக்னி தீர்த்தத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். ஏராளமான பக்தர்கள் வருகையை தொடர்ந்து ராமேஸ்வரம் நகர்பகுதி, பாம்பன் பாலம், தனுஷ்கோடி ஆகிய பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
1: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சில மாவட்டங்களில் இந்த இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதையின் காரணமாக விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திருச்சி மாவட்டங்களில் கனமழையும் இதர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 180 அதிகரித்துள்ளது. தங்கள் நாட்டுக்கு எதிரான தாக்குதலில் வடகொரிய ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் ஓலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். பருவமழை தொடங்கியுள்ள போதிலும் கேதார்நாத், பத்ரிநாத் தலங்களுக்கு செல்லும் சார்தாம் யாத்திரையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். புதுமை கண்டுபிடிப்பு, வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையில் தீவிர கவனம் செலுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது. தெலங்கானா மாநிலம் சார்லப்பள்ளியில் இருந்து இம்மாதம் 28, அடுத்த மாதம் 4 மற்றும் 8 தேதிகளில் வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கடந்த 14 நாட்களில் உண்டியல் காணிக்கையாக 1,31,00,000 ரூபாய், 709 கிராம் தங்கம், சுமார் 2 கிலோ வெள்ளி பெறப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் மீண்டும் காட்டுத்தீ பரவியதால் ஆடி அமாவாசையை ஒட்டி மலைக்கோவிலுக்கு இன்றும் நாளையும் பக்தர்கள் செல்ல தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. இல்லந்தோறும் மூவர்ணக்குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1,000 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அழிக்கப்பட்டது. இதேபோல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 1,602 கிலோ போதைப் பொருட்களும் எரித்து அழிக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. இதையடுத்து 167 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய திருப்பூர் அணி 18 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை எட்டியது. துரந்த்கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசின தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: நாம் கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.
4: மலர்கிறது நாள் மலர்.
5: ஆகஸ்ட் 12. இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படும் சீர்காழி ராமாமிர்தம் அரங்கநாதன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1892 பல்வேறு பல்கலைக்கழகங்களில் நூலகராகவும்

நூலகத்துறை பேராசிரியராகவும் பணியாற்றியவர். இவரது பிறந்த நாள் இந்தியாவில் தேசிய நூலக தினமாக கொண்டாடப்படுகின்றது. இந்தியாவில் நூலகச் சட்டம் பிறப்பிக்கப்படுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் ரங்கநாதன் என்றால் மிகையல்ல. நூலகவியலுக்கு செய்த பங்களிப்பிற்காக இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டின் தமிழ் ஆளுமைகளுள் ஒருவரான தமிழண்ணல் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1928 சாகித்ய அகாடமி பொதுக்குழுவிலும் ஞானபீட விருதுக்குரிய கருத்துரைஞர் குழுவிலும் பணியாற்றியுள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருது, தமிழக அரசின் திருவிக விருது, மத்திய அரசின் செம்மொழி விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ள இவர் 1971 ஆண்டு குடியரசுத் திருநாளில் புதுதில்லி அகில இந்திய வானொலி நிலையத்தில் நடைபெற்ற கவியரங்கில் தமிழகத்தின் சார்பில் கலந்து கொண்டு செல்வம் என்ற தலைப்பில் பாடிய கவிதை அனைத்து இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு ஒலிபரப்ப பெற்ற சிறப்புக்குரியது. மிகச்சிறந்த ஓவியர்களில் ஒருவரான ட்ராட்ஸ்கி மருது பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1953 இவரின் தாத்தா இயக்குநர் சோலைமலை இவரின் கலை ஆர்வத்தை சிறுவயதிலேயே ஊக்குவித்தார். கோட்டோவியங்களிலும் கணிப்பொறி வரைகலையிலும் முன்னோடியான இவர் இளங்கலைஞர்கள் பலரை இயங்குபடத்துறையில் ஊக்கப்படுத்தியவர். தேவதை, அசுரன், ராஜகாளியம்மன் உள்ளிட்ட 35க்கும் மேற்பட்ட தமிழ் தெலுங்கு திரைப்படங்களில் கலை இயக்குநராக பணியாற்றியதோடு சில திரைப்படங்களில் கௌரவ வேடத்தில் நடித்துள்ளார். வாளூர் ஆடும் அமலை, கார்ட்டூநாயணம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். தமிழக அரசின் சிறந்த ஓவியருக்கான விருதும் கலைமாமணி விருதையும் பெற்றவர் ட்ராட்ஸ்கி மருது. 20ஆம் நூற்றாண்டின் தலைசிறந்த இந்திய வரலாற்றாய்வாளர் கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1892 ஏஜ் ஆஃப் நந்தாஸ் அண்ட் மயூராஸ், தி பாண்டியன் கிங்டம் ஃப்ரம் ஏர்லியஸ்ட் டைம்ஸ் டு த 16th செஞ்சுரி, சங்கம் லிட்ரேச்சர் போன்ற ஏராளமான வரலாற்று ஆராய்ச்சி நூல்களை படைத்துள்ளார். 1957 ஆண்டு இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது இந்திய அரசு. அமெரிக்க நாட்டின் முன்னாள் டென்னிஸ் வீரர் பெட்ரோஸ் பீட் சாம்ப்ராஸ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1971 14 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்கள், 7 விம்பிள்டன் பட்டங்கள், 2 ஆஸ்திரேலியன் ஓபன், 5 US ஓபன் போன்ற பல பட்டங்களால் அலங்கரிக்கப்பட்டவர் பீட் சாம்ப்ராஸ். பள்ளி படிப்பின்றி அறிவியலில் அருஞ்சாதனை நிகழ்த்திய ஜார்ஜ் ஸ்டீபன்சன் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1848 நீராவி எஞ்சினை கண்டுபிடித்த இவர் ஃபாதர் ஆஃப் ரயில்வேஸ் என்று அறியப்படுகிறார். இந்திய விண்வெளித்துறையின் தந்தை என போற்றப்படும் விஞ்ஞானி விக்ரம் அம்பாலால் சாராபாய் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1919 இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியபட்டாவை செலுத்த முழுமுதற் காரணமாக இருந்தவர். இன்று உலக யானைகள் தினம். தரைமேல் வாழும் பேருயிர் காண சலிக்காதது. பழகினால் குழந்தையாக அன்பு செலுத்தும் அந்த பெரிய உருவம் யானை. யானைகள் என்றால் எப்போதும் நமக்கு வியப்பு ஆச்சரியம். 2012 ஆண்டு ரிட்டர்ன் டு த ஃபாரஸ்ட் திரைப்படம் வெளியான ஆகஸ்ட் 12 உலக யானைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாத்து பல்லுயிர் பேணி உயிர் சங்கிலி அருந்துவிடாமல் யானைகளையும் காப்போம்.

நேற்றை மாற்ற முடியாது, ஆனால் இன்று எப்படி வாழ வேண்டும் என்பதை நம்மால் தீர்மானிக்க முடியும். புதிய நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு காலையும் புதிய வெற்றிக்கான முதல் படி என்றவர்களோடு

0: வழங்குபவர் கவிஞர் ஜீவி அவர்கள்.
1: நமது உடலில் 9 இடங்களில் ஓட்டைகள் இருக்கின்றன. அதிலிருந்து வெளியேறுகிற கழிவுகள் எல்லாம் துர்நாற்றம் கொண்டவையாக இருக்கின்றன. குறைந்தபட்சம் நம் வாயிலிருந்து பறக்கிற சொற்களாவது வாசனையாக இருக்கட்டுமே என்று கௌதம புத்தர் ஒருமுறை குறிப்பிட்டார். யோசனை செய்து வாசனை வார்த்தைகளால் தமிழ் அன்னைக்கு கவிதை மாலை சூட்டி வருகிற கவிஞர்கள் பல பேர். காலந்தோறும் வந்து கவிஞர்கள் காணாமல் போகிறார்கள். ஆனால் மக்கள் மனதோடு நின்று பேசுகிற கவிஞர்கள் இருக்கிறார்கள். அப்படி இன்றைக்கும் காற்றில் தன் கவிதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிற கவிஞனாக, உணர்ச்சியை தூண்டுகிற கவிஞனாக, பெண்ணடிமை பேசுகிற கவிஞனாக மலர்ந்தவர் கனகசுப்புரத்தினம் என்கிற புரட்சி கவிஞர். பாரதியின் கவிதா பரம்பரை என்று சொல்லி எங்கெங்கு காணினும் சக்தியடா, தம்பி ஏழு கடல் அதன் வண்ணமடா என்ற பாடலை பாரதியின் முன்னாலேயே பாடி ஒரு பாராட்டை பெற்றவன் பாரதிதாசன். அந்த பாரதிதாசனுடைய கவிதைகள் எல்லாம் புதிய பார்வை, புதிய கோணம் கொண்டவை. பூவின் நிறத்தில் கடவுளுடைய செம்பாதத்தை பல பேர் பார்த்து கொண்டிருக்கிற போது, சித்திர சோலைகளே உம்மை திருத்த இப்பாரினிலே, முன்பு எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே என்று உழைப்பவன் வேர்வையாலேதான் இந்த பூ சிவந்து கிடக்கிறது என்று பேசியவன் பாரதிதாசன். ஒரு கவிதையிலே பாரதி தமிழ் ஓர் பூக்காடு, அதில் நான் ஒரு தும்பி என்று சொல்லுகிறான். தமிழுக்கும் அமுதன்று பேர். அப்படியானால் ஏற்கனவே அமிழ்துக்கு அமுதன்று பேர், இப்போது தமிழுக்கும் அமுதன்று பேர் என்றால் தமிழ் பாடல்களை கேட்பதிலேயே இன்பம் என்பதை தன்னுடைய அழகான வரிகளால் இந்த அகிலத்துக்கே உணர்த்தியவன் பாரதிதாசன். அவர் ஒருமுறை சொன்னார், துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, அன்பிலா மனதில் தமிழ் பாடி அல்லல் தீர்க்க மாட்டாயா என்றெல்லாம் தமிழ் பாடல் குறித்து ஒரு தமிழ் இயக்கத்தையே வளர்த்தவன். அதனாலேதான் நான் வாழ்ந்தால் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னார். வந்ததை தின்றுவிட்டு விதி வந்தால் செத்துப்போகிற வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், மரணத்தில் கூட ஒரு மகிழ்ச்சி தர வேண்டும் என்றால் ஒரு நோக்கம் கருதியதாக இருக்க வேண்டும். அதனால்தான் பாரதிதாசன் சொன்னார், என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் என்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று பேசினான். பாரதியுடைய தோற்றமே அவனை ஈர்த்ததென்றால் அவனுடைய வாரிசாக வந்த பாரதிதாசுடைய தோற்றம் அதைவிட நெற்றியில் ஏராளமான கவிதைகளை எழுதி வைப்பதால் போல ஒரு அகண்ட நெற்றி, எதையும் கூர்மையாக பார்க்கிற ஒரு கண்ணாடி, ஒரு கருப்பு பட்டாம்பூச்சி உதடுகளில் போய் உட்கார்ந்து கொண்டது போல் ஒரு மீசை என்று வந்த பாரதிதாசன் தன்னுடைய கவிதைகளை பெண் அடிமைத்தனத்துக்கு எதிரான குரலாக கொடுத்தான். ஆணில் ஆடு இலை ஈ என்றுதான் முதல் முதல் குழந்தைகள் படித்து பழகுகிற அரிச்சுவடி அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் பாரதிதாசன் தான் சொன்னான், முதல் முதல் குழந்தைகளுக்கு ஆணாவுக்கு போய் ஏன் அணில் என்று சொல்லுகிறீர்கள், அவர்களோடு உணர்வு பூர்வமாக இருக்கட்டுமே என்று அம்மா என்று மாற்றுங்கள் என்று சொன்னார் பாரதிதாசன். அவர் மகள் ஒரு முறை பள்ளிக்கூடத்துக்கு போக மறுக்கிறாள். அவளை அழைத்து கொண்டு தோளில் கை போட்டு கொண்டு ஒரு மிரட்டுகிற தொனியில் இல்லாமல் நட்பு ரீதியாக பாரதிதாசன் சொன்னார், தலைவாரி பூச்சூட்டி உன்னை, தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை சிலை போல ஏன் அங்கு நின்றாய், பின் சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய், மலை வாழை அல்லவா கல்வி, மலை வாழை அல்லவா கல்வி, ஓ வயதார உண்ணுவா என் புதல்வி, விளை போட்டு வாங்கவா முடியும் என்று சொல்லிவிட்டு பாரதிதாசன் சொன்னார், பெண் கல்வி பெண் கல்வி என்கின்றதன் போடு, எனவே பெண்கள் படித்தால் அவருடைய கண்கள் திறக்கும், கண்கள் திறந்தால் அவர்களுக்குள் ஒரு ஞான சுடர் வரும், அது அவர்களை உயர்த்தி பிடிக்கும் என்று பேசியவன் பாரதிதாசன். பாரதிதாசனுடைய கவிதைகள் எப்போதும் காற்றில் மிதந்து கொண்டிருக்கிற கற்பூர வரிகளாக இருக்கின்றன. அந்த வரிகளை நாம் அடையாளம் கண்டு அகமகிழ்வு கொள்வோம் என்று தெரிவித்தார்.

0: கிலோ ஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: 7:11 திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நாம் கேட்டிருக்கிறோம். காலைமலர் நேர்களே, கரூர் மாவட்டத்தில் உள்ள 157 கிராம ஊராட்சிகளில் வரும் 15 தேதி சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ளது. அந்த கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சி பொதுமக்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
3: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன் குத்தங்கோரை.

0: இன்னும் சில நொடிகளில்
1: தமிழில் செய்திகள்.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன்

0: டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நகராட்சிகளின் நிதி தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியம் தளர்த்தியுள்ளது. ராஜஸ்தான், மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்திய குடியரசின் வெற்றி, என் வாழ்க்கை, என் போராட்டங்கள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு பிரதமர் உரையாற்றவுள்ளார். திரு ராம்நாத் கோவிந்த் தனது வாழ்க்கை பயணத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள், இளமை காலத்தில் செய்த சாதனைகள், பொது வாழ்வில் அவர் பங்கேற்றது, நாட்டின் குடியரசுத் தலைவராக சேவையாற்றியது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்க நாடுகளின் நிதி உதவியுடன் கற்றல் திட்டத்தின் கீழ் இந்த குழுவினர் புதுதில்லி வந்துள்ளனர். இந்த குழுவினருடனான சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம், முத்ரா கடன் திட்டம், ஏழை மக்களுக்கான உணவு தானிய திட்டம், ஜல்ஜீவன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் அனுபவங்களை அந்த குழுவினருடன் தாம் பகிர்ந்து கொண்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த விவரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. தணிக்கை செய்யப்படாத நிதி தொடர்பான அரையாண்டு அறிக்கையை முதல் அரையாண்டு முடிவடைந்த 60 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று செபி வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. ஏற்கனவே முதல் அரையாண்டுக்கு பின்னர் 45 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தது. இதேபோல் தணிக்கை செய்யப்பட்ட ஆண்டு நிதி அறிக்கையை அந்த நகராட்சிகள் நிதியாண்டு முடிவடைந்த 90 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 60 நாட்களில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற நிலை இருந்தது. நகராட்சிகள் எதிர்கொள்ளும் நடைமுறை சவால்களை கருத்தில் கொண்டு இந்த கால நீட்டிப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக செபி தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேபோல் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதாவும் மாநிலங்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மக்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அளித்த பதிலில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு சார்ந்த செயல்பாடுகளை மாநில மாவட்ட அளவில் திறம்பட ஒருங்கிணைக்கவும் அவற்றை கண்காணிக்கவும் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தேசிய அளவிலிருந்து மாவட்ட நிலை வரை குழுக்களை அமைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் தலைமையில் அமைச்சகங்களுக்கு இடையேயான குழு, துறை செயலாளரின் தலைமையில் தேசிய அளவிலான ஒருங்கிணைப்பு குழு, அந்தந்த மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் மேம்பாட்டுக் குழு என 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று மக்கள் அனைவரும் வீடுகளில் மூவர்ண கொடியை ஏற்ற வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி, ஒவ்வொருவர் இதயத்திலும் மூவர்ண கொடி என்ற கருத்தினை தாங்கி மக்கள் சுதந்திர தினத்தை போற்றி கொண்டாட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நமது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இதன் மூலம் நாம் அஞ்சலி செலுத்துவதுடன் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு அனைவரும் உறுதியேற்போம் என்று திரு யோகி ஆதித்யநாத் அதில் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்பு, வாடிக்கையாளர்களின்

0: நம்பிக்கையில் தீவிர கவனம் செலுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கேட்டுக் கொண்டுள்ளார். மும்பையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடன் வழங்குதல், வாடிக்கையாளர் சேவை, செயல்பாட்டு திறன், மோசடிகளை கண்டறிதல் போன்றவற்றில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வங்கிகளுக்கு மிகப்பெரிய உதவியாக அமைந்துள்ளது என்று கூறினார். அதே நேரத்தில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் உள்ள பாதிப்புகளையும் வங்கிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று திரு சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவுறுத்தியுள்ளார். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 200 தாண்டியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து விழுந்த நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெரேரியா மாகாணத்தில் மட்டும் 100 மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் காலி நகரில் 95 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடிபாடுகளுக்குள் யாரேனும் சிக்கிக் கொண்டிருக்கிறார்களா என மீட்புக் குழுவினர் தொடர்ந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கிரேன் மற்றும் சுரங்கம் தோண்டும் கருவிகளின் உதவியுடன் முழுவீச்சில் மீட்பு பணிகள் நடைபெறுவதாகவும் தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு கொலம்பிய அதிபர் அப்லரடோ டிடா எல்பரிலியா நேரில் சென்று மீட்பு பணிகளை பார்வையிட்டார். இதனிடையே கொலம்பிய நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான், மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் கிழக்கு பகுதி, மேற்கு வங்கத்தின் கங்கை கரையோர மாவட்டங்கள், மகாராஷ்டிராவின் மத்திய மாவட்டங்கள் மற்றும் ஒடிஷா மாநிலத்தில் இன்று கனமுதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதர வட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இதனிடையே தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் 5 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதையின் காரணமாக மாநிலத்தின் பிற மாவட்டங்களிலும் சென்னையிலும் ஓரிரு இடங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கபினி அணையிலிருந்து காவிரியில் விடுவிக்கப்படும் உபரி நீரின் அளவை மத்திய நீர்வள ஆணைய அதிகாரிகள் கண்காணித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை தண்ணீர் வரத்து வினாடிக்கு 9000 கனடியாக உள்ளது. நேற்று நண்பகல் வாக்கில் தண்ணீர் வரத்து 8000 கனடியிலிருந்து 9000 கனடியாக அதிகரித்தது. தொடர்ந்து இதே தண்ணீர் வரத்து நீடித்து வருகிறது. இதன் காரணமாக தொடர்ந்து 3 நாட்களாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் சினி அருவி உள்ளிட்ட பாதுகாப்பான பகுதிகளில் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரினால் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பெலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் FC1 அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் அந்த அணி வீழ்த்தியது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. இதையடுத்து 167 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய திருப்பூர் அணி 18 6 விக்கெட்டை இழந்து இலக்கை எட்டியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நகராட்சிகளின் நிதி தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியம் தளர்த்தியுள்ளது. ராஜஸ்தான், மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நாம் கேட்டிருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்.
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: ஏழு

25 நிமிடம் நாம் கேட்டிருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலைமலர் நேர்களே. முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க விருப்பமுள்ளோர் முன்பதிவு செய்து பங்கேற்க திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், மாற்றுத்திறனாளிகள், பொதுப்பிரிவு மற்றும் அரசு ஊழியர்கள் என 5 பிரிவுகளில் ஆண் பெண் இருபாலரும் பங்கேற்கும் வகையில் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் மாவட்ட, மண்டல மற்றும் மாநில அளவில் நடத்தப்பட உள்ளது. போட்டிகளில் கலந்து கொள்ள விரும்பும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் அனைவரும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இணையதளம் வாயிலாக வீரர்களின் குழு மற்றும் தனிநபர்களின் அனைத்து விவரங்களையும் பதிவு செய்ய வேண்டும். முன்பதிவு செய்திட கடைசி நாள் இம்மாதம் 31 தேதி. மேலும் முக்கிய விவரங்களுக்கு மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர், அண்ணா விளையாட்டரங்கம், திருச்சிராப்பள்ளி என்ற முகவரியில் நேரிலோ அல்லது 0431-242-0685 என்ற தொலைபேசி எண்ணிலோ 74-01-70-34-94 என்ற அலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

7:31 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டுருக்கோம் திருச்சிராப்பள்ளி முதல்நிலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலைமலர் நேர்களை. தஞ்சாவூர் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தின் மூலம் கிராமப்புற தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க பால் உற்பத்தியாளர்களின் கறவை மாடுகளுக்கு தரமான கால்நடை மருத்துவ வசதி அளிக்கவும், செயற்கை கருவூட்டல், சினை பரிசோதனை, மலடு நீக்க சிறப்பு சிகிச்சை அளிக்கவும், ஒன்றியத்தின் எல்லைக்குட்பட்ட பட்டுக்கோட்டை சரகத்திற்கு ஒன்றும் மற்றும் தஞ்சாவூர் சரகத்திற்கு ஒன்றும் என மொத்தம் 2 கால்நடை மருத்துவ ஆலோசகர் பணியிடத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓராண்டிற்கு தற்காலிகமாக பணிபுரிய விருப்பமுள்ள கால்நடை மருத்துவ பட்டதாரிகள் தங்களின் உரிய பட்டப்படிப்பு, கால்நடை மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ்களுடன் நாளை பிற்பகல் 11 மணிக்கு தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை சாலையில் உள்ள ஆவின் தலைமையகத்தில் நேரடியாக நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளலாம் என தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளாா்.

0: நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர்ல. இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி இயன்முறை மருத்துவர் எஸ் அருள்மணி அவர்கள். வணக்கம் டாக்டர். அறுவை சிகிச்சைக்கு பிறகு இயன்முறை மருத்துவத்துடைய பங்கு என்ன டாக்டர்?
1: நார்மலாக ஒரு ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய எந்த தசையில உங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறதோ, எந்த மூட்டில் நடந்திருக்கிறதோ, அதனுடைய இயல்பு தன்மை வந்து குறையும். மசில் ஸ்ட்ரென்த் எனப்படுகின்ற தசையின் வலிமை குறையும். அந்த மூட்டோடைய இயல்பு நிலை வர்றதுக்காக அந்த மூட்டோட ஸ்டிஃப்னஸ் என்ற அதோட இறுக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம பழையபடி நம்மளுடைய இயக்கங்களை சரிவர செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுகிறப்ப ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டே, அதாவது ஆப்ரேஷன் முடிந்து அதற்கு அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டே என்று சொல்வார்கள். அப்போது உங்களுடைய பிசியோதெரபிஸ்டாக இயன்முறை மருத்துவர் உங்களுக்கு சில பயிற்சிகளை சொல்லிக் கொடுப்பார். அதாவது ஐசோமெட்ரிக் மசில் எக்ஸசைசஸ் அப்படின்றது, இயக்கம் நடக்காம உங்களுடைய தசைகளை கரெக்டாக இயங்கி அதனுடைய இயல்பு தன்மையை மெயின்டைன் பண்றதுக்குரிய எக்ஸசைசஸ். அது வந்து உங்களுடைய தசைகள் வந்து சுருங்காமல் இருக்கவும் தசைகளுடைய வலிமை குறையாமல் இருக்கவும் செய்யப்படுகின்ற பயிற்சிகள் முதல் நாள் கொடுப்பாங்க. அதற்கு அடுத்த நாள்ல இருந்து அந்த தசைகளையோ மூட்டையோ வந்து மொபிலைசேஷன் எனப்படுகின்ற இயக்கத்திற்குரிய சில பயிற்சிகளை பிசியோதெரபிஸ்ட் உங்களுடைய உதவியோடு செய்வார்கள். அந்த எக்ஸசைஸ் வந்து ஆக்டிவ் அசிஸ்டட் எக்ஸசைஸ் என்று அழைக்கப்படும். இது வந்து உங்களுடைய எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணரோ அல்லது உங்களுடைய நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரோ உங்களுக்கு பிசியோதெரப்பியை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்ப நீங்க வந்து அதை கரெக்டாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது வலியின் காரணமாக சில சமயம் உங்களால் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டாலும் அந்த வலியை குறைப்பதற்குரிய ஹாட் வாட்டர் ஃபெர்மெண்டேஷன் அல்லது வந்து ஹைட்ரோகொலாட்ரல் தெரப்பின்னு சொல்லி உங்களுக்கு அந்த ஹீட் தெரப்பி கொடுத்துட்டு உங்களுடைய இயக்கங்களை அவர்கள் சரிவர செய்வார்கள். இது நீங்க செய்ய முடியாத நிலை ஏற்படுகிறப்ப உங்களுடைய ரெக்கவரியோட டைம், சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பழையபடி இயல்பு நிலைக்கு நடக்கிறதுக்கோ அல்லது உங்களுடைய தோள்பட்டை எலும்பு வந்து நழுவுனதுனாலயோ அல்லது அங்கு வந்து எலும்பு உடைந்ததுனால அந்த எலும்புக்காக அறுவை சிகிச்சை பண்ணி அந்த இடத்துல இறுக்கமாக இருக்கும் அந்த சூழ்நிலையில் அதற்கு பிசியோதெரபிஸ்ட் அவங்களுடைய பயிற்சிகளை அவர்கள் மொபிலைசேஷன் டெக்னிக்ஸ் மூலமாக செய்வார்கள். அதற்கு நீங்க ஒத்துழைப்பு தந்தால்தான் உங்களுடைய தசைகளுடைய இறுக்கம் மூட்டோட இறுக்கம் குறைந்து ஸ்டிஃப்னஸ் குறைந்து அதி சீக்கிரமாக நீங்க பழைய இயல்பு வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்ப முடியும். இதை வந்து ரீஹாபிலிட்டேஷன் அல்லது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரீஹாபிலிட்டேஷன் புரோட்டோகால் என்று சொல்வார்கள். இந்த பிசியோதெரபி எக்ஸசைஸ் கரெக்டாக நீங்க ஃபாலோ பண்ணணும். அதை வந்து ஒரு நாளைக்கு இரண்டு முறையோ மூன்று முறையோ உங்களுடைய இயன்முறை மருத்துவர் இந்த சிகிச்சை பயிற்சிகளை உங்களுக்கு செய்து விடுவார் அல்லது உங்களை செய்ய வைப்பார். அதை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. அந்த எக்ஸசைசஸ் வந்து நீங்க ப்ராப்பரா பண்றப்பதான் உங்களுடைய அறுவை சிகிச்சையுடைய முழு பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். எந்த காரணத்திற்காக உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்தார்களோ, உங்கள் இயக்கத்தை மேம்படுத்துவதற்கோ அல்லது நடக்க உதவுவதற்கோ அந்த சிகிச்சை பண்ணியிருப்பார்கள். அந்த சிகிச்சை அப்பொழுதுதான் முழுமையாக உங்களுக்கு குணமடைந்து இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும். அடுத்தது வந்து உங்களுடைய ஐசோமெட்ரிக் எக்ஸசைசஸ், அடுத்து மொபிலைசேஷன் எக்ஸசைசஸ், மூன்றாவதாக ஃபங்க்ஷனல் எக்ஸசைசஸ் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. நீங்க அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை அடுத்தவரின் உதவியின்றி அல்லது உங்களுடைய வாக்கர் அல்லது கிரட்சன் எனப்படுகின்ற நடக்க உதவி செய்கிற சாதனங்கள் உபகரணங்கள் உதவியின்றி நீங்களாகவே செய்வதற்குரிய பயிற்சிகளை உங்களுடைய தசைகளின் இயக்கத்திறனை மேம்படுத்துவதற்காக மூட்டுகளின் இயக்கத்திறனை மேம்படுத்துவதற்காக செய்யப்படுகின்ற ஃபங்க்ஷனல் மொபிலைசேஷன் எக்ஸசைசஸ் அல்லது ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங் எனப்படுகின்ற பயிற்சிகளை உங்களுக்கு இறுதியாக செய்வார்கள். அந்த பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதன் மூலம் பழைய இயல்பு வாழ்க்கைக்கு உங்களுடைய வேலைக்கு திரும்ப செல்வதற்கோ இல்லை வாகனங்களை ஓட்டுவதற்கோ உங்களுடைய மூட்டுகளை பயன்படுத்தி நீங்கள் அனைத்து வேலைகளையும் பழையபடி செய்வதற்கு இந்த சிகிச்சை முறைகள் உதவும். இதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதற்காக செய்கிற பயிற்சிகளை நீங்கள் மிஸ் பண்ணி இருந்தால் உங்களுடைய ஹீலிங் பவர் குறைய ஆரம்பிக்கும்.

0: அப்ப மூட்டுகளுடைய இறுக்கம் இன்னும் அதிகரிக்கும். இதை நாம் கவனத்தில் அதிகம் கொள்ள வேண்டும்.
1: முதியவர்களுக்கான இயன்முறை மருத்துவம் குறித்து நாளை மருத்துவ நேரத்தில் ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி இயன்முறை மருத்துவர் எஸ் அருள்மணி அவர்கள்.

7:46 திருச்சிராப்பள்ளி முதலாளி வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் காலை மலர். நேர்களை இனி தெரிந்து கொள்ளலாம் தங்கம் வெள்ளி விலை நிலவரம். 1 கிராம் ஆபரண தங்கம் 14,151 ரூபாய்க்கும், 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய் 10 காசுகளுக்கும் விற்பனையாகிறது. அதே போல பெட்ரோல் 1 லிட்டர் 108 ரூபாய் 20 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 100 ரூபாய் 5 காசுகளுக்கும் விற்பனையாகிறது.

இனி தெரிந்து கொள்ளலாம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளின் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். ஒரு கிலோ தக்காளி 30 ரூபாய், கத்திரிக்காய் 70, அவரைக்காய் 90, வெண்டைக்காய் 50, கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 1 கிலோ 80 ரூபாய், பெரிய வெங்காயம் 44, பச்சை மிளகாய் 54, மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சௌசௌ 36, புடலங்காய் 1 கிலோ 60 ரூபாய், பீர்க்கங்காய் 70, முள்ளங்கி 40, நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 100 ரூபாய், சேப்பங்கிழங்கு 1 கிலோ 50 ரூபாய், சேனைக்கிழங்கு 50, உருளைக்கிழங்கு 80, கேரட் 94, முட்டைக்கோஸ் 34, பீட்ரூட் 1 கிலோ 54 ரூபாய், பச்சை பட்டாணி 1 கிலோ 190, காலிஃபிளவர் பூ 1 50 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 7 ரூபாய், கொய்யா பழம் 1 கிலோ 130 ரூபாய், பூசணிக்காய் 26, பரங்கிக்காய் 24, ஆப்பிள் 1 கிலோ 280 ரூபாய், ஆரஞ்சு 1 கிலோ 170 ரூபாய், மாதுளை 240, திராட்சை 1 கிலோ 120 ரூபாய் என திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளின் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம் இருக்குதுங்க. நேர்களே, அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் ஆண்டிமடம் மற்றும் தாப்படூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல மேலும் விவரங்கள் வேணும் அப்படின்னா 94 99 0 55 877, 9499 05 5877, 04329 228 4082 இந்த தொலைபேசி எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆண்டிமடத்தை சேர்ந்தவர்கள் 94 99 0 5 58 79, 94 99 0 5 58 80, 9499 05 5879, 9499 05 880. தாப்பழூர் பொறுத்த வரைக்கும் 94 99 0 55 879, 90 429 20 702, 9499 05 879 அண்ட் 90429 20702 இந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.

7:52 திருச்சிராப்பள்ளி முதலாளி வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம கேட்டிருக்கோம் காலைமலர் நேர்களை. இனி தெரிந்து கொள்ளலாம் வானிலை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை பொறுத்தவரையும் தமிழக கடலோர பகுதிகள் குமரிக்கடலில் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளை பொறுத்தவரைக்கும் தென்மேற்கு வங்கக்கடலில் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் கடற்பகுதிகள் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடலில் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாநகராட்சி நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள 8 நகர சுகாதார செவிலியர்கள் காலிப்பணியிடங்களுக்கு தகுதி உள்ளவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. +2 முடித்து TBH இன் அனுமதி பெற்ற கல்வி நிறுவனத்தில் 2 ஆண்டு ANM பயிற்சி முடித்தவர்கள் இப்பணிக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணியிடங்கள் மற்றும் முற்றிலும் தற்காலிகமானது. ஒப்பந்த அடிப்படையில் மட்டுமே நிரப்பப்பட உள்ளது. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் அனைவரும் கல்வி தகுதி சான்றிதழ்களுடன் நகல்கள் மற்றும் புகைப்படத்துடன் கூடிய விண்ணப்பங்களை மாநகர் நல அலுவலர், பொது சுகாதார பிரிவு மைய அலுவலகம், திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி, பாரதிதாசன் சாலை கண்டோன்மெண்ட், திருச்சிராப்பள்ளி 6200001 என்ற அலுவலகத்துக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ August 21 மாலை 5 மணிக்குள் கிடைக்கும்படி அனுப்பி வைக்க வேண்டும் என மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளாா்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்களின் இதயம் தொட்ட புது பாடல்களோடு இது இதயராகம். நேர்களே, உங்களுக்கு பிடித்தமான புது பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 938-546-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணில் உங்களுக்கு பிடித்த பாடல், அது இடம்பெற்ற திரைப்படம், அதோட சேர்த்து உங்களுடைய ஊரும் பேரும் தட்டச்சு செஞ்சு தட்டிவிடும்.

0: நேயராகம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். மாராடியிலேருந்து எம்ஏ ராஜேஷ், ரமேஷ், யாழினி, எழில், மாலதி இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. பிரதர் திரைப்படத்திலிருந்து இது பாடல்.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும். டேய் இல்லடா,

0: Makamishi.
1: இதே ராகம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸ்.

நேர்களே, இன்று காலை 10:45 உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில வெற்றி நம் கையில் போட்டித் தேர்வு பயிற்சியாளர் ஏ எஸ் அருண் விஜய் அவர்கள் நம்மோடு பங்கேற்க காத்திருக்காங்க. நிகழ்ச்சிகளை கேளுங்கள். பனிரெண்டு சங்கீத சாரலில் எஸ் சித்ரா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். கேட்டுக்கோம் இதே ராகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இப்ப ஆங்கிலத்தில் செய்திகளை கேட்டுட்டு மீண்டும் இணையலாம் நேயர்களின் விருப்ப பாடல்களோடு. நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடலை நீங்களும் அனுப்பலாம். 9385640212 அப்படிங்கிற இந்த எண்ணில் வாட்ஸ்அப் வழியா உங்களுடைய பேர் ஊரோட சேர்த்து உங்களுக்கு பிடிச்ச பாடல், அது இடம்பெற்ற திரைப்படம், இதையும் தடைச்சு செஞ்சு தட்டிவிடுங்க இதே ராகம் நிகழ்ச்சிக்கு. இப்ப இணைந்திருக்கலாம் ஆங்கிலத்தில் செய்திக்காக.

இதேராகும் நிகழ்ச்சி கேட்டிருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களின் இதயம் தொட்ட பாடல்களோடு. புதுக்கோட்டை கீரனூர்லேருந்து சக்தி அவங்களுக்கு பிடித்த பாடலா கேட்டிருக்காங்க. தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

8:40 இணைந்திருக்கின்றோம். இதே ராகம் நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். அரியலூர்லேருந்து புவனேஸ்வரி டியூட் மூவிலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க, அவங்களுடைய விருப்ப பாடலாக கேட்கலாம்.

8:45 ஆயிட்டே இருக்கு. நேரம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ்ல கேட்டு வச்சிட்டு இருக்கோம். நேயர்களின் மனமிரும்பும் பாடல்களோடு இதே ராகம். அரியலூர் பெரியார் நகர்லேருந்து விஜய் கேட்டிருக்காங்க பாடல், தில் ருபா ராஜா அப்படின்ற இந்த பாடல்.

8:54 நிமிடத்திற்கு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 9:36 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களின் விருப்பமாக கேட்டு ரசித்தோம் புது பாடல்களோட இதே ராகம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வருது ஜெயில் திரைப்படத்திலிருந்து.

0: காத்தோடு காத்தானே கண்ணே உன் மூச்சானேன்னு ஒரு அழகான பாடலை கேட்டு நினைச்சோம். இத்துடன் இன்றைய இதே ராகம் இனிதே நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், திருச்சி டாக்டர் கே முரளி கட்டம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், திருச்சி டாக்டர் கே முரளி அவர்கள் கட்டம். முதலில் பாகி ஸ்ரீ கிரிராஜ சுதே ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த சியாமசாஸ்திரி கீர்த்தனை ரூபகதாளம்.

நேரம் 9:27. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீண இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், திருச்சி டாக்டர் கே முரளி அவர்கள் கட்டம். அடுத்து கோரி சேவிம்ப கரஹரப்பிரியா ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீணை இசை கேட்டோம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், திருச்சி டாக்டர் கே முரளி அவர்கள் கட்டம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோ.
1: நாம கிணிச்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி முதலாளி வரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். மக்களவைத் தொகுதி மறுவரையறைக்கு எதிரான அரசின் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் திரு விஜய் தமிழக சட்டப்பேரவையில் இன்று முன்மொழிந்தார். மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க மத்திய அரசை வலியுறுத்தி இத்தீர்மானம் நிறைவேற்றப்படுவதாக கூறினார். அனைத்து துறைகளிலும் தமிழக பெண்களின் பங்களிப்பு பெரிது என கூறிய முதலமைச்சர் தொகுதி மறுவரையறையால் தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்படும் என்றார். பிரதமர் திரு நரேந்திரமோடி முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை சற்று முன் புதுதில்லியில் வெளியிட்டார். திரு ராம்நாத் கோவிந்தின் பொது வாழ்க்கை, நாட்டின் 14வது குடியரசுத் தலைவராக அவர் ஆற்றிய பணி உள்ளிட்டவை இதில் இடம்பெற்றுள்ளன. நாமக்கல்லில் அஞ்சல் துறை சார்பில் வீடுகள் தோறும் மூவர்ண கொடியேற்றுவோம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மூவர்ண கொடி பேரணி நடைபெற்றது. மாவட்ட தலைமை அஞ்சலகத்திலிருந்து அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திருமதி இந்திரா இதனை தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் தலைமையில் நாமக்கல் தலைமை அஞ்சல் அலுவலகத்திலிருந்து மூவர்ண கொடி விழிப்புணர்வு பேரணி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த பேரணியானது டாக்டர் சங்கரன் சாலை, திருச்சி சாலை, பேருந்து நிலையம், மோகனூர் சாலை வழியாக சென்று மீண்டும் தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் நிறைவு பெற்றது. அஞ்சல் துறையைச் சேர்ந்த பணியாளர்கள் கைகளில் மூவர்ண கொடி ஏந்தி சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நாமக்கல் தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் மூவர்ண கொடி ஏற்றும் விழா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தன்பட செல்பி பாயிண்டும் வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இவற்றில் நின்று செல்பி எடுத்து அவற்றை பதிவேற்றம் செய்து வருகின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
2: உதகையில் மூவர்ண கொடி விழிப்புணர்வு பேரணியை நீலகிரி மாவட்ட தபால் நிலைய கண்காணிப்பாளர் திரு அசோக்குமார் துவக்கி வைத்தார். இத்துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மூவர்ண கொடியை ஏந்தியவாறு இதில் பங்கேற்றனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 8689 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 79.78 அடியாகும். அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. ஆடி அமாவாசையையொட்டி நாகை வேதாரண்யம் சன்னதி கடல், கோடியக்கரை ஆதிசேது கடலில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு பச்சரிசி, காய்கறிகள், பழங்கள், வெற்றிலைப்பாக்கு உள்ளிட்டவற்றை வைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தஞ்சை திருவையாறு காவிரி படித்துறையில் நீர் இல்லாததால் பொதுமக்கள் புனித நீராடுவதற்காக ஆற்றுப்பகுதிகளில் குழாய்கள்

அமைத்து தண்ணீர் வழங்கப்பட்டது. கஜகஸ்தான் சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வாங் இணை கஜகஸ்தான் இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

4 மணி 4 நிமிஷத்தை கடந்து இணைஞ்சிருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசையில் நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒரு எளிய தத்துவம் உண்டுங்க. நேற்று என்பது ஒரு கடந்து போன கதை, நாளை என்பது இன்னும் எழுதப்படாத ஒரு பக்கம். ஆனா இன்னைக்கு இந்த நிமிஷம் மட்டும்தாங்க இயற்கை நமக்கு கொடுத்திருக்க ஆக சிறந்த பரிசு. அதனாலதான் ஆங்கிலத்துல இதை பிரசன்ட்னு சொல்றாங்க. இந்த அழகான தருணத்தை நாம கவலைப்பட்டு வீணாக்குறத விட மனதார கொண்டாடி மகிழ்வது தாங்க புத்திசாலித்தனம். சற்று தள்ளி வச்சுட்டு இந்த காலை பொழுதை உங்களோட புத்துணர்ச்சியோட தொடங்கும். இது வந்தாச்சு உங்களுக்கு ஏற்ற துள்ளலான இசை நிகழ்ச்சி போடு ஆட்டம் போடு.

0: பதினஞ்சு நிமிஷத்துல இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. போட ஆட்டம் போட நிகழ்ச்சியில தாங்க ஒழித்த பாடல் விக்ரம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் பி சைலஜா குரல்களில் ஒழித்தது. அடுத்த பாடல் மெல்ல திறந்தது கதவிற்காக.
1: பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி பி

10:21 கவலைகளை கடந்து உங்களை முழுமையாக உற்சாகப்படுத்த உங்களின் காலையை வண்ணமாக்க வந்துவிட்டது உங்கள் போடு ஆட்டம் போடு. ஒழித்த பாடல் எஸ்பி சைலஜா சித்ரா குரல்களில் ஒழித்தது. அடுத்த பாடல் இது உங்களுக்காக.

0: 10:26 இணைந்திருக்கிறோம். போடு ஆட்டம் போடு. ஒலித்த பாடல் ராஜாதி ராஜா திரைப்படத்திற்காக மனோஜ் சித்ரா குரல்களில் ஒலித்தது. போடு ஆட்டம் போடின் நிறைவு பாடலாக ஒலிக்கவிருக்கிறது அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திற்காக கமலஹாசன் மனோரமா குரல்களில். இணைந்திருங்கள், இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.
1: துக்கிரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாழ தாண்ட போடணும். இன்னாரா சொல்லிக்கிட்டு இருக்க, தாழமா போடுற?
2: சொன்னத கேட்டுத்தான் தாளம் போடுறேன்.
1: கண்ண வரைக்கும் கீழிது வாய் துடுக்கு.
2: இன்னும் கூட கீழியும் காது தடுக்கு.
1: புரியாம பேசாத, பல தட்டுவேன்.
2: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
1: ஆற பார்த்து பேசுறது நினைப்புக்குதா?
2: தெரு வச்ச ஆத்தாவ மறப்பேனா?
1: பம்பு பண்ணுன பொண்ணு போடுவேன்.

0: நீ வளர்த்தத அப்படி நான் என்ன பண்ணுவேன்?
1: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
0: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா ஏண்டா அது ராங்கா பூடு மாட்டி நான் பூடுன்றீங்களா? போதுன்றீங்களா?
2: போவாதே
0: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றிகள். நிறைவு பெறுகிறது போடு ஆட்டம் போடு.
1: பத்து மணி 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நாம கேட்டுட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு நம்ம ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில செம்பருத்தி அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து பாடல் வருது.

0: நிறைவேறுகிறது இன்றைய ஒரு பட பாடல்கள்.
1: ஹலோ
2: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
1: மறுபடியுமா?
2: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனும்
3: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: சார் இவ்வளவு எங்கிருந்து?
3: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
2: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
1: சார் 2 லட்சம்
4: என்ன சப்பா?
1: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
4: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
1: ஃப்ராட்?
4: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
1: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஹலோ மக்களே, நீங்க கேட்டு இருக்கிறது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். உற்சாகம் உற்சவம் நிகழ்ச்சியில் வெற்றி நம் கையில். பொதுவா போட்டி தேர்வுகள் அப்படின்னாலே நம்ம ஊர்ல 2 விதமான ஆளுங்க இருக்காங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்க, இன்னொரு பக்கம் நான் கண்டிப்பா கலெக்டர் ஆவேன், கமிஷனர் ஆவேன்னு வெறியோட படிக்க வரவங்க. ஆனா இதுலயும் சிலர் சிலபஸ பார்த்தோன்னே இவ்வளவு பெருசா இருக்கேன்னு பயந்து பின்வாங்கிடுறாங்க. அப்படி போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கவங்க எப்படி எல்லாம் திட்டமிடணும், அவங்களோட தடைகளை எப்படி தாண்டி வரணும் அப்படிங்கிற பல தகவல்களை போட்டி தேர்வு பயிற்சியாளர் அருண் விஜய் அவர்கள் போன திங்கட்கிழமை அன்னைக்கு நம்மளோட பகிர்ந்திருந்தாங்க. பிளான் பண்ணியாச்சு, தடைகளையும் தாண்டியாச்சு, அடுத்து என்ன? இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில இருக்கிற பெரிய கன்ஃபியூஷன், எப்படி ஆரம்பிக்கிறது? வீட்ல இருந்து படிக்கிறதா, ஃப்ரெண்ட்ஸோட படிக்கிறதா, இல்ல பயிற்சி நிலையங்கள்ல சேர்ந்து படிக்கிறதா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கான பதிலையும் இன்னும் நிறைய தகவல்களையும் இன்றைய நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்கலாம் வாங்க.
6: அனைவருக்கும் வணக்கம். இந்த போட்டித் தேர்வு பயணம் அப்படிங்கறது நண்பர்களோட சேர்ந்து ஒரு பயணமா தான் இருக்கும். நண்பர்கள் அப்படிங்கறது வந்து நம்ம கூட எக்ஸாம் படிக்கிறவங்க மட்டும் இல்ல, முன்னாடி எக்ஸாம் படிச்சவங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, மென்டரா இருப்பாங்க. அவங்களோட அனுபவமே கூட நமக்கு ஒரு நண்பனாக இருந்துதான் உதவி பண்ணும். அந்த வகையில அந்த மாதிரியான ஒரு போட்டித் தேர்வு அனுபவமும் இப்ப போட்டித் தேர்வு பயிற்சிகள்ல தேர்வுகளுக்கு தேவையான ஆலோசனைகளையும் சொல்லிட்டு இருக்கிற போட்டித் தேர்வு பயிற்சியாளர் தான் சந்திக்கிறோம். வணக்கம்.
7: அனைவருக்கும் வணக்கம்.
6: இந்த போட்டித் தேர்வு பயணம் அப்படிங்கறது நண்பர்களோட ஒரு பயணமா தான் இருக்கும். அப்ப அதுக்கு வந்து அந்த திட்டங்கள் ரொம்ப அவசியமான நண்பர்கள் குழு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கும், ரெண்டாவது எல்லாரோட ஸ்ட்ராட்டஜியும் எல்லாத்துக்கும் செட் ஆகாது, இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு எதுவும் ஸ்ட்ரக்சர்டான ஒரு இதெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இது நமக்கானது தான், இது சரியான பாதையில தான் போறோம்ன்றதை எப்படி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறது?
8: இல்ல ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நம்ம நண்பர் சேரும் போதே நம்மளுடைய வேவ்லென்த்ல இருக்கிறவங்க தான் நம்ம சேர்த்துக்கோம். இப்ப நம்ம பள்ளிகள்லயோ கல்லூரிகள்லயோ நிறைய பேர் நம்மளோட படிச்சாலும் நம்மளோட யார் செட் ஆறா, நம்மளோட என்ன ஓட்ட
6: கூட பழகிறோம்.

0: தோணுது. என்னன்னா ஒரு சிலர் வந்து 10 மணி நேரம் படிக்கணும்னுவாங்க, இன்னொரு 15 மணி நேரம் படிக்கணும்னுவாங்க, இல்ல ஒரு சிலர் வந்து இந்த இடத்துல தாங்க உட்காந்து படிக்கணும், இதை வந்து இப்படி படிக்கணும், இதை இத்தனை வாட்டி ரிவைஸ் பண்ணணும், இது மாதிரியான ஒரு இது இருக்கு. ஸ்டாண்டர்டான ஸ்ட்ரக்சர்டா இத்தனை மணி நேரம் தான் படிக்கணும் அப்படிங்கறதும் சரியானது தானே.
1: இல்ல அது அது வந்து சப்ஜெக்டிவ், அது ஒவ்வொரு நபரை பொறுத்தது. நான் இதையும் சொல்லிடுறேன், இதுக்கு முன்னாடி பதில்
0: சொல்றேன், ஹிந்து பேப்பரை மட்டும் விரிச்சு வச்சு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிப்பேன், அதை எடிட்டரே அவர் நேரம் படிச்சிருப்பாரான்னு தெரியாது, ஆனா இவங்க 2 மணி நேரம் அதை விரிச்சு வச்சு அந்த எடிட்டரே படிப்படின்னு படிப்பாங்க.
1: நீ உங்களுடைய கேள்விகள் உங்களுக்கு இதுல நல்ல அனுபவம் இருக்குங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நண்பர்களோட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணும் போது, அதை படிக்கும் போதும், இப்ப நாம சோர்வடையும் போது நம்மளுடைய நண்பர் நம்மளுக்கு வந்து ஊக்குவிச்சு, சரி வா இந்த இந்த டாபிக் இன்னைக்கு இதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஊக்குவிப்பு நம்மளுடைய நம்ம திட்டத்தை அந்த நாளுடைய திட்டத்தை கம்ப்ளீட் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, எல்லாரும் சொல்ற மாதிரி அது முக்கியமா தேர்வுகளை வெற்றி பெற்றவர்கள் பேட்டி கொடுக்கும் போது என்னன்னா, ஒரு 15 மணி நேரம் படிச்சேன், 14 மணி நேரம் படிச்சேன்னு சொல்லுவாங்க. 15 மணி நேரம் 14 மணி நேரம் வருடத்தினுடைய எல்லா நாட்களையும் பண்ண முடியாது.
0: ஏதோ ஒரு நாள்
1: அதை கன்சிஸ்டன்டா ஒரு ஒரு நாளைக்கு
0: அதிகபட்சமா படிச்சதை சொல்லிருப்பாங்க.
1: ஒரு 6 மணி நேரம் இனிஷியல எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் நீங்க ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு நாளைக்கு படிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இது வரைக்கும் படிக்காதவங்க அந்த 2 மணி நேரம் படிக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் காலையில ஒரு 1/2 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம் கூட்டலாம், அப்ப 3 மணி நேரம் ஆகும். அப்ப நீங்க ஒரு வாரம் 2 மணி நேரம் படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அது 3 மணி நேரமா நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்படி படிப்படியா இன்க்ரீஸ் பண்ணி தேர்வு நெருங்கும் போது, அதாவது ஒரு ஒரு வாரம் இருக்கு அல்லது ஒரு 5 நாட்கள் இருக்கு அப்படிங்கும் போது, உங்களை அறியாமையே நீங்க வந்து அதுல 10 மணி நேரம் நீங்க கிராஸ் பண்ணிருப்பீங்க. இப்ப எடுத்தோடனே வண்டியை இயக்கும் போது எடுத்தோடனே 6வது கீழ 5வது கீழ வண்டி இயக்கிறது இல்லையா, அதே மாதிரிதான் நம்மளுடைய பழக்கமும் போட்டி தேர்வுக்கான பழக்கமும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சும் ஆரம்பத்துல 2 மணி நேரத்துல ஆரம்பிச்சு படிப்படியா நீங்க கம்ப்ளீட் பண்ண கம்ப்ளீட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண இது ஒரு சுமையாவே தெரியாது.
0: அதுல நீங்க சொன்னீங்க இந்த நண்பர்கள் குழுவாக செயல்படுது, பயிற்சி மையங்களுக்கு போகுது, இது எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கும் உங்களுக்கு?
1: நான் பயிற்சி மையங்களை விட நண்பர்கள் குழுவுக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா நண்பர்கள் குழு சேர்ந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணும் போது, பயிற்சி எடுக்கும் போது, ஒரு குழுவாக அப்படியே உங்களுக்கான புரிதலோ அல்லது உங்களுக்கான திறன் வளர்த்துக்கிறதோ அதிகரிக்கும். இப்ப நீங்க பயிற்சி மையம் 1-to-1 கம்யூனிகேஷன்ல வரும். அப்ப நீங்க வந்து பயிற்சி மையங்கள்ல நீங்க சந்தேகம் கேட்கறத, பயிற்சி மையங்கள் முற்றிலும் கூடாதுன்னு சொல்ல கிடையாது, பயிற்சி மையங்கள்ட்ட நீங்க பயிற்சி எடுத்துட்டு அதை பட்டை தீட்டக்கூடிய ஒரு நிலையில நண்பர்கள் குழு இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு நண்பர்கிட்ட நீங்க ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்றீங்க, இப்ப ஏதாவது ஒரு விஷயம் நீங்க புதுப்படையான பொது விஷயமா நீங்க ஒரு விஷயம் பேசுறீங்க அப்படின்னா, நம்ம என்ன பேசணும், அவர் என்ன சொன்னாரு, அவர் என்ன கருத்து சொன்னாருங்கிறது நமக்கு ஆண்டுகள் தாண்டியும் அது மறக்காம இருக்கு, அது ஒரு லைவ் இன்ட்ராக்ஷனா இருக்கு, எமோஷனல் பாண்டிங் இருக்கு. இப்ப இந்த ஒரு விஷயத்தை இவர் சொன்னாரு, இவர் இதை பத்தி பேசினாரு அப்படிங்கறது ஒரு வெறும் அறிவு சார்ந்த விஷயமா இல்லாம ஒரு நிகழ்வு சார்ந்த விஷயமா,
0: ஒரு ஸ்ட்ரக்சர்டான கல்வி மாதிரி இல்லாம ஒரு
1: இன்ஃபார்மல் டிஸ்கஷன் மாதிரி,
0: இன்ஃபார்மலான டிஸ்கஷனோட உங்களோட நண்பர்களோட ஒரு நடக்கக்கூடிய சாதாரண ஒரு கான்வர்சேஷனா இருக்கும்போது அது மனசுலயும் ரொம்ப ஈஸியா
1: பதியுது. நீங்க ஒரு சிரமப்பட்டு ஒரு டாபிக் படிக்கிறதோ ஒரு ஒரு டாபிக் புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல, எளிதில் ஒரு ரொம்ப லோக்கலா, இப்ப உதாரணத்துக்கு நம்ம நண்பர் நமக்கு ஏத்த மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவருக்கு தெரியும், இவனுக்கு இப்படி சொன்னா புரியும், இதை உதாரணமாக அமைச்சு சொன்னா புரியும் அப்படிங்கறது அவருக்கு தெரியும், தெரிஞ்சிருக்கலாம். அதன் மூலமாக நம்ம நம்ம படிக்கிற நேரமும் குறையும், அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி அல்லது குறிப்பிட்ட பாடத்திட்டத்துல நமக்கான புரிதலும் அதிகரிக்கும். அப்ப பயிற்சி வகுப்புகள் நமக்கு வந்து என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எதெல்லாம் படிக்கணும்ங்கறத சொல்லி கொடுக்கும். நண்பர்கள் குழு அல்லது நாம நம்ம சேர்ந்து பிரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஒரு கோர் கேங், அந்த நண்பர்கள் குழுங்கிறது நம்மளுடைய வெற்றி வாய்ப்பை எளிமையாக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நகரங்கள்ல முக்கியமா, இப்ப நீங்க சிவில் சர்வீஸ் பிரிப்பரேஷன்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா, அண்ணா நகர்ல, சென்னை அண்ணா நகர் கூட பெரும்பான்மையானவர் சிவில் சர்வீஸ் பிரிப்பரேஷன்ல இருக்காங்க. ஏன் எல்லாரும் அந்த ஒரே இடத்துல குவிறாங்க, என்ன காரணம்னா, இப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய நவீன இன்டர்நெட் இயரால நீங்க எங்க இருந்தாலும் படிக்கலாம். இப்ப நீங்க டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்ல நீங்க இன்ஸ்டியூட்டோட ஆன்லைன் கிளாஸஸ் நீங்க வந்து எங்க தமிழ்நாட்டில இருந்து கூட நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஆனா அந்த இடத்துக்கு போய் படிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சூழ்நிலை. அந்த சூழல் எங்க திரும்பினாலும் அதே பிரிபரேஷன் இருக்கக்கூடிய அதே நண்பர்கள் இருப்பாங்க, சோ அது ஒரு நம்பிக்கையை தரும்.
0: அந்த மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி,
1: மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி கரெக்டா சொல்லப்போனா மேனிஃபெஸ்டேஷன் தான். அதாவது நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி போட்டி தேர்வுகள் உங்களுடைய அறிவு கூர்மையை சோதிக்கிறது கிடையாது, போட்டி தேர்வுகள் உங்களுடைய மன வலிமையை சோதிக்குது,
0: மன திடத்தை
1: சோதிக்குது. இட் இஸ் நாட் அ நாலேஜ் கேம், கரெக்டா சொன்னா இட் இஸ் அ மைண்ட் கேம்.
0: சரிங்க, இப்போ நிறைவா நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புற விஷயம் என்ன அப்படின்னா, பல சவால்கள் நம்ம முன்னாடி இருந்தாலும் இந்த பயணம் வந்து சரியான திசையில போனுச்சுன்னா நம்மளால கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கறத அடைய முடியும். அதற்கு அவங்க தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, எதெல்லாம் புறந்தள்ளணும். ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப வந்து நிறைய இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் திறன்பேசிகள் பயன்படுத்தி நம்ம வந்து அதையும் படிப்புக்காக தான் நம்ம பயன்படுத்துறோம். ஆனா அதுவும் நமக்கு தெரியாம நிறைய டைம் கன்சியூம் பண்ணி நம்மளோட அந்த ஒட்டுமொத்த திட்டத்தையும் குலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது சரியா சரியான முறையில எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணி நம்ம எப்படி இதுல வெற்றி பெற முடியும் அதை சொல்லுங்க.
1: சோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல நீங்க யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எந்த போட்டி தேர்வா இருந்தாலும் போட்டியாளர்கள் எதுக்கு முக்கியத்துவம் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்.

0: இப்ப ஜெனரல் ஸ்டடிஸ்லயே அதாவது பொது அறிவியல்லே கேள்விகள் வந்தாலும் அது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ்ல இருந்து ரிஃப்ளெக்ஷன் வருது. சோ அதனால எந்தெந்த ஏரியாஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம அதாவது இந்தியா பேன் இந்தியாவா இருக்கட்டும் அல்லது தமிழ்நாடு எக்ஸாம் வந்தா தமிழ்நாடு ரிலேட்டட் நியூஸ் இருக்கும் போது அரசாங்கத்துடைய திட்டங்கள் மத்திய மாநில அரசாங்கத்துடைய திட்டங்கள் அதே மாதிரி சர்வதேச நிகழ்வுகள் இப்போ ஒரு உச்சி மாநாடு நடக்குது ஒரு காலநிலை மாநாடு நடக்குனா அதனுடைய மையக்கரு என்ன இந்த மாதிரி ஒரு விஷயம் படிக்கணும் அப்படின்னா அதை க்வெஸ்டினா மாத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ ஒரு உச்சி மாநாடு நடக்குனா அதனுடைய மையக்கரு என்ன ஏன்னா இப்போ எல்லாம் வந்து க்வெஸ்டின்ஸ் வந்து இப்ப எங்க நடக்குது அவங்க கேட்கறதே இல்லை முன்னெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க இப்ப அவங்க என்ன கேட்கறாங்கன்னா அந்த மாநாட்டுடைய மையக்கரு என்ன அந்த மாநாட்டை என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான கேள்விகள் வருது. அப்போ நாம பிரைமரி லெவல் ஆஃப் டேட்டால இருந்து செகண்டரி ட்ரெஷரி லெவல் ஆஃப் டேட்டா வரைக்கும் நமக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு எடுத்து வச்சிருக்கணும். இது ஒண்ணுங்க. ரெண்டாவது இப்ப நாம சொன்ன மாதிரி டைவர்ஷன்ஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இப்ப அதிகமா இருக்கு. ஏன்னா முன்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர்ல ஒரு லேப்டாப் இருக்கும் நம்ம அதை ஷேர் பண்ணி படிச்சுட்டு இருந்தோம் நம்ம அதை கணினி பயன்படுத்துதல்ங்கிறது ரொம்ப குறைவா இருந்தது. இப்ப ஆனா எல்லாத்துக்கு கையிலயும் ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு. நம்ம நீங்க சொன்ன மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் இப்ப யூடியூபா இருக்கட்டும் எல்லா இதுலயும் வந்து நீங்க எல்லா சப்ஜெக்டுக்கும் வீடியோஸ் இருக்கு ஃப்ரீ வீடியோஸ் இருக்கு. ஆனா என்னன்னா நம்ம அதை பார்க்க ஆரம்பிச்சு அதை ஸ்க்ரால் பண்ண ஸ்க்ரால் பண்ண என்ன பண்ணா கொஞ்சம் டாபிக் அதை டிவியேட் ஆக போக ஆரம்பிக்கணும். அதை வந்து தவிர்க்கிறது அது ஒரு இண்டிவிஜுவலுடைய முயற்சி வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ரொம்ப அளவான டைம்ல யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணவே வேண்டாம் நம்ம தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவே கூடாதுன்னு நம்ம சொல்லல. சோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறோம். ஈவன் நீங்க வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி சாட் ஜிபிடியோ அல்லது வந்து ஜெமினி ப்ரோவையோ யூஸ் பண்ணி ஒரு யூபிஎஸ்சிக்கு இந்த டாபிக்கு இவ்வளவு டிபிகல்ட்டி லெவல்ல எனக்கு ஒரு 20 க்வெஸ்சன் எடுத்து கொடுனா அது ஒரு 10 செகண்ட்ல க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருது. இப்ப நீங்க அதை பயிற்சி ஆக கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ தொடர்ந்து தேர்வு ஆணையங்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா பயிற்சி நிலையங்களுடைய கேள்விகளை தாண்டி கேள்வி கேட்கறதாஜி யூஸ் பண்ணும் போது இது ஒரு புது விதமான பயிற்சியா இருக்கு அவங்களுக்கு. யாரையும் அவசியமே இல்லை. நீங்க ஒரு ஏஐட்ட கொடுத்து நீங்க ஒரு எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஜியோகிராஃபில எனக்கு இந்தியன் கிளைமேட் பத்தி எனக்கு ஒரு 20 கேள்வி டஃபான கேள்வி கேளுங்க அப்படின்னு ஒரு எம்சிக்யூஸ் கொடுத்து நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்துட்டோம்னா ஒரு நிமிஷத்துக்கு நமக்கு 20 கேள்வி ரெடியா இருக்கு. இதெல்லாம் கன்வென்ஷனல் லேர்னிங் பிரேக் அதாவது கன்வென்ஷனல் லேர்னிங் இல்லாம இதை பண்ண முடியாது. அப்போ நீங்க கேள்விகள் வெறும் பயிற்சி வினாக்களை வச்சு மட்டும் நம்மளால வந்து ஒரு தேர்வை வந்து வெற்றி பெற முடியாது. அப்போ கன்வென்ஷனல் லேர்னிங் அப்ப அந்த கன்வென்ஷனல் லேர்னிங்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அது கண்டிப்பா கொடுத்தாகணும். வேணா ரிவிஷன் நம்ம திருப்புதல் நம்ம ஒரு பாடத்தை திருப்புதல் அப்படிங்கறது வெறும் முன்னேற்ற நம்ம படிச்ச புத்தகத்தையே திரும்ப திரும்ப பாக்கிறத பாடுற பதிலா நாம எவ்வளவு அளவுக்கு அந்த கான்செப்ட புரிஞ்சிருக்கும் நாம நமக்கு கேள்விகள் படிச்சிருக்கோமா கரெக்டா தான் கரெக்ட் தேர்வு ஒரு தேர்வுக்கு
1: யூபிஎஸ்சி
0: அப்படிங்கிற வள்ளுவர் வாக்குக்கேற்ப ஒரு செயலை சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறது மூலமா தான் அந்த செயலை சிறப்பாக செய்ய முடியுங்கிறது வள்ளுவருடைய வாக்கு. சோ இதன் அடிப்படையில போட்டித் தேர்வாளர்கள் அவங்களுடைய இந்த ஆண்டு அவங்களுடைய வெற்றி ஆண்டாக அமையணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
2: அவ்வளவுதாங்க. ஃப்ரெண்ட்ஸோட படிச்சாலும் சரி இன்ஸ்டிடியூட்ல படிச்சாலும் சரி உங்களுடைய சுய உழைப்பும் நேரத்தை வீணாக்காத திட்டமிடலும் இருந்தாலே போதும். இன்னைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தடைகளை தாண்டி ஓடுவோம். வெற்றி நம் கையில். திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உற்சாகம் உச்சம்.

நேரம் 11 மணி. ஆகாஷவாணி. இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சிகள். முதல் பாடல் விடுதலை படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது.

0: ஹே சீதா, ரெடி ஆயிட்டியா? கடைக்கு போவோமா?
1: நான் ரெடி, கிளம்புவோமா?
0: இரு இரு, நீ பாட்டுக்கு வர. பை இல்ல, பேகும் எதுவும் எடுத்துக்கல.
1: அதெல்லாம் கடையில ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் குடுப்பாங்க, அதுல போட்டுக்கலாம். வா, போகலாம்.
0: உன் போன் எடுத்துக்கிட்டியா சீதா?
1: எடுத்துக்கிட்டே சந்தியா.
0: 100 to 150 grams எடை இருக்கிற போனை மறக்காம எடுத்துக்கிட்ட. ஆனா 10 to 20 grams இருக்கிற ஒரு கிளாத் பேக் பைய எதுவுமே எடுத்துக்க வேணாம் சொல்ற.
1: இப்ப என்னதான் சொல்ற சந்தியா?
0: எப்படி கடைகளுக்கு கிளம்புறப்போ மறக்காம உன் போனை எடுத்துக்கிறியோ, அது மாதிரி ஒரு கிளாத் பேகோ இல்ல துணிப்பையோ எடுத்து வச்சுக்கிறது வழக்கமா மாத்திக்கோ சீதா. நம்ம பொறுப்பில்லாத தனத்தினாலும் சோம்பேறி தனத்தினாலையும் தான் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இதோட மட்டும் இல்லாம இப்போ நிறைய கடைகள்ல துணிப்பைய நம்மளையே எடுத்துட்டு வர சொல்றாங்க.
1: நீ சொல்றதும் சரிதான்.
0: நாம இருக்கிற சுற்றுச்சூழலை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை தானே சீதா. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
2: நேரம் 11:15. கேட்கலாம் சாதனை திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கான மருத்துவத்தின் நிபுணரும் மூத்த சித்த மருத்துவருமான டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் அடுக்களை அற்புதங்கள்.
1: எலுமிச்சம்பழம் வந்து சளி போன்ற தொல்லைகளுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடியதாக நாம் பார்க்கிறோம். பிறந்த குழந்தைகள், 10 நாள் குழந்தைகள் இருந்து பெரியவர்கள், முதியோர்கள் வரை எல்லாருமே எலுமிச்சம்பழ சாறை வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்றது நோய் எதிர்ப்பு தன்மையை கூட்டக்கூடியதாக இருக்கு. விட்டமின் சி அதிகமாக தேவைப்படுகிறது அப்படின்னா, இப்ப நம்ம சமீப காலங்கள் மருத்துவ அறிக்கைகள் பூராம என்ன சொல்லுது அப்படின்னா, எலுமிச்சம்பழம் சி, விட்டமின் சி அதிகமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை அப்படிங்கறது அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம கூடுமானவரை நம்ம எலுமிச்சம்பழத்தினுடைய சாறை வாரத்தில் 2 நாட்களோ அல்லது 3 நாட்களோ இல்ல தேவையான போது வாரத்தில் முழுவதுமாகவோ ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை கூட எடுக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறது எலுமிச்சம்பழ சாறில் கிடைக்கக்கூடிய நன்மையை நமக்கு கிடைக்க செய்யும் என்பதை நம்ம இந்த இடத்துல உறுதியா எடுத்துக்கலாம். இதுல வயது வித்தியாசம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 10 நாள் ஆன குழந்தையிலிருந்து எவ்வளவு வயது முதியவராக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒரு சில நாட்கள் உங்களுக்கு அதனால தொல்லைகள் இருக்கு, சின்ன சின்ன தொல்லைகள், மாறுபட்ட தொல்லைகள் இருக்கும். ஆனால் அது சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்ற போது நோய் எதிர்ப்பு தன்மை உங்க உடலுக்கு கிடைக்கிற போது மிக சிறந்த ஒரு ஆரோக்கியம் உங்கள் உடலுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத உறுதியா நம்ம இந்த இடத்துல சொல்லலாம்.
0: ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கான மருத்துவத்தின் நிபுணரும் மூத்த சித்த மருத்துவருமான டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கிய அடுக்களை அற்புதங்கள் கேட்டீர்கள்.
2: கேட்கலாம் பாடும் பறவைகள் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: கேட்கலாம். விக்ரம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.
1: கண்ணே ஒட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
2: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
1: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
2: கொத்தி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது,
1: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி.

0: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு.
1: குறளமுதம்
2: கண்ணோட்டம் 58 அதிகாரம் 4வது குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: மனுஷங்களான நமக்கு காய்ச்சல் வந்தா உடனே வெப்பநிலையை அளந்து மருந்து கொடுக்கறோம். ஆனா இன்னைக்கு பூமிக்கே காய்ச்சல் வந்திருக்கு. அந்த காய்ச்சலை பத்தி உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சுகிட்டே இருக்காங்க. அந்த ஆய்வுகள் ஒரு முக்கியமான உண்மையை வெளிப்படுத்துது. பூமியில பல்லுயிர் பெருக்கோட வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் மனிதர்களுடைய செயல்பாடுகள் தான். இது வெறும் சில உயிரினங்கள் அழிந்து வருது அப்படிங்கிற செய்தி இல்ல. ஒரு இடத்துல எந்தெந்த உயிரினங்கள் வாழுதுங்கிறதே மாறிக்கிட்டு வருது. மனிதர்களுடைய செயல்பாடுகள்னால பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உயிரினங்களின் எண்ணிக்கை சராசரியா 20% வரை குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. குறிப்பா பாலூட்டிகள், இருவாழ்விகள் அதிக பாதிப்பை சந்திச்சிருக்கு. இதற்கு முக்கிய 5 காரணங்களை ஆய்வாளர் சுட்டி காட்டுறாங்க. அது என்னன்னா, வாழ்விட மாற்றம், இயற்கை வளங்களை அளவுக்கு மீறி பயன்படுத்துதல், காலநிலை மாற்றம், அந்நிய உயிரினங்களின் ஆக்கிரமிப்பு, கடைசியா மாசுபாடு. இந்த 5 உலகத்துல எல்லா கண்டங்கள்லயும், நிலம், நன்னீர், கடல் அப்படின்னு சூழலியல் அமைப்புகள்லயும் பாதிப்பை ஏற்படுத்துது. இதுல ரொம்ப கவலைக்குரிய விஷயம், வேளாண்மையிலையும் இந்த பாதிப்பு தென்படுறதுதான். அதிக விளைச்சலுக்காக அதிக அளவுல பயன்படுத்தப்படும் ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் பயிர்களை மட்டும் இல்லாம மண்ணுல வாழும் நுண்ணுயிரிகள்ல இருந்து பயனுள்ள பல உயிரினங்கள் வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால உயிரினங்களுடைய எண்ணிக்கை மட்டுமல்ல, ஒரு பகுதியோடைய இயற்கை சமநிலையே மாறுது. இதற்கெல்லாம் பின்னால இருக்கும் மிகப்பெரிய காரணம் உலக வெப்பமயமாதல். 2025 உலகின் அதிக வெப்பம் பதிவான ஆண்டுகள்ல ஒன்றா கருதப்படுது. இதற்கு காரணம் வளிமண்டலத்துல அதிகரிச்சு வரும் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற பசுங்குடில் வாயுக்கள். இந்த வாயுக்கள் வளிமண்டலத்துல பல ஆண்டுகள் தங்கி சூரிய வெப்பத்தை பூமிக்குள்ள சிக்க வைக்குது. அதோட விளைவாக வெப்ப அலைகள், காட்டுத்தீ, பெருவெள்ளம், கடுமையான புயல்கள், வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்கள் முன்னவிட இப்போ அடிக்கடி நிகழுது. அண்டார்டிகா போன்ற பனிப்பகுதிகளில் கூட வெப்பநிலை புதிய உச்சத்தை எட்டியிருக்கு. விஞ்ஞானிகள் மேலும் ஒரு எச்சரிக்கையை முன்வைக்கிறாங்க. அது என்னன்னா, பூமி சில முக்கியமான திருப்பு முனைகளை ஏற்கனவே நெருங்கி வருகிறது அப்படிங்கிறது தான். ஆர்டிக் பகுதியில நிரந்தர பனிமண் உருகுவது, கிரீன்லாந்து பனிப்பாறைகள் வேகமாக கரையிறது, அமேசான் காடுகள் அழிவது, உயிரினங்கள் வேகமாக மறைவது போன்றதெல்லாம் தனித்தனியான சம்பவங்கள். இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு தொடர்புடையது. இந்த சூழல்ல நம்ம கிட்ட ஒரு கேள்வி எழுது, இயற்கையை நாம் வென்று விட்டோமா இல்ல இயற்கையை நாம் இழந்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கறது தான். பூமி நமக்கு சொந்தமானது இல்ல, அடுத்த தலைமுறை கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்கிய சொத்து. அந்த கடனை நாம திருப்பி கொடுக்கும் போது பசுமையோட கொடுப்போமா அல்லது வெப்பத்தையும் வெறுமையும் கொடுப்போமா அப்படிங்கறத நாம இன்னைக்கு எடுக்கிற முடிவுகள் தான் தீர்மானிக்கும். பசுங்குடி

வாயுக்களுடைய வெளியேற்றத்தை குறைக்கிறதும் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதும் பல்லுயிர் பெருக்க காக்கிறதும் இனி ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலருடைய பொறுப்பு மட்டும் இல்ல, இந்த பூமியில வாழும் ஒவ்வொரு மனிதரின் பொறுப்பு. இயற்கை நமக்கு விட்டுட்டு போன செல்வத்தை நம்ம சந்ததியினருக்கு பாதுகாத்து கொடுப்போம். அதுதான் இந்த பூமிக்கு நாம செய்யும் மிகப்பெரிய நன்றி கடன்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்க தொகுப்புலயே கேட்க ஆசையா இருக்கா? மீண்டும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை களஞ்சியம்.

0: என்ன காரணத்துக்காக ஒரு பாட்டு பிடிக்கும்?
1: சிலருக்கு இசை பிடிக்கும்,
0: சிலருக்கு பாடல் வரிகள் பிடிக்கும்,
1: சிலருக்கு பாடுற பாடகர்களோட குரல் ரொம்ப பிடிக்கும்.
0: இப்படி 1975 வரைக்குமான திரைப்படங்கள்ல இருந்து நமக்கு பிடிச்ச பாடல்களை ஒரு தொகுப்பா தேர்ந்தெடுத்து அது பிடிக்கிறதுக்கான காரணங்களையும் குறிப்பிட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க.
1: திங்கள்தோறும் நம்ம திருச்சி FM 102.1

0: போல பிற்பகல் 2:30
1: திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சி நேயர்களின் விருப்ப தேர்வாக
0: உங்களது விருப்ப பாடல் தொகுப்பினை நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரைக்களஞ்சியம் பகுதி ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி 620001 என்ற முகவரிக்கும்
1: airtrichy@gmail.com airtrichy@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் எழுதி அனுப்புங்கள்.
0: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பிற்பகல் 2:30 நம்ம திருச்சி FM ரெயின்போ 102.1 திரைக்களஞ்சியம் திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்
2: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நிலையத்தில் நேரம் பகல் 12:10. நேர்கள் இனி கேட்கவிருப்பது சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எஸ் சித்ரா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சரணம் சரணம் என தொடங்கும் பி ராமமூர்த்தி ராவ் அவர்களின் பாடல் கேட்கலாம்.

12:17 நமது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எஸ் சித்ரா அவர்களின் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி தித்திக்கும் தமிழாலே என தொடங்கும் கவிஞர் சுரதா அவர்களின் பாடல் கேட்கலாம்.

12:22 திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டிணைந்திருக்கிறோம் சங்கீத சாரல் நிகழ்ச்சியில். இனி விழிக்கு துணை கந்தர் அலங்காரம் தொடர்ந்து அழகிய மயிலினில் திருச்சி பாரதம் பாடல் கேட்கலாம்.

12:30 திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எஸ் சித்ரா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நிறைவாக அஞ்சுமுகம் தோன்றின் திருமுருகாற்று படை தொடர்ந்து வேலையா என தொடங்கும் பழனி இளம்கம்பன் பாடல்.

திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எஸ் சித்ரா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்களை கேட்டோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

இருக்கு. இன்று பகல் 12:50 நமது முதலாளி வரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.1 கேட்கலாம். பாப்கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1 மணிக்கு நமது இரு அலைவரிசைகளிலும் மதுர கீதம் கேட்கலாம். 1:45 மாநில

செய்திகள். இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் காய்கறி சாகுபடி நேர்முகம் பங்கேற்கிறார் அரியலூர் சோழமாதேவி எஸ் ரகுபதி அவர்கள். இரண்டு 2:30 கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் மகளிர் சுய உதவிக் குழுக்களின் செயல்பாடுகள் நேர்முகம் பங்கேற்கிறார் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க திட்ட இயக்குநர் டாக்டர் எஸ் சுரேஷ் அவர்கள். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

0: செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வனப்பகுதிகளில் வாழும் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பங்களாதேஷ் ரயில்வேக்கு LHP ரயில் பெட்டிகளை இந்தியா வழங்கவுள்ளது. ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரல்லா தாஸ் ஸ்லோவோக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தையொட்டி இருசக்கர வாகன பேரணியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவும் கொண்டாடப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். சுதந்திர போராட்ட வீரர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், வீர் சாவர்கர், திருப்பூர் குமரன் உள்ளிட்டோரின் தியாகத்தை நினைவு கூறுவதாக அவர் கூறினார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக கூறிய அவர், அனைவரும் இந்த இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜு, திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், திரு கிஷன் ரெட்டி, திரு ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே தமிழகத்தின் நாமக்கல் அஞ்சல் கோட்டம் சார்பில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்க விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மக்கள் அனைவரும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று நாமக்கல் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திருமதி இந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்திய சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இல்லந்தோறும் மூவர்ண கொடி ஏற்றும் நிகழ்வு இந்தியா முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் நாமக்கல் அஞ்சல் கோட்டத்தின் சார்பாக ஒரு பேரணியானது நடைபெற்றது. மக்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களில் மூவர்ண கொடியை ஏற்றி இந்த சுதந்திர தின நிகழ்வுகளை சந்தோஷமாக கொண்டாடும் விதத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான தேசிய கொடி விற்பனையும் நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு தலைமை அஞ்சலகங்கள் மற்றும் இங்குள்ள 53 துணை அஞ்சலகங்களிலும் விற்பனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் இந்த நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மக்கள் அனைவரும் கொடியேற்றிய பிறகு தங்களுடைய கொடியின் முன் நின்று ஒரு செல்ஃபி புகைப்படம் எடுத்து அதனை ஹர்கர் திரங்கா போர்ட்டலில் பதிவேற்றம் செய்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம்.
1: முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். ட்ரைம்ப் ஆஃப் த இந்தியன் ரிபப்ளிக், மை லைஃப் மை ஸ்ட்ரகிள்ஸ் என்ற இந்த புத்தகத்தை வெளியிட்டு பேசிய பிரதமர், இளைஞர்கள் இந்த புத்தகத்தை அவசியம் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தபோது தமக்கு வழிகாட்டியாக இருந்ததாக பிரதமர் தெரிவித்தார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். நீட் விவகாரம் தொடர்பாக தில்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை கண்டித்து எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பினர். அப்போது பேசிய திரு ஓம் பிர்லா, இன்று சர்வதேச இளைஞர்கள் தினம் கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார். இந்திய இளைஞர்கள் கல்வி, அறிவியல், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து பணியாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் ஆலோசனை நடத்தி இப்பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் அவையை சுமூகமாக நடத்த வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் டாக்டர் விக்ரம் சாராபாயின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் விக்ரம் சாராபாய்க்கு மரியாதை செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். அறிவியல் துறையில் இந்தியாவை முன்னணி நாடாக மாற்றுவது என்ற அவரது கனவு நனவாகியுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், டாக்டர் விக்ரம் சாராபாய் நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சிக்கு வித்திட்டவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை நிறுவியதில் அவர்

0: அவரது பங்கு இன்றியமையாதது என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: உலக யானைகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், யானைகளின் பாதுகாப்பிற்கு அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 14 மாநிலங்களில் 33 பாதுகாப்பு மையங்களில் யானைகள் பாதுகாக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வனப்பகுதிகளில் வாழும் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வனப்பகுதிகளில் யானைகள் சுதந்திரமாக நடமாட அப்பகுதியை ஒட்டி வாழும் கிராம மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய வனத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆசிய யானைகளில் 60% இந்தியாவில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பல்லுயிர் பெருக்கத்திற்கு யானைகளின் பங்கு இன்றியமையாதது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே யானைகள் பாதுகாக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது என்று உதகை அரசு கலைக்கல்லூரி விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் ராமகிருஷ்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: யானை வந்து இக்காலஜிக்கலா சென்சிட்டிவ் அனிமல், சீசனலா டிபெண்ட் பண்ற அனிமல் போது இன்னும் ஷெட்யூல் ஒன்னா வச்சிருக்கோம். அழிந்து வரும் விளைவெல்லாம் வச்சிருக்க காரணம் வந்து இதுதான். 2010 வந்து நம்ம இந்திய அரசாங்கம் பாரம்பரிய உயிரினமா அறிவிச்சாலும், 2012 ஒவ்வொரு ஆண்டும் யானைகள் தினமும் கொண்டாடிட்டு இருக்கோம். அதே போல யானைகளுடைய பண்புகள் பார்த்தீங்கன்னா, யானைகள் தண்ணி எங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு உயிரினம். ஸோ யானை வந்து ஒரு வனத்தினுடைய ஒரு அச்சாணி, அதாவது யானை கீஸ்டோன் ஸ்பீன் சொல்லுவாங்க. ஒரு வனப்பகுதியை சுமூகமாக வைத்திருக்க ஒரு உயிரினம். அதனால் யானைகள் வந்து மற்ற விலங்குகள் சார்ந்திருப்பது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதனால் யானைகளுடைய பாதுகாப்பு இன்னைக்கு வந்து மிகவும் அவசியம். மக்கள் அனைவரும் சேர்ந்தால் தான் யானைகளை பாதுகாக்க முடியும்.
0: ஹிமாச்சல் பிரதேசத்தில் பெட்ரோல் டீசல் விலை நேற்று நள்ளிரவு முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 60 காசு உயர்த்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இதிலிருந்து கிடைக்கும் வருவாய் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் கணவனை இழந்தோர் நலனுக்காக பயன்படுத்தப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதனிடையே ஹிமாச்சல் பிரதேசத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டது மக்கள் விரோத செயல் என்று அம்மாநில பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ராகேஷ் குறை கூறியுள்ளார். இதன் மூலம் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயரும் அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பை காட்கோபாரில் கனமழை காரணமாக நேரிட்ட நிலச்சரிவில் 6 பேர் உயிரிழந்தனர். இப்பகுதியை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய மும்பை மேயர் திருமதி ரேது தவ்டே, மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக கூறினார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாயும் காயமடைந்த 4 பேருக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் ரயில்வேக்கு மேலும் 19 LHB ரயில் பெட்டிகளை இந்தியா வழங்கவுள்ளது. பஞ்சாப் மாநிலம் கபூர்தலா ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட இந்த ரயில் பெட்டிகள் பங்களாதேஷ் ரயில்வேக்கு வழங்கப்படவுள்ளது. பங்களாதேஷ் ரயில் பயணிகளின் வசதிக்காக இந்த ரயில் பெட்டிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் CCTV கண்காணிப்பு கேமராக்கள், குழந்தைகள் பாதுகாப்பு அறை, தொழுகை அறை உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஹிமாச்சல் பிரதேசத்தின் கேட்லோக் பள்ளத்தாக்கில் கார் விழுந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 4 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 9 பேர் நஹான் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ், ஸ்லோவேக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-4, 8-11, 11-9, 11-1 என்ற செட் கணக்கில் சிலியின் டேனியலா பவுலினா வேகா இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தியா சிட்டேல் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சேப்பாக் சேலம் அணியையும் திண்டுக்கல் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல்

0: 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வனப்பகுதிகளில் வாழும் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பங்களாதேஷ் ரயில்வேக்கு LHB ரயில் பெட்டிகளை இந்தியா வழங்கவுள்ளது. ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ் ஸ்லோவோக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸுடன்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: ஆகாஷ்வாணி டிச்சி FM 102.1 இலினி
5: 1, 2, 3
4: பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.
6: Thank you.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: ஏய் பாபு, டூர் வந்துட்டு காலங்காத்தால நம்ம திருச்சி பண்பலை 102.1 ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு டீ குடிக்கிற சுகம் இருக்க. பிரமாதம்.
2: ஆமாண்டா சிவா, சூப்பர் சாங்கடா.
3: புத்தம் புது காலை.
2: சரி சரி கிளம்பு, இப்ப போனாதான் நம்ம பறவைகள் விலங்குகள் இதெல்லாம் நல்லா பார்க்க முடியும்.
1: ஓகே ஓகே, நான் கிளம்புறேன். அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸ், காரம், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்க, தேவைப்படும்.
2: எங்க போனாலும் திங்கிறத விட மாட்டிய, உன் டிசைன் அப்படி.

0: டேய் டேய் டேய், நிறுத்துடா. ஓவர் சீனு உடம்புக்கு ஆகாது. நான் அதெல்லாம் எடுத்து வைக்க சொல்லுது எனக்கு இல்ல, பறவைகளுக்கு விலங்குகளுக்கும் கொடுக்கத்தான்.
1: என்னடா சொல்ற?
0: தமிழ்ல தானே சொன்ன.
1: நாம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை அதுங்களுக்கு போட்டோம்னா அதுல உள்ள மசாலா பொருட்கள் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். பறவைகளும் விலங்குகளும் தனக்கு வேண்டிய உணவுகளை தானா தேடி சாப்பிடுறப்பதான் அதுங்க உடல் நலத்துக்கு நல்லது. அது மட்டும் இல்லாம இயற்கையா கிடைக்கிற பழங்களை சாப்பிட்டுட்டு பறவைகள் போடுற விதைகளால பலவிதமான மரங்கள் வளர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால டூருக்கு வந்தோமா, சூழலை கெடுக்காம என்ஜாய் பண்ணமா போனமான்னு இருக்கணும்.
2: காலம் மூடலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் காற்றில் மிதக்கும் காவிய கானங்கள் இன்றுமே மாறுவதில்லை. திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதிய நேரத்து தென்றலாய் உங்களை நனைக்க தொடங்குகிறது மதுரகீதம். நேயர்களின் நெஞ்சம் கவர்ந்த, காலத்தால் அழியாத பொக்கிசங்களின் உன்னத தொகுப்பு இது. உங்களுடைய அன்பு கடிதங்களின் வழியே உங்கள் வீட்டு வரவேற்பறைக்கே தேனிசையாய் தஞ்சம் போகுகிறார் உங்கள் தோழி. வாருங்கள், இந்த மதுரகீதத்தின் கால பெட்டகத்தை திறந்து நினைவலைகளில் நனையலாம். மதுரகீதத்தின் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், ஜெயந்தி, பிரதீஷா, பிரதீப், மலைக்குடிப்பட்டி சண்முகம், திருச்சி ஆல்பர்ட் ஃபாத்திமா, வைரேஷ் குழந்தைவேல், வாரியங்காவல் கதிரவன், மதுரை குமரன் இவர்களின் விருப்ப பாடல் தொட்டதெல்லாம் பொன்னாகும் திரைப்படத்திற்காக.

வார்த்தைகள் மௌனமாகும் போது அங்கே இசை பேச தொடங்குகிறது என்பார்கள். அதுவும் நம் மனதிற்கு நெருக்கமான இசை அமைப்புகளின் நாதம் ஒலிக்கும் போது நம் இதயமே தாளம் போட தொடங்கிவிடுகிறது. காலத்தின் சுவடுகளின் அழியாத கோலங்களாக விளங்கும் ஒரு உன்னதமான காவிய கானம். அதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் நெய்தலூர் காலனி, காந்தி, சுரேஷ்குமார், ஜெயப்பிரியா, ரிஷ்வந்த், மோனிகா, சுமதி, ஜெயக்குமார், ராஜேஸ்வரி, கலங்கமுத்து இவர்களின் விருப்ப பாடல் மலானனே மங்கையின் பாக்கியம் என்ற திரைப்படத்திற்காக இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுர கீதத்தில்

1:09 கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுரை கீதத்தில். ஒரு நல்ல பாடல் வெறும் காதுகளுக்கானது மட்டுமல்ல, அது ஆன்மாவிற்கான மருந்து. இத்தனையோ வருடங்கள் ஓடி மறைந்தாலும் இந்த ஒரு கீதத்தை கேட்கும் போதெல்லாம் நமக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத வசந்த காலம் பிறக்கும் பாருங்கள். அப்படி ஒரு மதுரமான இசைக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் கரூர் தான் தோன்றிமலை ஸ்ரீனிவாச நகர் செல்வராஜ், பெரிய நாயகி கிரீஷ்,

பெண்கள் பாதை எங்கும் மலர்கள் பூவி பாய் விரித்தர. கவனமேனி தேரில் ஏறி பவனி வந்தராம். பெண்கள் பாதை எங்கும் மலர்

1:14 கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். அன்றைய கவிஞர்களின் வரிகள் அத்தனை அர்த்தங்கள், இசையமைப்பாளரின் நாதங்கள் அத்தனை ஜீவன். காற்றில் மிதந்து வரும் காவிய கானங்களின் வரிசையில் உங்களுடைய அடுத்த கடிதத்தின் தேர்வாக உங்கள் நெஞ்சை கொள்ளையடிக்க காத்திருக்கிறது தீனாக இணைக்கும் இந்த நாதப்பேலை. பாவமணிப்பு திரைப்படத்திற்காக கம்மங்காடு வைத்தியநாதன், மணிமேகலை, மகாலட்சுமி, தவப்புதல்வி இவர்களின் விருப்ப பாடல்.

1:20 கடந்து இணைந்திருக்கிறோம். திருச்சி ஈராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் மதுர கீதத்தில்

இசை கேட்கும் போது நாம் அப்படியே கண்மூடி ரசிப்போம். ஏனென்றால் அந்த இசைக்குள் நம் வாழ்க்கையோட ஒரு அழகான நிமிஷம் ஒளிந்திருக்கும். உங்களுடைய வசந்த கால நினைவுகளின் பக்கங்களை மெதுவாக திருப்பி பார்க்க போகும் இதோ அடுத்த பாடல். மேல்நாட்டு மருமகன் திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் கருமண்டபம், தெற்கு தெரு, வேலாயுதம், திரவிய மலர், துர்காதேவி, தன்வி, சந்துரு, விஸ்வா, அருண், பிரசாந்த், குரு பிரியா, நல்லுசாமி, வைரமுத்து, ஜெயநாதன், பெரியக்கால், கண்ணன், சிவகாமி இவர்களின் விருப்ப பாடல் இதோ உங்களுக்காக.

இசையின் மொழிக்கு எல்லையே இல்லை. தலைமுறைகள் மாறினாலும் ரசனைகள் மாறினாலும் என்றும் மாறாத புதுமையோடு கம்பீரமாக ஒலிக்கும் அழியாத கீதங்கள் தான் இந்த மதுர கீதம். ஆக சிறந்த சொத்து. அந்த வகையில் உங்கள் இசை கடலில் மூழ்கடிக்க தயாராக இருக்கிறது இந்த உன்னத கானம். யார் நீ திரைப்படத்திற்காக குமரன் நகர், லக்ஷ்மி, சுவாமிநாதன், நிதிஷ், நளினி, கார்த்திகேயன் இவர்களின் விருப்ப பாடல்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுர கீதத்தில். மழை காலத்து மண்வாசனை மனதிற்கு எவ்வளவு இதமோ அதே போன்றதொரு சுகமான இதத்தை நம் இதயத்திற்கு தருபவை காலத்தின் எல்லைகளை தாண்டிய இசை வடிவங்கள். நேர்களின் ரசனையில் மிளர்ந்து வரிகளிலேயே நம்மை கட்டி போடும் ஓர் அற்புதமான இசை பொக்கிஷம் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஒலிக்கிறது. மதுரை கீதத்தின் அடுத்த பாடல் அணைக்கரை பாலு, செல்வி, பிரியா, விஜய், பிருந்தா, விஸ்வாத் இவங்களின் விருப்ப பாடல் வானம்பாடி திரைப்படத்திற்காக.

0: காதலே.
1: அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும்.
0: அம்மா
1: பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

8:45 கடந்து இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் மதுர கீதத்தில். காதலோ தத்துவமோ பாசமோ எல்லா உணர்வுகளையும் தங்களுக்குள்ளே அடக்கி நம்மை அந்த உணர்வின் உச்சத்திற்கே கூட்டு செல்லும் சக்தி இந்த ஜீவனுக்குள்ள கீதங்களுக்கு மட்டுமே உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அலாதியான ராகம் உங்களின் மதிய பொழுதை இன்னும் அழகாக்க இதோ காற்றில் மிதந்து வருகிறது. ராமேஸ்வரம் ஷியாத் மேக்னா இவர்களின் விருப்ப பாடல் அழனி திரைப்படத்திற்காக.

ஜெய தாம்பூலம் வைப்பவன் நானடியோ, உன்னை தட்டி பிடிக்கவும் தொட்டு அணைக்கவும் வந்தவன் யாரடியோ, இங்கு வந்தவன் யாரடியோ.

0: ஹலோ
1: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனோ
2: 10 லட்சம் கொடுங்க.

0: இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க. அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
1: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரை கீதத்தில். தேடி தேடி ரசிக்கும் ரசனைக்கு நடுவே வானொலியில் எதேச்சியாக கேட்கும் ஒரு உன்னதமான இசை தரும் சந்தோஷமே தனி அழகுதான். ஆஹா, என்ன ஒரு பாட்டு என்று உங்களை வியக்க வைக்க போகும் கால பெட்டகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வைர வரிகளின் சங்கமம் இதோ.

0: ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கசகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய சீன இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையில் தொடர வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய தமிழக முதலமைச்சர் திரு விஜய், ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அதிகாரத்தை பெறும் வகையில் அரசு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததாக குறிப்பிட்டார்.
1: நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கிடையே, அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். வரவிருக்கும் மக்களவை பொது தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் மூன்றில் ஒரு பங்கு தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது.
0: மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி பொருளாதார வளர்ச்சி, சுகாதாரம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்களை மேற்கொள்ளும் எந்த மாநிலமும் தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கொள்வது மத்திய அரசின் தலையாய கடமை என்றும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார். பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் என்பது சலுகை அல்ல, அது ஜனநாயக ரீதியில் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமை என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசு சார்பில் கூட்டப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் பேரவையில் அரசு இந்த தனி தீர்மானத்தை கொண்டு வந்ததாகவும் முதலமைச்சர் கூறினார். மக்களவை மற்றும் மாநிலங்களவை இடையே காணப்படும் விகிதம் 2.21 என்ற அளவிலேயே நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றும் அந்த தீர்மானம் வலியுறுத்துகிறது. மாநில சுயாட்சி தேவை என்கின்ற அடிப்படையிலும் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் அமைப்பு சட்டத்தையும் மாநில உரிமைகளை பாதுகாக்கவும் மகளிருக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தவும் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாக முதலமைச்சர் கூறினார். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை 543 தொகுதிகளின் அடிப்படையில் வரும் 2029 மக்களவை தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், காங்கிரஸ், விசிகா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரித்து பேசினார்கள். அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் இந்த தீர்மானத்தின் ஒரு பகுதியான மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை ஆதரிப்பதாகவும் தொகுதி மறு வரையறை தொடர்பான தீர்மானத்தை எதிர்ப்பதாகவும் கூறினர். இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சியினருக்கு அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா நன்றி தெரிவித்துக் கொண்டார். நாடாளுமன்றத்தில் மறுவரையறை மசோதா தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே அவசரமாக சட்டப்பேரவையில் ஏன் இந்த தனி தீர்மானம் கொண்டுவரப்படுகின்றது என்ற எதிர்க்கட்சியினரின் கேள்விகளுக்கு விளக்கம் அளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், வருமுன் காப்பது நலம் என்ற அடிப்படையில் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், இதை மீறி ஏதேனும் நடந்தால் அதனை எதிர்கொள்ள முதலமைச்சர் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தின் வரி வருவாயை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான பொது விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அமைச்சர், 1.5 டிரில்லியன் டாலர் என்ற பொருளாதார இலக்கை எட்ட அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். கனிமவளம், மோட்டார் வாகன வரி, கலால் வரி, GST உள்ளிட்ட வரி இனங்களிலிருந்து கூடுதல் வருவாய் வந்து கொண்டிருப்பதாகவும், நிதி மேலாண்மைக்காக அமைக்கப்பட்டுள்ள கமிட்டியின் பரிந்துரையின் அடிப்படையில் கூடுதல் நிதி திரட்டப்பட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றும் குறிப்பிட்டார். வேளாண் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த வேளாண் அமைச்சர் திரு வினோத், விவசாயிகளும் மக்களும் போற்றும் வெற்றி பட்ஜெட்டாக வேளாண் நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளதாக கூறினார். தமிழகத்தின் பல பகுதிகளில் உள்ள விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள், பல்வேறு கட்சியினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் ஆலோசனைகளுக்கு பின்னரே வேளாண் நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். நாட்டின் 80வது

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மக்களவையில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே தொடர மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. தமிழ்நாட்டில் வரி வருவாயை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடி விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைத்தார்.

0: சுதந்திர தினம் வரும் சனிக்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடி இயக்க விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லி மேஜர் தியான்சந்த் மைதானத்தில் இன்று தொடங்கி வைத்தார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150 ஆண்டு காலத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்த ஆண்டு இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடி இயக்கம் கொண்டாடப்படுகிறது. மக்களிடையே தேசபக்தி உணர்வை எழுப்புவதோடு தேசிய கொடியின் சிறப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் வரும் 17 தேதி வரை இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது. நீட் விவகாரத்தில் மாணாக்கர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தில் நீட் தொடர்பான மாணாக்கரின் போராட்டம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இப்பிரச்சினைகளில் மறைப்பதற்கு அரசுக்கு எதுவும் இல்லை என்றார். இப்பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க எதிர்கட்சியினர் மதியம் 2 மணிக்குள் நோட்டீஸ் வழங்கினால் பிற்பகல் 3 மணிக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக விவாதங்களை நாடாளுமன்றத்தில் தொடங்கலாம் என்றும் அவர் கூறினார். விவாதம் தொடங்கினால் தாம் அவையிலிருந்து உறுப்பினர்களின் கருத்துக்களை தேக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். விவாதம் முடிந்த பின்னரும் நாளை பிற்பகல் 3 மணிக்கு மீண்டும் விவாதங்களுக்கு பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாக அவர் கூறினார். ஆனால் எதிர்கட்சிகள் அவை சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க மறுப்பதாக அமைச்சர் குறை கூறினார். மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கான விவாதம் நாடாளுமன்ற நடைமுறைகளுக்கு ஏற்ப மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். முன்னோர்களை வழிபடும் ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடல், தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரை, காவிரி பாயும் தஞ்சை திருவையாறு புஷ்ப மண்டப படித்துறை உள்ளிட்ட மாநிலத்தின் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் 22 தீர்த்த குளங்களிலும் பொதுமக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து புனித நீராடி சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். ஸ்ரீரங்கம் அம்மா மண்டப படித்துறையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஆடி அமாவாசையான இன்று ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் திதி தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதனால் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது பெரம்பலூர், அரியலூர், மதுரை, சென்னை, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கானோர் முன்னோர்களுக்கு பூ, பழம், தேங்காய், எள் போன்ற பூஜை பொருட்களை வைத்து புரோகிதர் மூலம் சூடம் ஏற்றி திதி தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். அய்யாளம்மன் காவிரி படித்துறை, முசிறி காவிரி படித்துறை, கருட மண்டப படித்துறை, ஓடத்துறை உள்ளிட்ட திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர்.
0: நாகை வேதாரண்யம் சன்னதி கடல், கோடியக்கரை ஆதிசேது கடலில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னோர்களுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர். நெல்லை தாமிரபரணி ஆற்று படித்துறை, பாபநாசம், அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஆற்றுப்படுகைகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு பராமரிப்பு பணிகளை கண்காணிக்கும் வகையில் உச்சநீதிமன்ற உத்தரவுபடி நியமிக்கப்பட்ட துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று அணையில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். மத்திய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தென்மண்டல இயக்குநரும் குழு தலைவருமான திரு கிரீதரன் தலைமையில் முல்லை பெரியாறு பிரதான அணை, பேபி அணை, மதகுகள், சுரங்கப் பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இன்று மாலை குமிழி கண்காணிப்பு குழு அலுவலகத்தில் பருவமழையை முன்னிட்டு அணையில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் இடம்பெறவுள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலிலிருந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலுக்கு வஸ்திர பகுமானம் வழங்கும் நிகழ்ச்சி நாளை நடைபெறுகிறது. வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் நாளை மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. கசகஸ்தான் சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வாங் இணை கசகஸ்தான் இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவையில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே தொடர மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. தமிழ்நாட்டில் வரி வருவாயை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடி விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைத்தார். ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கசகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய சீன இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: குட் ஆப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. ஐ எம் சரப்ஜீத் கோர் வித் தி மிட் டே நியூஸ். தி ஹெட்லைன்ஸ். ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா சேஸ் கவர்மெண்ட் ரெடி டு டிஸ்கஸ் ஆல் தி இஷ்யூஸ், அர்ஜஸ் ஆப்போசிஷன் டு அலாவ் பார்லமெண்ட் டு ஃபங்க்ஷன். Disruption continues in both houses amid opposition's uproar on several issues. Prime Minister Narendra Modi urges youth to read autobiographies, warns against shortcut culture of reels and social media. Har Ghar Tiranga campaign gains momentum. Vice Presidency

0: மன நிம்மதியும் கிடைக்கும், மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படின்னு இயற்கை முறையில காய்கறி சாகுபடி செஞ்சுட்டு வர அரியலூர் சோழமாதேவி எஸ் ரகுபதி அவங்க தன்னுடைய அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. இதோ
1: சோழமாதேவியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக என்னென்ன மாதிரியான பயிர்கள் போடுறதுங்க அங்கே?
2: அதிகமாக நெல் பயிர், அதுக்கு அடுத்தபடியாக கடலை, அடுத்தபடியாக தோட்டக்கலை பயிர். தண்ணி வசதி வந்து டெல்டா தண்ணியும் எங்களுக்கு வருது சார், போர்வெல்லாம் இருக்குது, ரெண்டையுமே பயன்படுத்துகிறோம்.
1: சரி, இப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக நம்ம ஆற்றுல தண்ணி எதிர்பார்க்கறது,
2: தண்ணி ரொம்ப குறைவு.
1: அப்போ நீங்கள் எப்படி இந்த வருஷம் பயிரெலாம் என்ன?
2: இந்த வருஷம் நிறையா பயிர் வந்து தண்ணி பாய்ச்சாமல் பயிர் கருகிச்சு சார். ஆனால் என் பயிர் கருகலை, போர்வெல்லை வச்சு நான் தண்ணி பாய்ச்சிட்டேன். நான் வந்து 2 ஏக்கர் தான் நட்டேன், அந்த 2 ஏக்கருக்கு தண்ணி பாய்ச்சினதுனால.
1: எந்த மாதம் நட்டீங்க நீங்கள்?
2: பிப்ரவரி மார்ச்சில் நட்டோம் சார், நட்டு இப்போ அறுவடைக்கு வந்துருக்கு சார், இன்னும் ஒரு வாரத்தில் எடுத்துருவோம்.
1: இது இல்லாமல் வேறு என்ன காய்கறி பயிர் இந்த மாதிரி?
2: கத்திரி, வெண்டை, பாகல், புடலை, துறை, கீரை, இந்த மாதிரி தோட்டக்கயிர்.
1: பந்தல் காய்கறியும் போடுவீங்க சாதாரணமாக?
2: தோட்டத்தில் எல்லாம் ஆர்கானிக்கில் தான் பண்ணுறேன்.
1: ஏன் ஆர்கானிக்கில் தான் செய்யணுன்றது?
2: எங்கள் ஊரில் வந்து சார் கிரீடு வேளாண் அறிவியல் மையம்னு ஒன்று இருக்குது சார், அவங்க வந்து மண்ணை வந்து மலடாக்கக்கூடாது, நான் ஆர்கானிக் உரத்தை போடுறதுனால மண் வந்து மலடாயிடும்,
1: ரசாயன உரம் அதிகமாக போட்டோம்னா அதுமாரி
2: ஆயிடும். அதில் உள்ள உயிர்
1: பண்ணி நெல்லுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க?
2: ஆர்கானிக் தான் சார் பண்ணிட்டு இருக்கோம்
1: முழுசாவே எல்லாமே.
2: ஆமாம் சார், பசுந்தாள் பயிர் போட்டு நான் வந்து ஒரு 40 நாளில் மடக்கி ஓட்டிடுவோம் சார்.
1: சரிங்க.
2: தனப்பை, தக்கப்பூண்டு, இது மாதிரி பயிர்களை வந்து விரைச்சி நாங்கள் வந்து ஓட்டிடுவோம். அதேமாரி பலதானியங்களையும் விரைப்போம் சார். பலதானியத்தை விரைச்சி ஒரு 35 நாள், 40 நாள் ஓட்டிட்டோம்னா நல்லா சத்து இருக்கும் சார். பசுந்தாள் உரம்
1: அதாவது முதல்ல வந்து ஒரு பயிரை போடுறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி இது மாதிரி பலதான பயிரை போட்டு இது
2: ஒவ்வொரு முறையும் நான் வந்து தக்கப்பூண்டு அல்லது பலதானிய பயிர் இதை வந்து விரைச்சி அதை 40 நாளில் ஓட்டின பிற்பாடு தான் அடுத்த பயிருக்கே நான் ஆரம்பிக்கிறது சார்.
1: அந்த 40 நாள் இல்லாமல் நீங்கள் வேற எதுவும் செய்யறதே இல்லை?
2: செய்யறது இல்லை சார், அந்த 40 நாள் அந்த வேலையை செஞ்சுட்டு தான் அடுத்தது.
1: அந்த மாதிரி பலதான பயிர் போடுறது இல்லை தக்கப்பூண்டு போடுறதுனால என்னங்க நன்மை நமக்கு?
2: மண் வளமாகுது சார்.
1: எப்படி சொல்றீங்க?
2: எங்களுக்கு ஈல்டு நல்லா இருக்கு சார், அதனால சொல்றேன்.
1: நல்ல மண்ணு பொலபொலன்னு இருக்குமா?
2: மண்ணு நல்லா பொலபொலன்னு இருக்கு, ஏர் ஓடுறதும் நல்லா இருக்கு, பயிர் நல்லா வளமா இருக்கு சார், கதிரும் நல்லா திரட்சியா இருக்கு, செலவும் கம்மியா இருக்கு, பூச்சி தாக்குதலும் குறைவா இருக்கு. நெல்லுக்கு 2 முறை, ஒரு முறை மீன் அமிலம் அல்லது வேப்பங்கொட்டை கரைசல் இல்லைன்னா 5 இலை கரைசல், 2 நடை நாங்கள் அடிச்சிருவோம் அவ்வளவுதான். மற்றபடி புண்ணாக்கு கரைசல் 1 நடை விடுறது, கள்ளப்புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, கொட்டை புண்ணாக்கு இதை வந்து ஊற வச்சு அதை மடவாயில் விட்டுருவோம்.
1: தண்ணியில் அப்படியே கலந்து விட்டுருவீங்க?
2: ஆ, கலந்து விட்டுருவோம். பயிர் நல்லா செழிப்பாக நல்லா இருக்குது சார்.
1: சரிங்க. இப்போ நெல் பயிர் போடுறது, காய்கறி பயிர் போடுறது எல்லாம் மாற்றி மாற்றி போடுவீங்களா இல்லை தனித்தனி இடமா?
2: இது தனித்தனி இடம் சார், இது தனி இடம், அது தனி இடம். காய்கறி போடுற இடத்துல இன்னும் நெல் பயிர் பண்ணலை, ஆனால் இந்த ஆண்டு பண்ணலான்ட்டு இருக்கோம்.
1: ஏன் இவ்வளோ நாள் அது மாதிரி பண்ணாமல் இருக்கீங்க? எதுக்கு தனித்தனியாக இந்த இடங்களை வச்சுருக்கீங்க?
2: மேடு பள்ளமாக இருந்தது சார், அதை வந்து சரி பண்ணணும், அதை சரி பண்ணி பண்ணும்போது தான் சரியாக இருக்குங்கிறதுனால அது பண்ணாமல் இருந்தது. இப்போ நாங்கள் அதை வந்து சரி பண்ணியிருக்கோம். முன்னெல்லாம் ட்ரிப்பில் பண்ணிகிட்டு இருந்தோம் காய்கறி பயிர்.
1: சரிங்க.
2: அப்போ மேடு பள்ளமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ட்ரிப்பு தண்ணி பாய்ஞ்சிரும். நெல்லுக்கு வந்து நம்ம வந்து மட்டமாக இருந்தால் தான் சரியாக இருக்கும், அதனால் நாங்கள் வந்து இப்போ தான் மட்டம் கட்டியிருக்கோம், நிலத்தை வந்து சமப்படுத்தியிருக்கோம். காய்கறி பயிர் முடிஞ்ச பிற்பாடு ஒரு முறை நடவு நடணுன்ட்டு இருக்கோம், பாரம்பரிய நெல் தான் நடணுன்ட்டு இருக்கோம்.
1: சரிங்க. இப்போது இந்த பந்தல் காய்கறிலாம் போடுறதுக்கு பந்தல்லாம் பர்மனெண்ட்டாக போட்டு வச்சுருக்கீங்களா இல்லை அப்பப்போ போடுது?
2: அப்பப்போ எடுக்கிற மாதிரி பொசிஷனில் தான் சார். இப்போ முழுங்கில் தான் போட்டிருக்கோம்.
1: முழுங்கில்
2: போட்டிருக்கோம், இன்னும் கல் பந்தல் போடலை. கல் பந்தல் போட்டால் அடுத்த பயிர் பண்ண முடியாது, அதில் மீண்டும் மீண்டும் காய்கறியை தான் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறதுனால முழுங்கில் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக கலாய் பைப்பில் போடலான்ட்டு ஒரு திட்டம் வச்சுருக்கோம். கலாய் பைப்பில் போட்டோம்னா கொஞ்சம் ஏர் ஓட்டுற அளவுக்கு வச்சு போடலாம் அப்படின்னு இப்போ புதுசாக இப்போ விவசாயிகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, பக்கத்து ஊரில் பண்ணிகிட்ருக்காங்க நண்பர் ஒருத்தருங்க. கலாய் பைப்பு சார், இரும்பு பைப்பு, அந்த பைப்பில் இப்போ வந்து பண்ணியிருக்காங்க. அதேமாரி கலாய் பைப்பில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வச்சுருக்கேங்க சார்.
1: அதுக்கு எவ்வளோ செலவாகுன்றாங்க?
2: தைநாட்டில் தான் வாங்கிட்டு வராங்க சார், அது வெளி ஸ்டேட்லேருந்து.
1: நீங்கள் கல் மாதிரி போட்டிங்கன்னா அதுக்கு மானியம்லாம் கூட?
2: மானியம் கவர்மெண்ட்டில் தராங்க சார். அதை விட இது கொஞ்சம் ஏர் ஓட்டுறதுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்குது, கொஞ்சம் நீட்டமாக போடலாம் அப்படிங்கிறாங்க, அதனால் அந்த மாதிரி போடலாங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்குது.
1: சரிங்க. இப்போது காய்கறி பயிரும் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நெல் பயிரும் மித்த பயிரும் பண்ணுறீங்க, எதுங்க நல்ல லாபம்?
2: காய்கறி பயிர் லாபம் சார், நெல்லை விட காய்கறி பயிர் லாபம். நம்ம வந்து பட்டம் பார்த்து போடணும் காய்கறி பயிர், அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், அதனால் வந்து காய்கறி பயிர் நெல்லை விட லாபம் அதிகம்தான் சார். பூச்சியை கட்டுப்படுத்தணும், பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு விளக்கு பொறி வைக்கணும், வேப்பங்கொட்டை கரைசல் அடிக்கணும், இந்த மாதிரி நம்ம அதிகமாக அதை பயன்படுத்தும் பொழுது பூச்சியை கட்டுப்படுத்தலாம்.
1: சரிங்க. அந்த காய்கறி பயிரை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு போட்டம், இந்த சமயத்தில் தான் நிறைய பேர்.
2: உண்மை, உண்மைதான்.
1: நீங்கள் என்னென்ன பயிரெலாம் இந்த வாட்டி போடலான் இருக்கீங்க? போடுறதுக்கு முன்னாடி இதோட சந்தை நிலவரம் எப்படி இருக்குது, போட்டால் விலை கிடைக்குமா, இதெல்லாம் பார்ப்பீங்களா நீங்கள்?
2: சந்தை நிலவரம் பார்ப்போம் சார். ஆடி மாதம் ரெடி பண்ணோம்னா நம்ம புரட்ட

0: ஆசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி வரைக்கும் காய்கறி ரேட்டு ஜாஸ்தியாக தான் சார் இருக்கும்.
1: ஏன் அந்த திருவிழாக்கள் இது மாதிரி வர்ற
0: இல்லை சார், அப்போ
1: மழையில
0: மழை பெய்யறதுனால
1: நிறைய இடத்துல அடிபட்டு போயிடும்.
0: அடிபட்டுடும். இது மேட்டுப்பாங்கான இடம், நம்ம இடம்லாம் பள்ளமான பகுதிகளில் வந்து மழை அதிகமாக பெஞ்சதுன்னா பயிர் வந்து குலாப்ஸ் ஆகிடும். நம்ம வந்து மேட்டு பகுதியில் இருக்கிறதுனால காய்கறி பயிர் பண்ணுறது நம்மளுக்கு லாபகரமாக இருக்கும்.
1: சரிங்க, இப்போ நாத்தாங்காலை பொறுத்த வரைக்கும் நீங்களே இதெல்லாம் போட்டு நாத்தாங்காலை உற்பத்தி பண்ணி போடுவீங்களா இல்லை மொத்தமாக வாங்கிட்டு போடுறீங்களா,
0: இல்லை
1: என்ன
0: சார்,
1: பண்ணுறீங்க?
0: நர்சரிலையும் வாங்கிவோம், நாங்களும் விதை விடுவோம், ரெண்டுமே
1: ஏன்
0: செய்வோம்.
1: அப்படி இது மாதிரி செய்றீங்க?
0: அந்த ட்ரே அந்த அதுக்கு மூலப்பொருட்கள்லாம் போய் போய் வாங்கிட்டு வரணும். அதனால் இதுன்னா நர்சரி போனோம்னா அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுனால நர்சரிலே அதிகமாக வாங்கிறது. ஒவ்வொரு நேரம் நாங்களும் விதையை வாங்கிட்டு வந்து விதையை நாற்று விட்டு நடுறது உண்டு சார்.
1: சரி, இப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பயிரெலாம் போடலான்ட்டு வச்சுருக்கீங்க?
0: வெண்டை, பச்சை மிளகாய், பாகல், புடலை, கத்திரி இந்த பயிரெல்லாம் போடுறதுக்கு தயார் பண்ணிடுவோம் சார்.
1: இதில் எதெல்லாம் நீங்கள் விதை விட்ருக்கீங்க, எதெல்லாம் வாங்க போகிறீங்க?
0: விதை இந்த பாகல், பீக்கா, புடலா இது எல்லாமே விதையாக வாங்கிட்டு வந்து நாங்களே போட்டுருவோம் சார். இந்த கத்திரி வந்து நம்ம வந்து நர்சரியில் வாங்கிக்கிறது, வெண்டை வந்து விதையாக வாங்கிட்டு வந்துடுறது,
1: தக்காளி,
0: தக்காளி வந்து நர்சரியில் வாங்கிக்கிறது சார்.
1: தக்காளியும் போடுவீங்க?
0: போடுவோம் சார்.
1: சரி, இப்போது நீங்கள் வந்து செய்கிறது வந்து இயற்கை முறையில் தான்
0: ஆமாம்
1: முழுக்க
0: சார்.
1: முழுக்க செய்கிறோம் அப்படின்றீங்க. ஆனால் நீங்கள் இப்போ நர்சரியிலையோ இல்லை இப்போ இந்த விதையெல்லாம் வாங்கிட்டு வர்றது அதிகபட்சம் மேம்படுத்தப்பட்ட ரகங்களாக தான் இருக்கும்,
0: ஆமாம்
1: நாட்டு ரகங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி.
0: ஆமாம் சார்.
1: அது பரவாயில்லையா? அது
0: அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறோம்ல, பூச்சி மருந்து அடிக்காமல் உரம் போடாமல் நம்ம வந்து ஆர்கானிக்காக பண்ணுறதுனால அதை வந்து நான் சென்னைக்கெலாம் அனுப்புகிறேன், பெங்களூர் அனுப்புகிறேன் காய்கறியை. சாப்பிட்டு பார்த்து அதுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்ச பிற்பாடு அவங்களுக்கு உடல் ரீதியாகவே நல்லா இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தராங்க சார். அதன் அடிப்படையில் அவங்க இன்னும் நாலு பேர்கிட்ட சொல்லி அப்படி நம்மளுடைய காய்கறியை வந்து சென்னைக்கு அனுப்புனா இப்போ அடுத்தது பெங்களூர் அனுப்பிட்டுருக்கேன் சார்.
1: இங்கேருந்து நீங்கள் நேரடியாக
0: பெங்களூர்
1: அனுப்புறீங்க
0: இங்கேருந்து அனுப்புகிறோம் சார்.
1: இல்லை ஏஜென்ட் மூலமாக
0: இல்லை
1: அனுப்புறீங்களா?
0: சார், நேராக அவங்க அப்பார்ட்மெண்ட் இருக்குது சார் பெங்களூரில். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து பார்சல் சர்வீஸ் இருக்குது சார்,
1: சரி,
0: பார்சல் சர்வீஸில் அனுப்பிச்சி விட்டோம்னா அவங்க அங்கே எடுத்துப்பாங்க.
1: அதாவது மொத்தமாக அனுப்புறீங்க,
0: ஆமாம் சார்,
1: அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட்டில்
0: 50 கிலோ
1: இருக்காங்கன்னா
0: ஒரு
1: 10 வீடு 20 வீடு அந்த மாதிரி
0: அவங்க ஒருத்தரவங்க எடுத்துருப்பாங்க, எடுத்து அவங்க
1: பிரிச்சுக்கிறாங்களா?
0: பிரிச்சுப்பாங்க சார்.
1: உங்கூர்காரங்களா இல்லை எப்படி இந்த கிளைண்ட்லாம்
0: ஆமாம் சார்,
1: பிரிச்சுக்கிறீங்க?
0: நான் மருதம் ஆர்கானிக் குரூப்னு ஒரு குரூப்பில் இருக்கேன் சார். அந்த மருதம் குரூப்பில் இருக்கிறதுனால அவங்க வந்து நான் ஆர்கானிக் விவசாயம் செய்யறத அதுலேருந்து பார்த்து அதில் மூலயமா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணாங்க சார். அப்புறம் திருச்சி கூட இப்போ கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி வாட்ஸ்அப் மூலயமா தெரிஞ்சு கேட்குறாங்க. கேட்கும்பொழுது நாங்கள் வந்து அனுப்பிச்சுடுறது, அவங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிற ஒரு சூழலில் தான் நம்மள்கிட்ட மீண்டும் வாங்க
1: இது
0: வராங்க
1: மாதிரி
0: சார்.
1: நம்ம இணைக்கும் போது ஒரு இடைத்தரகர் இல்லாமல் நேரடியாக நுகர்வோர்கிட்ட வைக்கிறதுனால என்னென்ன நன்மைங்க, நமக்கு எப்படி வேலை கிடைக்குதுங்க?
0: விலை வந்து 100 ரூபாய்க்கும் லாபம் சார், எங்களுக்கும் லாபம். சாதாரணமாக ஒரு கத்திரிக்காயை போய் நம்ம வந்து சந்தையில் 30 ரூபான்னு கொடுக்குறோம்னா நம்ம கண்ணு முன்னாடியே 60 ரூபாய்க்கு விற்பாங்க. நம்ம விவசாயி 30 ரூபான்னு கொடுக்குறோம், நுகர்வோர் வந்து 60 ரூபான்னு வாங்குறாங்க.
1: சரி.
0: நம்மள்டேருந்து 40 ரூபா, அவங்க அதை 100 ரூபாய்க்கும் 40 ரூபா போயிடும். டிரான்ஸ்போர்ட் செலவு அவங்க ஏற்றுப்பாங்க. அன்னன்னை மார்க்கெட் லெவலுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஒரு மார்ஜினான ரேட் வச்சுருக்கோம். ஆர்கானிக்கு வந்து 50 ரூபா அப்படின்னு ஒரு நார்மல் ரேட் வச்சுருக்கோம்
1: 1 கிலோ.
0: 1 கிலோ. அப்போ ஒரே நேரத்தில் ஒரு 100 ரூபா வருது, ஒரு கத்திரிக்காயினுடைய விலை 100 ரூபா வருதுன்னா அதில் வந்து ஒரு 25% நம்மளுக்கு ஏற்றி கொடுப்பாங்க. ரொம்ப பீக்கான டயத்தில்
1: அதாவது வெளியில சந்தையிலேயே விலை
0: விலை
1: கூடன்றப்ப
0: கூடுதல்ங்கும் பொழுது அப்போ ஒரு 25 ரூபா கூட தருவாங்க. அப்போ 100 ரூபா விற்கிதுன்னா நம்ம 100 ரூபாய்க்கு முடியும், 75 ரூபான்னு அவங்க எடுத்துப்பாங்க. அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் சார் அவங்கள்ட்ட பண்ணிட்டுருவோம்.
1: பொதுவாக இந்த மாதிரி நம்ம முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்தில் செய்யும்போது இப்போ நம்ம சாதாரண செய்கிறத விட அதில் வந்து நமக்கு விளைச்சல் கம்மியாக இருக்குங்களா, எப்படி இருக்குங்க?
0: காய்கறியை கம்மின்னு சொல்ல முடியாது சார், நார்மலாக இருக்கும், நடுத்தரமாக இருக்கும். ரொம்ப குறைவுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் ஆர்கானிக்ல பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்தில் அறுவடை பண்ணிடலாம், அதனுடைய டியூரேஷனே 2 மாதத்தில் முடிஞ்சிடும். ஆனால் இதில் பண்ணும்போது 3 மாதத்துலேருந்து 3.5 மாதம் ஒரு 1.5 மாதம் நம்ம வந்து அந்த ஈல்டு வந்து அதிகமாகும். இந்த நாட்கள் அதிகமாகும் போது விலை ஏற்றம் இறக்கம் வரும்போது நம்மளுக்கு இது ப்ராஃபிட் கூட கிடைக்கும் சார்.
1: இதில் வந்து நம்மளால் அந்த இது கொஞ்சம் வாய்ப்பு கம்மின்றீங்களா இயற்கையில் பண்ணும்போது? இல்லை
0: நான் ஆர்கானிக்கில் பண்ணும்போது ஒரு 30 ஒடி வடிக்கலாம்னா சார், இதில் வந்து 50 ஒடி வடிக்கலாம், 50-55 ஒடியோடு வடிக்கலாம். அப்போ அந்த 10 நாளில் நம்மளுக்கு ஒரு விலை ஏற்றம் ஏறும்பொழுது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டு நல்லாயிருக்கும்.
1: அதாவது நமக்கு உற்பத்தி கம்மியாக இருந்தால் கூட அந்த நாட்கள் அதிகமாக இருக்கிறதுனால.
0: அதிகமாகும் போது நம்மளுக்கு அந்த 50 நாளில் நம்மளுக்கு ஒரு ரேட்டு நிச்சயமாக ஏற்றம் இறக்கம் கிடைக்கும்.
1: சரிங்க, இப்போ நம்ம இயற்கை முறையில் செய்கிறது அப்படின்னா இப்போ நிறைய விவசாயிங்க காய்கறி சாப்பிட்டு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இருக்கிறதுல அதிகமாக வந்து பூச்சிக்கொல்லி மருந்தும் இந்த உரங்களும் போடுறது வந்து காய்கறி பயிரில் தான் போடுற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம முழுக்க முழுக்க இயற்கையில் தான் உற்பத்தி பண்ணணும், இதை வந்து சரியான முறையில் அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு விவசாயி இப்போ முடிவெடுத்தாருன்னா அவர் என்னென்ன விஷயங்களை அவரோட தோட்டத்தில் செய்யணுங்க?
0: ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பலதானியத்தை விதைத்து 40-45 நாளில் ஓட்டிட்டு பஞ்சகவ்யா, அமிர்த கரைசல் இந்த மாதிரியான இயற்கை உரங்களை வந்து பயன்படுத்தணும். மீன் அமிலம், புண்ணாக்கு கரைசல் இதெல்லாம் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு நல்ல ஈல்டு வரும்.
1: சரி, இப்போ நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க, என்னென்னலாம் விடுவீங்க? முதல்ல வந்து நிலத்தில் நீங்கள் நடுறதுக்கு முன்னாடியே
0: பலதானியம் பயிர்

0: பயிர் விட்டு அதை சாகுபடி பண்ணி மடக்கி விடுறதுதான்
1: ஆமாம் சார்.
0: நாத்தாங்கல்லே விடுறீங்க. நாத்தாங்கல் விட்டதுக்கு அப்புறம் பயிர் வளரும் போது களைக்கு என்ன பண்ணுவீங்க, உரத்துக்கு என்ன பண்ணுவீங்க?
1: களைக்கு வந்து நான் கை களை எடுத்துருவோம் சார். கை களை எடுத்த பிற்பாடு உரத்துக்கு பதிலாக புண்ணாக்கு கரைசல் விடுவோம், அடுத்தது பஞ்சகவ்யா விடுவோம், அடுத்தது மீனமில விடுவோம், அப்புறம் ஐந்தல கரைசல் வந்து மேலே தெளிப்போம், வேப்பங்கொட்டை கரைசல் தெளிப்போம். இதை பண்ணோம்னாவே ஓரளவுக்கு நம்மளுக்கு சரியா இருக்கும் சார்.
0: இது மட்டுமே போதுமா நமக்கு?
1: ஜீவாமிர்தமும் விடுவோம் சார். இப்படி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்.
0: இதுவே வந்து சரியா இருக்கு உங்களுக்கு?
1: நல்லா இருக்கு சார், பண்ணி பார்க்கணும். விவசாயிங்க இந்த மாதிரி நான் சொல்ற இந்த செயல்கள்லாம் செய்யணும்.
0: இப்போ பூச்சி கீச்சி ஏதாவது நம்ம தோட்டத்தில் தென்படுதுன்னா அப்போ அந்த சமயத்தில் என்னென்ன செய்யலாம்?
1: ஐந்தல கரைசல் அடிக்கலாம் சார், வேப்பங்கொட்டை கரைசல் அடிக்கலாம், திருச்சி கரைசல் அடிக்கலாம்,
0: த்ரீஜி கரைசல்,
1: திருச்சி கரைசல், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய்
0: ரேஷியோவில் கலந்து அடிக்கணும். ஒன்றுத்தையும் எப்படி இடிச்சு எவ்வளோ போட்டு எவ்வளோ அடிப்பீங்க
1: வந்து சார்? இப்போ
0: பத்து
1: பூண்டு
0: சென்ட்ல போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க.
1: ஆமாம் சார்,
0: 10 சென்ட்
1: அதாவது டேங்கில், அதாவது வந்து சார் 1/2 கிலோ பூண்டு, 1/2 கிலோ பச்சை மிளகாய், 1/4 கிலோ இஞ்சி மிக்சியில் விட்டு நல்லா அடித்து தண்ணியில் நம்ம நல்லா ஊற வச்சு அதை வந்து அப்படியே அடிக்க வேண்டியதான். கோமியத்தில் வேணாலும் ஊற வச்சு அடிக்கலாம். எப்படி அடித்தாலும் நம்ம வந்து 100 ml ஒரு டேங்கு வீதம் அடித்தோம்னா பூச்சியை வந்து கட்டுப்படுத்தலாம் சார்.
0: சரிங்க, இப்போ உங்களோட அனுபவத்தெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ நாள் சேர்த்து வச்சுருக்கீங்க இருக்க விவசாயியாக? இப்படி தான் இந்த காய்கறி பயிர்களை செய்யணும், இப்படி தான் நம்ம செய்கிற விவசாயம் இருக்கணும். பொருளை வந்து ஒரு ரசாயனம் இல்லாத, எந்த ஒரு பூச்சிக்கொல்லி தெளிக்காத, ஒரு நஞ்சு இல்லாத ஒரு உணவாக நம்ம தயாரிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ இதை கேட்குற விவசாயிகளுக்கும் தோணலாம், சரி ஒரு வகையில் வந்து நம்ம ரசாயன பூச்சிக்கொல்லி போடுறது உரத்துக்கு போடுறது செலவு தான், நம்ம கையிலேருந்து காசு கொடுத்து தான் வாங்கி ஒரு வாட்டி அடிக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் காய்கறி பயிர்னா அதுதான் அதிகமாக செலவாகும். இப்போ அந்த செலவையும் ஓரளவு குறைக்கலாம், இந்த மாதிரி ஒரு நல்ல பொருளையும் உற்பத்தி பண்ணலாம். சரியா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க, இல்லை அவங்களே குரூப் கிரியேட் பண்ணுறாங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனி சந்தை இருக்குது. அந்த சந்தையில் வந்து நம்மளாம் நேராக எந்த புரோக்கரும் இல்லாமல் கொஞ்சமாக உற்பத்தி பண்ணால் கூட கொடுத்தோம்னா ஒரு நிறைவான லாபத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தியாக இருக்குது. அப்படின்னு அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க, உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்?
1: 88 70 10 15 47 சார்.
0: இன்னொரு வாட்டி சொல்லுங்கள்.
1: 88 70 10 15 47.
0: நன்றிங்க.
1: நன்றிங்க.
2: தன்னன்னாதீனம் தன்னன்னாதீனம் தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னோட இயற்கை முறை காய்கறி சாகுபடிக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கிறது. பலதானிய விதைப்பு பசுந்தாளூர பயிர்களை விதைப்பு செய்யறதும் தான் அப்படின்னு இதுவரைக்கும் தன்னோட அனுபவங்களை ரொம்ப அழகா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க அரியலூர் சோழமாதேவி எஸ் ரகுபதி அவர்கள். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.

0: நானே
1: விவசாயிகளே, எந்த ஒரு பயிர் சாகுபடியும் செய்யறதுக்கு முன்னாடி பலதானிய விதைப்ப செஞ்சுட்டு அப்புறம் செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்களோட பயிர் மகசூல் ஆஹா ஓஹோன்னு தான் இருக்கும். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: இப்ப நாம இணைஞ்சிருக்கிறது எல்லோருக்கும் பிடித்தமான திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில். கிராம சமுதாய நிகழ்ச்சி கேட்க எல்லோருமே காத்துட்டு இருப்பீங்க. மகளிர் திட்டம் பத்தி தெரிஞ்சுக்க எஸ் சுரேஷ் அவங்கள சந்திக்க போறோம். அதுக்கு முன்னாடி, இன்னைக்கு ஏதோ முக்கியமான நாளா சொல்லியே ஆகணும்னு இருக்காங்க பிரசி, என்னன்னு தான் கேப்போமே.
3: வணக்கம் நேயர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? கிராம சமுதாயம் நிகழ்ச்சியை கேட்க தயாரா இருப்பீங்க. இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு கேட்டா, ஆமா இன்னைக்கு புதன்கிழமை, ஆகஸ்ட் மாசம் 12ஆம் தேதி, இதுல என்ன அப்படிம்பீங்க. இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள். ஐநா சபை இத சர்வதேச இளையோர் நாளா அறிவிச்சு நம்ம தொடர்ந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். உலகெங்கிலும் இருக்கிற இளையோருடைய திறன், சாதனைகள், சமூகத்துக்கான அவங்களுடைய பங்களிப்புகளை அங்கீகரிக்கிறதுக்காக

தான் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்த நாளை நாம கொண்டாடுறோம். இதை ஒரு கொண்டாட்டத்துக்கான நாளா மட்டும் பார்க்க முடியாது. இளைய சமுதாயம் எதிர்கொள்ற சவால்கள், அவங்க சந்திக்கிற பிரச்சனைகளை பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், சவால்களை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அழைப்பு விடுக்கிற நாளா தான் இது அமையுது. இந்த நாள் இளையோருடைய பிரச்சனைகளை உலக அளவுல முன்னிலைப்படுத்துறதுக்கு உதவுது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கருப்பொருள்ல இந்த இளையோர் நாள் கொண்டாடப்படுது. அந்த வகையில இந்த வருஷம் வெவ்வேறு சூழல்கள், பொதுவான எதிர்பார்ப்புகள் அப்படின்ற இந்த கருப்பொருளோட இந்த தினத்தை கொண்டாட நாம அழைக்கப்பட்டிருக்கோம். இளையோரோட வாழ்க்கை வெவ்வேறு நாடுகள்ல உள்ளூர் சூழ்நிலைகளால வடிவமைக்கப்பட்டிருந்தா கூட அவங்களோட எதிர்பார்ப்புகள் குறிப்பிடத்தக்க வகையில ஒரே மாதிரியா இருக்கிறத இது எடுத்துக்காட்டுது. அதாவது அவங்க லட்சியம் ஒன்னா தானே இருக்கு. இளையோருக்கு என்ன மாதிரியான எதிர்காலம் இருக்கணும்னு அவங்க விரும்புவாங்க அப்படின்னு கேட்டா, ஏராளமான வாய்ப்புகள், அர்த்தமுள்ள பங்கேற்பு, கண்ணியமான வேலை, தரமான கல்வி, நிலையான எதிர்காலம்னு இதெல்லாம் தானே அவங்க எதிர்பார்ப்பாங்க. இந்த வருஷத்துல எப்படிப்பட்ட இளையோருக்கு இன்னும் அதிகம் கவனம் தேவை அப்படின்னு ஐநா சபை கருதுது அப்படின்னா, குறைந்த வளர்ச்சி அடைந்த நாடுகள் அப்புறம் வளரும் நாடுகள்ல இருக்கக்கூடிய இளையோருக்கு சிறப்பு கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு எந்த மாதிரியான சவால்கள் இருக்கு அப்படின்னா, வறுமை, காலநிலை மாற்றம், புவியியல் தனிமை, குறைந்த பொருளாதார வாய்ப்புகள், டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள்ல அணுகிறதுல சிரமம், இப்படி ஒன்னோட ஒண்ணு தொடர்புடைய பல சவால்களை எதிர்கொள்றாங்க. இவ்வளவு சிக்கல்கள் நம்மளை சுத்தி இருக்கே அப்படின்னு சாக்கு போக்க சொல்லிட்டு சும்மா இருக்கல. அவங்க மன உறுதியோட அவங்களுடைய தலைமைத்துவ பண்புகளை வெளிப்படுத்தி திறன்களை வளர்த்துக்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை ஆன்லைன் பிரச்சாரம் மூலமா கொண்டாடுறதுக்கு திட்டமிட்டிருக்கு. இதுல எல்லாருமே பங்களிக்கலாம். உலகம் முழுக்க இருக்கிற இளையோர் நம்பிக்கை கொடுக்கற மாதிரி, ஆதரவு ஒத்துழைப்பு கொடுக்கற மாதிரியான செய்திகளை பகிர அழைக்கப்படுறாங்க. இந்த ஆன்லைன் பிரச்சார நிகழ்ச்சியில பங்கேற்கிறது மூலமா பல இளைஞர்களுக்கு மற்றவங்களுடைய வெற்றி கதைகள் ஊக்கமா அமையும்ன்ற நம்பிக்கையில தான் இந்த பிரச்சாரம் முன்னெடுப்பு. சும்மா கேட்டுட்டு போயிட்டா எப்படி? இதெல்லாம் பத்தி இன்னும் நீங்க அதிகமா தெரிஞ்சுக்கலாம். UN.org அப்படின்ற வலைதள பக்கத்தை பார்வையிடுங்க. இன்னும் நிறைய தகவல்கள் இந்த சர்வதேச இளையோர் நாள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷம் என்ன முன்னெடுப்போ அதுல நம்ம எப்படி பங்காற்றலாம்னு பாக்கலாம். இந்த தளத்துல நீங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல ஆரம்பிச்சு கவிதை எழுதுறது வரைக்கும் உலகம் முழுக்க இருக்கிற இளையோர் எப்படி செயல்படுறாங்க, நிலையான எதிர்காலத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்கன்றத பார்க்க முடியும். அவங்களுடைய குரல், அவங்களுடைய சக்தி, இன்னும் பல கதைகளை பார்க்கும்போது நமக்கு உத்வேகம் அளிக்கும். அதுக்காக தான் ஐக்கிய நாடுகள் சபையோட புள்ளி விவரப்படி உலகத்துல இன்னைக்கு 15 to 24 வரைக்கும் இருக்கவங்களுடைய மொத்த எண்ணிக்கை 130 கோடி. இது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய இளையோர் மக்கள் தொகை. 2050 வருஷத்துக்குள்ள உலகத்துல இளையோர் 69% பேர் குறைஞ்ச இல்லைன்னா குறைஞ்ச நடுத்தர வருமானம் இருக்கிற நாடுகள்ல வாழ்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. போன வருஷம் இது 59% இருந்தது. மேம்போக்கா பார்த்தா ஏழை நாடுகள்ல வாழ்ற இளையோரோட எண்ணிக்கை தான் அதிகமா இருக்க மாதிரி தெரியுதுல்ல. ஏன்னா 2025 to 2050 வரைக்கும் அதிக அப்புறம் உயர் நடுத்தர வருமானம் இருக்கிற நாடுகள்ல இருக்கிற இளையோரோட எண்ணிக்கை சுமார் 24% குறையும் தான் எதிர்பார்க்கறாங்க. ஐயோ, அப்ப என்ன இது ஒன்னும் சந்தோஷப்படுற மாதிரியான செய்தியா முழுக்க இது அமையலையே அப்படின்னு யோசிச்சா, இளையோரோட வளர்ச்சிக்கு தேவையான அறிவும் வாய்ப்புகளும் கிடைக்கும் போது எல்லாமே சாதகமான சூழலாவே அமையும். இந்த சர்வதேச இளையோர் நாள்ல கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில இளையோரோட சக்தியை பத்தி எல்லாம் பேசும்போது, நாம இந்த நிகழ்ச்சிக்காக பல முறை கிராமங்கள்ல பயணிக்கும் போது இளையோர் மன்றங்கள் செயல்படுறத பார்த்துருக்குறோம். ஒரு சில இடங்கள்ல தான் இவங்க ரொம்ப ஆக்கப்பூர்வமா செயல்படுறாங்க. அது தனிப்பட்ட முறையில அந்த இளையோருக்கும் சரி அவங்களுடைய கிராம மக்களுக்கும் சரி ரொம்ப பயனுள்ள வகையில அமையுது. இதே போல பல கிராமங்கள்ல இளையோர் மன்றங்கள் ரொம்ப சிறப்பா செயல்பட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அவங்களுடைய தேவைகளை பற்றி அலசி ஆராய்ஞ்சு அரசு திட்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமா பயனடைகிறதுக்கு முயற்சி எடுத்தாங்கன்னா அவங்களுடைய திறன்களை வளர்த்துக்கிறதுக்கும் அவங்க சுய முன்னேற்றம் அடையிறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும். அதே போல அவங்க முன்னேறின மாதிரியே மற்றவங்களுக்கும் அவங்க கை கொடுப்பாங்க. கிராம மக்களுக்கு என்ன செய்ய முடியும்னு பார்த்து அதையும் செய்யறதுக்கு வாய்ப்பு அமையும். இந்த மாதிரி எண்ணம் இருக்கிற இளையோருக்கு வாய்ப்பு அளிக்கிறதுக்காக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நம்மளை சுத்தி செயல்படுறாங்க. அது மட்டும் இல்ல, மத்திய அரசனுடைய இளையோர் நலனுக்காக தன்னாட்சி அமைப்பா செயல்பட்டு இருக்க மேரா யுவா பாரத் அமைப்பு வேற இருக்கு. முன்னாடி நேரு யுவா கேந்திரான்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. இளையோர்னு எடுத்துக்கிட்டா அவங்கள கொண்டாடுறதுக்குன்னே பல நாட்கள். இந்த கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இளையோர் திறன் நாள் அதுக்கான சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டோம். இதே ஆகஸ்ட் 3ல

0: எட்டு கூட உலக இளையோர் நாளாக கூட கடைபிடிச்சாங்க. நாம் தேசிய அளவில் தேசிய இளையோர் நாள் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாளுக்காக கொண்டாடுறோம். இந்த மாதிரி சர்வதேச நாள்லாம் நாம் ஏன் கடைபிடிக்கிறோம்? ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு இதுக்கு அப்படி இப்படின்னு ஒவ்வொரு நாளாக தானே கொண்டாடிட்டு இருக்கோம், கடைபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மலாம் யோசிக்கலாம். அது கவனம் செலுத்தணும் அப்படின்னு இருக்கிற விஷயங்களை நாம் வந்து இந்த மாதிரி நாளாக அதை அறிவித்து அதுலேருந்து கொண்டாட ஆரம்பித்து கடைபிடிக்க ஆரம்பித்து நம்ம ஒன்று ஒன்றா செய்கிறோம். ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடியே சர்வதேச தினங்கள்லாம் கடைபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதை ஒரு சக்தி வாய்ந்த விழிப்புணர்வாக ஆதரவு கருவியாக ஐநா சபை ஏற்றிருக்கு. கிராம சமுதாயம் நிகழ்ச்சி மூலமாக சர்வதேச இளையோர் நாள் வாழ்த்துக்களை சொல்கிறோம்.
1: பிரிசி, சர்வதேச இளையோர் நாள் பத்தி சொல்லவும் அப்படியே மெய் மறந்து உட்காந்துட்டோம். இப்ப பாத்து கோகில் அம்மா வேற வராங்க.
2: ரசாத்தி, ரசாத்தி, எப்பா எவ்வளோ கூப்பிட்டாலும் ஆள் எட்டி பாக்குறது இல்ல.
1: இப்பதான் அக்கடான்னு படுத்தேன், அதுக்குள்ள வந்தாச்சு.
2: என்ன முணுமுணுத்துட்டே வந்துட்டு இருக்க? இங்க எந்திரிச்சு வாங்க மோல.
1: இதோ வரேன் வரேன்.
2: வரப்ப ஒரு காப்பி தண்ணியாவது கையில எடுத்துட்டு வா. ஊருக்குள்ள எங்க நாலு இடம் வேலை கிடைக்கும், நாலு காசு சம்பாதிக்கலாம், புள்ளக்குட்டிய சந்தோஷமா வச்சுக்கலாம்னு அலையா அலையறாங்க. உன் கண்ணு முன்னாடியே மாவரைச்சி விக்கிறாங்க. இந்த சைடு பாரு, அந்த மலரு பொடி வகையா தயாரிச்சு விற்பனை பண்றா. சொல்ல போனா உனக்கு கோபம் வேற வந்துருது. சரி சரி, நான் உன் பொழப்புக்கு ஒரு வழி சொல்லலான்னு தான் வந்தேன். ஏதாவது வேலை செய்யற ஐடியா இருக்கா?

0: மகளிர் திட்டமானது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை, மிகவும் ஏழை, நலிவிற்றோர், மாற்றுத்திறனாளிகள், விழுமலில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் இலக்கு மக்களாக கொண்டு அவர்களுக்கான ஒரு வலுவான துடிப்பான சமுதாயம் சார்ந்த அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையில மகளிர் சுயதை குழுக்களை உருவாக்கி அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதோடு நிதி உள்ளாக்கத்திலும் அவர்களுக்கு வழிகாட்டுதல் ஆலோசனை வழங்கி தொழில் முனைவோர் பயிற்சியும் வழங்கி அவர்கள் வறுமையிலிருந்து மீட்டு அவர்கள் நிலையான வாழ்வாரத்தை பெற வேண்டும், வருமானத்தை பெற வேண்டும், அரசனுடைய அனைத்து சேவைகளையும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த அமைப்புகள் உருவாக்கப்பட்டு சிறப்பாக நம்முடைய மாவட்டத்திலும் சரி தமிழகத்திலும் தமிழக அரசுடைய வழிகாட்டுதல் படி சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாவட்டத்தில் மொத்தம் நகர்ப்புறம் ஊரக பகுதியை சேர்த்து மொத்தம் 19,000 மேற்பட்ட குழுக்கள் சிறப்பாக இயங்கி வருகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலையும் ஊராட்சி அளவிலான குழு கூட்டமைப்பு என்ற அமைப்பு அனைத்து மகளிர் சுய உதவிக் குழுக்களையும் உள்ளடக்கி ஒரு குடையின்கீழ் கொண்டு வரப்பட்டு வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பாக PLF என்று சொல்லக்கூடிய பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன் சிறப்பாக இயங்கி வருகிறது. அதையும் தாண்டி வட்டார அளவில் அதாவது பிளாக் லெவல் ஃபெடரேஷன் ஒரு அமைப்பு ஊராட்சியான குழு கூட்டமைப்பெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு சிறப்பான வழிகாட்டுதலை வழங்கி நிதி சேவை வழங்குவதோடு அரசினுடைய அனைத்து சேவைகளும் இந்த மக்கள் அமைப்பு மூலமாக சென்றடைவதை உறுதி செய்கின்றது. அந்த வகையில் நம்முடைய மாவட்டத்தில் சிறப்பாக இயங்கி வருகின்றார்கள். மேடம்,
1: ஒரு சுய உதவி குழு தொடங்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விதிமுறைகள் இதுல கையாளப்படுது?
0: பொதுவாக ஒரு சுயதை குழு உறுப்பினராக இருப்பதற்கு 18-60 வரை உள்ள மகளிர் அவர்கள் வந்து தகுதியானவர்கள். அதோடு மட்டுமல்லாது ஒரு சுய உதவி குழு உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஊராட்சியில் குறைந்தபட்சம் 12-20 உறுப்பினர்களை உள்ளடக்கியவர்கள் தான் ஒரு குழுவாக உருவாக முடியும். சுய உதவி குழு உருவாக்கி ஒரு 3 கடந்த பின்னர் அவர்களுக்கு அரசிடமிருந்து சுழல் நிதி என்று சொல்லக்கூடிய ரிவால்விங் ஃபண்ட் ஒரு 15,000 ரூபாய் அவர்களுக்கு மானியமாக வழங்கப்படுகிறது. இது எதற்குன்னு சொன்னீங்கன்னா அவருடைய சேமிக்கும் பழக்கத்தை ஊக்குவிப்பதற்கும் இருக்கின்ற சேமிப்பை உயர்த்தி அவர்கள் வங்கியிலிருந்து கடன் பெறுவதற்கும் ஒரு திறன் நிதியாக அது பயன்படுகிறது. 6 கடந்த பின்னர் அவர்களுக்கு வங்கி கடன் இணைப்பு பெறுவதற்கும் அரசு வங்கிகள் மூலமாக நடவடிக்கை எடுத்து வருகின்றது. 1 கலந்த குழுக்களுக்கு சமுதாய முதலீட்டு என்று சொல்லக்கூடிய கம்யூனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் மூலமாக அவர்கள் சிறு குறு தொழில்கள் தொடங்குவதற்கும் வாழ்வாதார நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கும் அரசு ஒவ்வொரு குழுவிற்கும் 1.5 லட்சம் ரூபாய் கடனாக வழங்கி வருகின்றது. அதன் மூலமாக மகளிர் கிராமப்புறங்களிலே சிறு தொழில்களை ஆரம்பிப்பதற்கும் வழிகாட்டுதலாக இந்த நிதி பயன்படுகிறது.
1: பெண்களுக்காக தான் இந்த குழுக்கள் செயல்படுதா இல்ல ஆண்களும் இந்த குழுக்கள்ல வந்து இணையலாமா?
0: பொதுவாக பெண்களுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு நம்முடைய குழுக்கள் எல்லாம் வந்து உருவாக்கி வருகின்றோம் என்பது மட்டுமல்லாது ஆண்களுக்கும் குழுக்கள் இருக்கின்றது. 60 மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் இந்த குழுவிலே முதியோர் மாற்றுத்திறனாளி குழுவிலும் இணைந்து அவர்களுக்கும் ஒரு குறைந்தபட்சமாக 5 கொண்ட குழுக்களும் நம்முடைய மாவட்டத்தில் இயங்கி வருகிறது.
1: கிராமப்புறங்கள்ல ஓரளவுக்கு மக்கள் குழுக்கள் இணைந்து அதன் மூலியமா செயல்பட்டு இருக்காங்க. ஆனா நகர்ப்புறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குழுக்கள் தொடங்குறாங்க, உள்கடன் கொடுத்து வாங்கிக்கிறாங்க, இது எப்படிங்க ஐயா?
0: தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வதற்கும் மகளிர் திட்டத்தின் மூலமாக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 14 பேரூராட்சிகள், 5 நகராட்சிகள், 1 மாநகராட்சி இயங்கி வருகிறது.

0: சமுதாய அமைப்பாளர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். இந்த குழுக்களுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதோடு அவர்களுக்கு தமிழ்நாடு தொழில் முனைவர் பயிற்சி நிறுவனத்தின் மூலமாக பயிற்சி வழங்கி வழிகாட்டுதலை வங்கி வங்கியின் மூலமாக வங்கி கடன் பெறுவதோடு தனிநபர் வாழ்வாதார நடவடிக்கையை மேற்கொள்வதற்கும் குழுவாக அவர்கள் தொழில் தொடங்குவதற்கும் நாங்கள் வழிகாட்டி வருகின்றோம். அந்த வகையில் நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நகர்ப்புற பகுதிகளிலும் வந்து தொழில் கூட்டமைப்புகள் குழு நடவடிக்கையும் வந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. திருவொரும்பூர் பகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் ஏரியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. துறையூர் மணப்பாறை பகுதியிலும் வந்து ஒரு குழு நடவடிக்கையாக தொடங்கி வருகின்றார்கள். நம்முடைய நகர்ப்புற பகுதியில் வந்து இன்னும் நாங்கள் அதற்கு நிறைய குழுக்களை உருவாக்குவதற்கும் குழு நடவடிக்கையை மேற்படுத்துவதற்கும் நம்ம நடவடிக்கை எடுத்து வருகின்றோம்.
1: இப்போ ஒரு குழுக்கு எத்தனை பேருங்கையா இருக்கணும், அதனுடைய பொறுப்புகள் என்னென்னவா இருக்கு?
0: ஒரு குழு என்பது பாத்தீங்கன்னா 12 to 20 வரை உள்ள உறுப்பினர்கள் உள்ளடக்கியதான் ஒரு மகளிர் சுயதை குழு. இந்த குழுவினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால், அது சமத்துவம், மக்களாட்சியினுடைய மாண்பை எடுத்துக்காட்டக்கூடிய வகையிலும் சமத்துவத்தை பேணக்கூடிய வகையிலும் இன்றைக்கு குழுக்கள் நம்ம கிராமப்புறங்களில் சிறப்பாக செயல்படுவதன் காரணமாக சமூக பொருளாதார மேம்பாட்டை உறுதிப்படுத்துவதோடு பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை இன்றைக்கு தமிழக அரசு பல்வேறு திட்டங்கள் மூலமாக கொண்டு வந்திருக்கின்றது. பாலின பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு மையமாக இன்றைக்கு மகளிர் குழுவுடைய வட்டார பாலின வளமையங்கள்லாம் செயல்படுகிறது.
1: இன்னைக்கு வங்கிகள் வந்து முதியோர்களுக்கு தனி சலுகை கொடுக்குது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு தனி சலுகைகள் கொடுக்கறாங்க. அதே மாதிரி இந்த மகளிர் சிறப்பு குழுக்களுக்கு ஏதாவது சலுகைகள் உண்டா, அரசு மானியங்கள் ஏதாவது உண்டா, இதற்குரிய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன?
0: நம்முடைய மாவட்டத்தில் வந்து 60 வயதிற்கு மேற்பட்டோர் இருந்தால் ஒன்று சிறப்பு குழுக்கள் அமைக்கின்றோம். மாற்றுத்திறனாளிகள், நலிவுற்றோர், திருநங்கையர் இவர்களுக்கெல்லாம் வந்து 5 பேர் இருந்தாலே போதும் ஒரு சிறப்பு குழுக்களாக உருவாக்கலாம். தமிழக அரசில் இருந்து அவர்களுக்கு தனிநபர் கடனாக ₹40,000 குறைந்த வட்டியில் கடன் வழங்குகின்றோம். குழுவாக இருந்தால் ₹1,00,000 வந்து அவர்களுக்கு குறைந்த வட்டியில கடன் வழங்கி அவர்கள் தொழில் நடவடிக்கையை மேற்கொள்வதற்கும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு வழிகாட்டுதலையும் தமிழக அரசு சிறப்பாக செய்து வருகிறது. உயர் முன்னுரிமை அளித்து பாதுகாத்து வருகின்றதுதான் என்பதுதான் உள்ள சிறப்பம்சம்.
1: இப்ப குழுக்கள் வந்து பெண்களை முன்னேற்றுவதற்காக செயல்படுது அப்படின்றப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பெண்கள் எல்லா வகையிலும் முன்னேறி வந்துகிட்டு தான் இருக்காங்க. அதற்கு வந்து ஒரு சிறந்த உதாரணமா இருப்பது இந்த வங்கி கடன் வசதிகள் அப்படின்னு சொன்னா அதற்கு ஆட்சேபனையே இல்ல. டிஜிட்டல் முறை கையாள்வது பெண்களுக்கு சாத்தியமா? அவங்களுக்கு ஏதேனும் தனிப்பட்ட பயிற்சிகள் இருக்கா?
0: இணையவழி பயிற்சி என்பது வந்து நாங்கள் வந்து சில குழுக்களுக்கு நடைமுறைகள் வழங்கி வருகின்றோம். பொதுவாக மகளிர் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் சார்ந்த அமைப்புகளுக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய சமூக வல்லுநர் என்று சொல்லக்கூடிய கம்யூனிட்டி ரிசோர்ஸ் பர்சன்ஸ், சிஆர்பிஎன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தவங்க இருக்காங்க. அவர்களும் பாத்தீங்கன்னா அப்புறம் சிஎஸ்டி கம்யூனிட்டி செல்ஃப் ஹெல்ப் ட்ரைனர், சமுதாய சுய உதவி குழு பயிற்றுனர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த இணைய பயிற்சி வழங்கி அவர்களுக்கு கைபேசியிலே பாத்தீங்கன்னா வந்து இந்த லோகோஸ் என்று சொல்லக்கூடிய லோக் ஆபரேட்டிங் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த லோகோஸ் இணையதள வசதியின் கூடிய அந்த ஒரு செயலி மூலமாக அவர்கள் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மகளிர் குழு நடவடிக்கை எல்லாம் அதில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் காரணமாக இன்றைக்கு 404 ஊராட்சியில் இருக்கக்கூடிய இந்த சமூக வல்லுநர்கள் வந்து இணைய பயிற்சி பெற்று இருக்க காரணமாக இன்றைக்கு இந்த இணைய வழியாக நம்முடைய தகவல் பரிமாற்றம், அப்புறம் வந்து தரவுகள் சேமித்தல், அப்புறம் வங்கிகளுக்கு செல்கின்ற பொழுதும் அந்த தரவுகளை பெறுதல், இது போன்ற பணிகள் எல்லாம் சிறப்பாக செய்து வருகின்றார்கள். தமிழ்நாடு மகளிர் திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் அனைத்து மகளிரும் அவர்கள் எழுத்தறிவு பெற்றோடு மட்டுமல்லாது மின் எழுத்தறிவு பெற்ற டிஜிட்டல் லிட்டரசி பெறுவதற்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு சிறப்பாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மேடம், 100% அதை அடைவதற்கு நாங்கள் பணியாற்றி வருகிறோம்.
1: இந்த மகளிர் மேம்பாடு பத்தி உங்களுடைய கருத்துக்கள்?
0: மகளிர் மேம்பாடு என்பது தமிழ்நாடு தான் அதற்கு முன்னோடியாக இருந்திருக்கிறது என்பது காரணம், தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள் அண்ணல் காந்தியடிகளோடு சுதந்திர போராட்டத்தில் சிறை சென்று அவர்களுடைய இன்னுயிரை நேர்த்து நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இன்றைக்கு இருக்கின்றார்கள். இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய அளவில் இன்றைக்கு என்னுடைய மகளிர் திட்டத்தினுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கின்றது என்பதுதான் நம்முடைய பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாக சுட்டிக்காட்டையிலும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு எடுத்த ஒரு மிக சிறப்பான பல்வேறு நடவடிக்கைகளின் காரணமாக இன்றைக்கு இந்த மகளிருக்கு பல்வேறு வாழ்வாதார ஒரு தளங்களை உருவாக்கி வருகின்றோம். அந்த வகையில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மகளிர் குழுக்களுடைய பொருட்களை உற்பத்தி செய்து அதை சந்தைப்படுத்துவதற்கு மதி எக்ஸ்பீரியன்ஸோடு சொல்லக்கூடிய மதி அனுபவ அங்காடியை விரைவில் இங்கே அமைத்திருக்கின்றோம். அது விரைவில் திறக்கப்பட இருக்கின்றது. சென்னை திருச்சி நெடுஞ்சாலையிலே அது அமைந்திருக்கிறது. திருச்சிராப்பள்ளி பன்னாட்டு மாநிலத்தில் நம்முடைய மகளிர் குழுக்களுடைய பொருட்களை எல்லாம் உற்பத்தி செய்து அந்த உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தி சந்தைப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இணையதளத்தின் மூலமாக மகளிர் குழுவுடைய உற்பத்தி செய்த பொருட்களையும் சந்தைப்படுத்தி அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் நாங்கள் அடுத்த தளத்திற்கு சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் மகிழ்ச்சியோடு பதிவு செய்கின்றோம்.
1: இன்னைக்கு சந்தைப்படுத்த பயன்படுத்துதல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக நீண்ட தூர பயணமாக தான் இருக்கு. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதற்கு பல்வேறு தளங்களை வந்து நம்ம முயற்சிகளாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் சந்தைப்படுத்துவதற்கு எப்படி தன்னுடைய பொருட்களை வந்து சந்தைப்படுத்த முடியும்?
0: நம்முடைய மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகளிர் குழுக்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு பல்வேறு தளங்கள் இருக்கின்றது. அந்த வகையில் மிக முன்னோடியாக சொல்ல வேண்டும் சொன்னால் கல்லூரி சந்தை.

0: ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலும் ஒரு இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு அந்த கல்லூரிகளிலே வந்து மகளிர் குழுக்கள் எல்லாம் அவர்களை ஒரு 3 அல்லது 4 நாட்கள் நடக்கக்கூடிய அந்த கல்லூரி சந்தையிலே மகளிர் குழுக்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை எல்லாம் சந்தைப்படுத்தி சுய உதவி குழுக்கள் பொருட்களுக்கு ஆதரவும் அதன் மூலமாக மக்கள் வந்து கலப்படம் இல்லாத தூய பொருட்களை கிராமத்தில் இருந்து நேரடியாக உற்பத்தி செய்யும் பொருட்களை பெறுவதற்கும் நாங்கள் வந்து இந்த சந்தைகள்லாம் கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவியர்களை கவரும் விதவிலும் அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலும் இன்றைக்கு நவீன வடிவமைப்புடன் கூடிய பொருட்கள் எல்லாம் அவர்களுக்கு வழங்கக்கூடிய அளவில் இன்றைக்கு கல்லூரி சந்தைகள் ஒரு சந்தை வாய்ப்பாக இருக்கிறது. அடுத்ததாக இப்போ முதல் முதலாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அப்பார்ட்மெண்ட் பசார் என்று சொல்லக்கூடிய பன்னெடுக்கு சந்தேகம் அது ஒன்று இந்த ஆண்டு நடத்தினோம். அதுல மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. கிராமப்புறங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய இயற்கை விவசாயத்தின் மூலமாக விளைவிக்கின்ற பொருட்களும் சரி, செக்கு எண்ணெய் என்று சொல்லக்கூடிய கிராமப்புறங்களிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய எண்ணெய் போன்ற வகைகளும் மற்ற அழகு சாதன பொருட்களும் கூட மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்று இன்றைக்கு அந்த பன்னெடுக்கு அப்பார்ட்மெண்ட் பசாரிலே நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்தது. பெரும் தொழில் நிறுவனம் கார்பரேட் பசார் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தை வாய்ப்பு மூலமாக பெல் நிறுவனத்திலே இந்த ஆண்டு கூட நாங்கள் வந்து சந்தைப்படுத்தி நம்முடைய மகளிர் குழுக்களுடைய பொருட்களெல்லாம் அறிமுகப்படுத்தி சந்தைப்படுத்துவதற்கு ஒரு களமாக நாங்கள் ஏற்படுத்தி கொண்டோம். மத்திய மண்டல திருச்சியை உள்ளடக்கிய 8 மாவட்டங்களை சேர்ந்த ஒரு மாவட்டங்கள் இணைந்து இந்த ஆண்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பையர் செல்லர் மீட்டர் சொல்லக்கூடிய வாங்குவோர் விற்பனை சந்திப்பு என்ற அளவில் இன்றைக்கு 8 மாவட்டங்களிலிருந்து அனைத்து குழுக்களும் பங்கு கொண்டு அந்த பொருட்களை எல்லாம் வாங்குவோர் என்று சொல்லக்கூடிய பையர் மூலமாக அவர்களுக்கு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தி அந்த பொருட்களை ஓராண்டுக்கு கொள்முதல் செய்வதற்காக நடவடிக்கையிலும் சிறப்பாக மேற்கொண்டு இந்த தளத்தை அடுத்த கட்டத்திற்கும் எடுத்து சென்றிருக்கின்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேசிய அளவிலும் நம்முடைய மகளிர் குழுக்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து டெல்லி குஜராத் போன்ற இதெல்லாம் சாராஸ் என்று சொல்லக்கூடிய கண்காட்சியிலும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அது தவிர அண்மையிலே பார்த்தீங்கன்னா ஜெர்மனி கூட நம்முடைய குழுக்கள் வந்து நம்முடைய மாவட்டத்திலிருந்து கலந்து கொண்டார்கள். நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பண்ணை சார்ந்த தொழில்களை பொறுத்த வரைக்கும் மகளிர் குழுவும் சிறப்பாக முன்னெடுத்து வருகின்றார்கள். அந்த வகையில் தமிழக அரசுடைய ஆதரவோடு கால்நடை வளர்ப்பு பால் மாடுகள்லாம் வளர்த்து அதன் மூலமாக வந்து ஒரு தொழில் தொகுப்பை உருவாக்கி அதன் மூலமாக மதிப்பு கூட்ட பொருட்களை எல்லாம் விற்பனை செய்வதற்கும் ஒரு நம்முடைய தாத்தையங்கார்பேட்டை புள்ளம்பாடி ஒன்றியம் அதுக்கப்புறம் மணப்பாறை லால்குடி ஒன்றியத்திலெல்லாம் வந்து அந்த கறவை மாடுகள்லாம் அந்த குழுக்களுக்கு வழங்கி கோழி வளர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிக குறுகிய காலத்திலே வந்து சந்தைப்படுத்தி அதன் மூலமாக அவர்களுக்கு தொடர்ச்சியான வருமானத்தை பெறுவதற்கும் நடவடிக்கை எடுத்தோம். காடை வளர்ப்பு தொகுப்பு என்ற ஒரு தொகுப்பை தொழில் தொகுப்பு ஆடு வளர்ப்பு தொழில் தொகுப்பையும் வந்து உருவாக்கி அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். இது தவிர மணச்சுள்ளூர் ஒன்றியத்தில் சிறுகுடி ஊராட்சியில் மதி மசாலா பொடி உற்பத்தி தொழில் தொகுப்பு என்ற ஒரு தொகுப்பை உருவாக்கி அதன் மூலமாக வந்து காலை உணவு திட்டத்தின் மட்டுமல்லாது பொதுமக்களும் பயன்படுத்தக்கூடிய வகையிலே கலப்படம் இல்லாத தூய எந்த விதமான நிறமிகள் சேர்க்கப்படாத அந்த சாம்பார் பொடி உள்ளூரிலே அந்த மகளிர் குழுக்களால் உற்பத்தி செய்யப்பட்டு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவியோடு மிக குறைந்த வழியிலே கடன் வழங்கி அதன் மூலமாக அவருடைய சந்தைப்படுத்துவதற்கும் தரமான பொருட்கள் வந்து அனைத்து பகுதி மக்களுக்கு நுகர்வோர் கிடைப்புகிற வகையிலே நேரடியாக விவசாயிகள் வந்து கொள்முதல் செய்து நம்முடைய கிராமப்புற பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் நீடித்த நிலையான வருமானம் பெறுவதற்கும் மட்டுமல்லாது சுகாதாரமான தூய்மையான பொருட்கள் கிடைப்பது இன்றைக்கு மகளிர் திட்டம் இந்த தொழில் தொகுப்பு மூலமாக உறுதி செய்திருக்கின்றது.
1: பெண்கள் எதையும் சாதிக்க முடியும், எந்த தளத்தில் இருந்தாலும் அவங்களால போராடி வெற்றி பெற முடியும் அப்படின்றதுக்கு மகளிர் திட்ட செயல்பாடுகள் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு சிறு குறு தொழில் விவசாயிகள் வந்து அங்கங்க உற்பத்தி பண்ற பொருளை தளவாடங்கள் கொண்டு அவங்க வந்து விற்பனை செய்கிறாங்க அப்படின்றப்ப அதற்குரிய அங்கீகாரம் ஒன்று கிடைக்க வேணும். அந்த அங்கீகாரத்தை தான் வந்து வாழ்வாதார இயக்கம் வந்து கொடுத்துருக்கு அப்படின்றதுல மகிழ்ச்சியா இருக்கும். சில நேரங்கள்ல உற்பத்தி பண்ற பொருட்கள் அங்கேயே தேங்கி கிடக்கு, அதற்குடைய விற்பனை வாய்ப்புகள் இல்லை, இதனால வந்து எங்களுக்கு வந்து லோன் மட்டும் போதும், நாங்க வந்து உள்கடனா வாங்கி செலுத்திக்கிறோம், அந்த மாதிரி சில நிர்பந்தங்கள் இருக்கிறப்ப அதை நம்ம ஏற்றுக்கொள்றோமா?
0: சில பகுதிகளை நம்ம என்ன பண்றோம் மேடம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்க இருந்தால் அதை கண்டறிந்து அதற்கு சந்தைப்படுத்துவதற்கு என்னென்ன வழிவகைகள் உண்டோ அதை வந்து நம்ம தலையிட்டு இந்த உதவி திட்ட அலுவலர் மூலமாக களப்பணியாளர் மூலமாக அதையும் நாங்கள் வந்து தகுந்த ஆலோசனைகள் வழங்கி அதை வந்து உற்பத்தி செய்வதே நேரடியாக நுகர்வோரிடம் கொண்டு செல்லக்கூடிய அளவில் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அவர்களுக்கு எந்த விதமான ஒரு இடையூறும் இன்னல்களும் இல்லாதவர்களே அவர்களை பொருள் உற்பத்தி செய்ய வேண்டும். அதே போல அவர்கள் வந்து லாபம் பெறுவதோடு நஷ்டமடைந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் வந்து தனிப்பட்ட கவனம் செலுத்தி வருகின்றோம். அதையும் தாண்டி அவர்களுக்கு எந்த தொழில் அவர்களுக்கு சரியாக வரும் என்ன செய்யலாம் அப்படின்ற வழிகாட்டுவதற்கு புலிவளத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மதி சிறகு தொழில் மையம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பு விரிவான திட்ட மதிப்பீட்டு அறிக்கையை தயார் செய்து அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பாக வாழ்ந்து காட்டும் திட்டத்தின் மூலமாக அதை நாங்கள் செயல்படுத்தி வருகின்றோம். அதுலதான் மேலதிக தகவல் வேண்டும் இல்ல ஆலோசனை வேண்டும் என்று சொல்ல அந்த மையத்தை நாம தொடர்பு கொள்ளலாம்.
1: இப்ப கல்விக்காக ஏதாவது வாழ்வாதார இயக்கங்கள் நடைபெறுதுங்களா?
0: ஒரு மகிழ்ச்சியான செய்தி நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒவ்வொரு கல்வியாண்டிலும் தொடக்கத்திலும் பாத்தீங்கன்னா உயர்கல்வி செல்லக்கூடிய மாணவர்கள் இருப்பார்கள். அதோடு மட்டுமல்ல கிராமப்புறங்களிலே வந்து இடைநிட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களை கண்டறிந்து அவர்களை மீண்டும் தேர்வு எழுத வைக்கின்றோம். கல்லூரி செல்வதற்கு வழிகாட்டு இல்லாத மாணவர்களை

0: கண்டறிந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வழிகாட்டுதல்படி ஒரு முகாம் நடத்தி அவர்களை நாங்கள் கடந்த ஆண்டு 42 மாணவர்களை உயர்கல்விக்கு வாழ்வாதார இயக்கத்தின் மூலமாக நாங்கள் வந்து கல்லூரியில் சேர்த்திருக்கின்றோம். அவர்களை தொடர்ச்சியாக வழிகாட்டுவதன் மட்டுமில்லாது அவருடைய பெற்றோருக்கு நாங்கள் வங்கிக் கடனும் இது மூலமாக கல்வி கடனும் பெறுவதற்கும் நாங்கள் வந்து முன்னோடி வங்கியுடன் இணைந்து அதில் செயல்படுகின்றோம்.
1: எல்லா தலங்களிலும் அந்த வாழ்வாதார இயக்கங்கள் தங்களுடைய புத்திரையை பதித்துக் கொண்டு வருகிறது அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிராமப்புறங்களில் குழு அமைப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள், இதற்கு வந்து என்னென்ன வழிவகைகள் நம்ம செய்யணும்?
0: பொதுவாக கிராமப்புறங்களில் ஒரு மகளிர் சுயகுழு சிறப்பாக வெற்றிகரமாக செயல்படுவதற்கு 5 வழிமுறைகள் இருக்குது. அதற்கு பெயர் பஞ்சசூத்திரம் என்று சொல்வார்கள். அந்த பஞ்சசூத்திரம் என்பது முறையான கூட்டம் நடக்க வேண்டும், முறையான வருகை இருக்க வேண்டும், முறையான உள்கடன் இருக்க வேண்டும், முறையான சேமிப்பு இருக்க வேண்டும், முறையான வங்கி புத்தகங்களை பராமரிக்க வேண்டும். இதை சரியாக அவர்கள் செய்தாலே அந்த குழு வந்து சிறப்பாக செயல்படும். இதுதான் பஞ்சசூத்திரம் என்பது. எங்கெல்லாம் இந்த பஞ்சசூத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 கணக்கு சிறப்பாக இருக்கிறதோ அந்த குழு வெற்றிகரமான குழுவாக செயல்படுவதோடு அதை தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் அந்த கிராமத்தையும் உயர்த்துவதற்கும் வழிகாட்டுவதற்கும் ஒரு அமைப்பாக இன்றைக்கு செயல்படுகிறது என்பதுதான். நம்முடைய மாவட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா மணிமேகலை விருதுக்காக சிறப்பான செயல்பாடுகளுக்காக சமூகம் பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் அந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காகவும் செயல்படக்கூடிய குழுக்களுக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய மக்கள் அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய மக்கள் சார்ந்த அமைப்புகள் மகளிர் சுயதை குழுவாக இருக்கலாம், கிராம வறுமை ஒழிப்பு சங்கமாக இருக்கலாம், ஊராட்சி அளவிலான குழு கூட்டம் இவர்களுக்கெல்லாம் அந்த விருதுகள் எல்லாம் நம்முடைய தமிழக அரசு வழங்கி சிறப்பிக்கிறது. இந்த விருதானது அந்த குழுக்களுடைய சிறப்பை எடுத்துக்காட்டுவதோடு அவர்கள் ஒரு முன்னோடியாக இருந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள் என்பதுதான் இதில் உண்மை. ஒரு குழு சிறப்பாக நடக்கணும், மக்கள் பங்கேற்பு தானாக முன்வந்து அந்த கூட்டத்தை நடத்துவது, சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பது, வங்கிக் கடனை அனைவரும் பெற வகை செய்வது, முறையாக கடன் திருப்பத்தை செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் அதையும் தாண்டி இன்னைக்கு சுகாதாரம், ஊட்டச்சத்து விழிப்புணர்வு, பாலினம் சார்ந்த விழிப்புணர்வுலாம் இன்றைக்கு நம்ம மாவட்டத்தில் முன்னெடுத்து வருகின்றோம். இந்த நேரத்தில் ஒரு மகளிர் குழுக்கள் செய்துகின்ற இன்னொரு சாதனையை நான் சொல்ல விரும்புகின்றேன். நம்முடைய மாவட்டத்தில் அனைத்து வட்டாரங்களும் பாலின வள மையம், அதாவது ஜெண்டர் ரிசோர்ஸ் சென்டர் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, மக்கள் சார்ந்த அமைப்பு தான். இதில் அரசு அலுவலர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்றார்கள், பிடிஓ இருக்காங்க, அப்புறம் இந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர், அரசு ஆதாரம் பசுநிலைய மருத்துவர், ஒருங்கிணைந்த குழந்தைகள் ஊட்டச்சத்து அந்த பகுதி அலுவலர் எல்லாம் இருக்காங்க. இவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பாலின வளமையத்தை வழிநடத்தக்கூடிய கமிட்டியில உறுப்பினராக இருக்கின்றார்கள். இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள், போதைப் பொருள் விழிப்புணர்வு, குழந்தை திருமணம், இளவயது கர்ப்பம் போன்ற சமூகத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய ஒரு மையமாக இன்று இருந்து இன்றைக்கு இந்த குற்றங்களை தடுக்கக்கூடியதாகவும் கண்காணிக்கக்கூடியதாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இன்றைக்கு ஒரு சிறப்பாக மாவட்டத்தில் செயல்பட்டு வருகின்றார்கள்.
1: தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் கல்வி மட்டுமல்ல, சிறு தொழில் மட்டுமல்ல, குறு தொழில் மட்டுமல்ல, எல்லா வகையிலும் சமூகத்திற்கு ஏற்ற வளர்ச்சியை தரணும் அப்படின்றதுல இந்த இயக்கம் ரொம்ப அழகா செயல்பட்டு இருக்குன்றத ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லிக்கிட்டு வரீங்க. இன்னைக்கு கிராமப்புற மக்களுக்கு ஓரளவு வாழ்வாதார வசதிகள் மேம்பட்டுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கு. இப்ப நகர்ப்புறத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு என்பது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா வந்து குழுக்கள் எப்படி வந்து நம்ம வந்து செயல்படுத்தணும், இல்ல குழு ஆரம்பிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வசதி வாய்ப்புகள் தேவை, யார் அணுகணும், உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களும் இந்த குழுக்கள்ல இணையலாமா, இந்த வேலை இல்லாதவங்க மட்டும்தான் இந்த குழுல சேர முடியுமா, அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பரிந்துரை செய்யப்படுமா, இப்படி பல கேள்விகள் பெண்கள்கிட்ட இருக்கு.
0: பொதுவாக நகர்ப்புற பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைக்கும் வந்து மிக பரபரப்பாக இயங்கக்கூடிய இன்றைய ஒரு காலகட்டத்தில் நம்முடைய மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே 5000 மேற்பட்ட குழுக்கள் இயங்கி வருகிறது. இந்த குழுக்களுக்கும் 12 முதல் 20 வரைக்குள்ள உறுப்பினர்கள் தான், 60 வரை இருக்க வேண்டும் என்பது விதி. அதில் பார்த்தீங்கன்னா இந்த குழுக்களுடைய முதன்மையான பணியை சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த கூட்டமும் கிராமப்புறத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். ஸோ அந்த ஒரு கூட்ட நடைமுறை அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து வங்கியில் கடன் பெறுவதோடு மட்டுமல்லாது அவர்களுக்கு அரசிடம் இந்த சேவைகள் எல்லாம் உதாரணமாக நிதி சேவையாக இருந்தாலும் சரி, இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா எல்லா குழு உறுப்பினர்களுக்கும் நாங்கள் வந்து இந்த காப்பீட்டு திட்டத்தை கட்டாயமாக்கி தமிழக அரசு வந்து அறிவுறுத்தியதுனால எல்லா மகளிருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக காப்பீடு அல்லது காப்பீடை வந்து புதுப்பித்தல் அந்த பணியை வந்து அதையும் அந்த நிதி சேவை கிடைப்பதற்கு நாங்கள் வழிவகிக்கின்றோம். PMJJBY, PMSBY என்று சொல்லக்கூடிய திட்டங்கள் மூலமாக இந்த குழுக்களுக்கும் தொழில் செய்வதற்கு ஆர்வம் உள்ளவருக்கும் நாங்கள் வந்து தொழில் முனைவர் பயிற்சி வழிகாட்டுதல் வழங்கி வங்கிக் கடன் பெறுவதற்கும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய குழுக்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் PMF என்று சொல்லக்கூடிய பிரைம் மினிஸ்டர்ஸ் ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோஃபுட் என்டர்பிரைசஸ் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் கீழும் அவர்களுக்கு மானியம் கிடைப்பதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுத்து அவருடைய உணவு சம்பந்தப்பட்ட தொழில் தொடங்குவதற்கும் நாங்கள் வழிகாட்டுகின்றோம். அதோடு இப்போ நகர்ப்புறத்திலே அந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றது மட்டுமல்லாது, அவர்களுக்கு வங்கிக் கடன் மூலமாக சிறு தொழில் தொடங்குவதற்கும் கூட்டாக ஒரு குரூப் ஆக்டிவிட்டி நடத்துவதற்கும் குறைந்த வட்டியிலே வங்கிக் கடன் வழங்கி ஆண்டர்பிரினர்ஸ் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் மூலமாகவும் நாங்கள் வந்து பயிற்சி வழங்கி அவர்கள் வந்து ஒரு தொழில் முனைவராக மாறுவதற்கு நம்முடைய நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். நம்முடைய மாவட்டத்தில் அந்த மாதிரி குழுக்கள் எல்லாம் சிறப்பாக இயங்கி வருகிறது. இது ஆர்வமுள்ளவர் யார் வேணாலும்

0: இதுல யாரும் இணையக்கூடாது என்ற கட்டுப்பாடெல்லாம் இல்லை. பொதுவாக யாரெல்லாம் மக்கள் பணியில ஈடுபாடு இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் வந்து ஒன்றாக இணைந்து ஒத்த கருத்துடையோர் இணைந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை கொண்டு ஒரு குழு உருவாக்கி இன்றை சிறப்பாக இருக்கிறது. நகர்ப்புறத்தில் பாத்தீங்கன்னா எப்படி ஊராட்சி பகுதியில் PLF இருக்கோ, பஞ்சாயத்து ஃபெடரேஷன், நகர்ப்புறத்தில் ஏரியா லெவல் ஃபெடரேஷன், பகுதி அளவிலான கூட்டமைப்பு இருக்கு. அது ஒரு மக்கள் சார்ந்த அமைப்பு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்துக்கு உள்ளடக்கி பாத்தீங்கன்னா பொதுவாக சிட்டி லெவல் ஃபெடரேஷன் ஒரு அமைப்பு இருக்கிறது. இதுவும் பாத்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கிற மாதிரி அனைத்து சேவைகளும் கிடைக்க வேண்டும், அனைவரும் வந்து வறுமையின் பிடி வந்து மீட வேண்டும் என்பதற்காக அந்த நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது.
1: மகளிர் முன்னேறதுக்கு இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கா?
2: ராசாத்தி இரு இரு, அடுத்த வாரமும்
3: தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் திட்ட இயக்குனர் டாக்டர் எஸ் சுரேஷ் அவங்க
2: பல தகவல்களை வச்சிருக்காங்க, அதையும் கேட்கலாம். சரியா, இப்ப நேரம் ஆயிடுச்சு, கிளம்புவோமா?

ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு இன்று மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
3: மணி 23 நிமிடங்கள்ல இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரலோடு. அடுத்ததா ஒரு மின்னஞ்சல் பார்க்கலாங்க. யார் எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி அம்மா அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது 10ஆம் தேதி அன்று

2:30 மணிக்கு திரைக்களஞ்சம் நிகழ்ச்சியில் திருச்சி சரண்யா அவங்களோட தொகுப்பில் வந்த பாடல்கள் அனைத்துமே இனிமை. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளர் கலையரசி அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காங்கங்க. அதுக்கடுத்ததாக மாலை 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் கண்டுபிடி விளையாட்டு வித்தியாசமாகவும் சிறப்பாகவுமே இருந்தது. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளர் கோபால் கலையரசி இருவருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. 5 மணிக்கு வந்த பொன்மாலை நிகழ்ச்சியில் இடைக்கால ராகங்களோட சங்கமும் இனிமையோ இனிமைங்க. இந்த பாடலை தொகுத்த அவர்களுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழங்கிய அறிவிப்பாளர் கோபால் அவர்களுக்கும் நன்றி, திருச்சி வானொலிக்கும் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்காங்க. யார் எங்கிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி அம்மாங்க. அடுத்ததா கும்பகோணத்திலிருந்து பிரீதா, பிரதீப், ஸ்ரீதேவி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்த்துக்கள் வணக்கத்தோடு தொடங்கியிருக்காங்க. ஞாயிறு மாலை பொன்மாலையில் அட்டகாசமான கவிதை வரிகளுடன் சூப்பரான இடைக்கால பாடல்கள் ஒளிபரப்பிய அறிவிப்பாளர் அபிராமி அவங்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. 8 மணிக்கு நேயர்கள் தொலைபேசி மூலம் கேட்ட அழகான பாடல்களை கனிவுடன் உரையாடி கொடுத்ததும் சிறப்பாக இருந்தது. 9:10 மணிக்கு இரவு இசை இனிமை, அப்பப்பா அற்புதம் அற்புதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 10 மணிக்கு வாட்ஸ்அப் விருப்பத்தில் எங்களுக்கு பாடல் தந்தார்கள், 102.1க்கு நன்றி, வழங்கிய அபிராமி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் திருடப்பட்ட வாகனங்களோட எண்ணிக்கை, அதாவது 2024 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 2024 இந்தியாவில் 2.35 லட்சத்துக்கும் அதிகமான வாகனங்கள் திருடப்பட்டிருக்காங்க. அதாவது சராசரியா ஒவ்வொரு 2.30 வினாடிக்கும் ஒரு வாகனம் திருடப்பட்டிருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 10வது இடத்தை பிடிச்சிருக்குதுன்னு கூட சொல்லலாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்த டெல்லி பிடிச்சிருக்கு. ஆக மொத்தம் திருட்டுகளோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்குதான்.

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

3:31 40 நொடிகளை கடந்து இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல்ல. அடுத்ததா அவசர சமையல்ல பிரஷர் குக்கரோட அறிவியலை பத்தி பார்க்கலாமாங்க. சமையல் அறையில இல்லத்தரசிகளோட வலது கை வந்த பிரஷர் குக்கர் தாங்க கொஞ்ச நேரத்துல பருப்போ காய்கறியோ வெந்து வர காரணம். ஆனா அதுக்குள்ள நடக்கிற இயற்பியல் வித்தை தாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? குக்கரை மூடி வைக்கும் போது வெளியேற முடியாம உள்ளே மாட்டிக்கல்ற அந்த நீராவி கடுமையான அழுத்தத்தை உருவாக்குது. அதனாலதான் பிரஷர்னு சொல்ற மாதிரி இந்த அதிகப்படியான அழுத்தத்தினால நீரோட கொதிநிலை அதிகரித்து உணவுப் பொருட்களோட வெப்பம் மின்னல் வேகத்துல ஊடுருவி சென்று சமைக்கிற நேரத்தை பாதியா குறைக்குதுங்க. இது ஒரு சூப்பர் சயின்ஸ் மேஜிக்கா தானே இருக்கு. இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரலோடு.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல் நிகழ்ச்சியோட தாங்க. இசை தூரல்ல அடுத்ததா ஒரு மின்னஞ்சல் பாக்கலாங்க. இவங்க பாத்தீங்கன்னா 2 தேதிகளுக்கு எழுதியிருக்காங்க. யார் எங்க இருந்து அப்படின்னா, பெரம்பலூர்ல இருந்து தேவி நிதியரசன் இவங்க தான் எழுதியிருக்காங்க. அதாவது 10ஆம் தேதி அன்று 9 மணிக்கு வசந்த அழைப்பு மிகவும் சிறப்பு, 10 மணிக்கு வந்த போடு ஆட்ட போடு நல்ல பாடல்கள், 11 மணிக்கு உங்களோடு நாங்க அப்படிங்கிற நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்களை கேட்ட தோழிகளுக்கு வாழ்த்துக்கள், கொடுத்த அறிவிப்பாளருக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க.

0: ஒரு மணிக்கு மதுர கீதம் நல்ல பாடல்கள், 3 மணிக்கு இசைத்தூரல் மின்னஞ்சல் கடிதங்கள் பாடல்கள் அத்தனையுமே மிக சிறப்பாக இருந்தது. 4 மணிக்கு வண்ண கோலங்கள், 5 மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 8 மணிக்கு இரவு இசை இனிமை. நல்ல பாடல்கள் கேட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள், கொடுத்த அறிவிப்பாளருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா 11ஆம் தேதி அன்று இனி இதே ராகம் நிகழ்ச்சியில ஒரு தகவல் ரொம்ப மிகவும் சிறப்பாக இருந்துச்சுங்க. அதுல பாத்தீங்கன்னா 9 மணிக்கு வசந்த் அழைப்பு, நல்ல தகவல் கொடுத்த ஐயாவுக்கும் உடன் உரையாடிய அறிவிப்பாளருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள்னு சொல்லியிருக்காங்க. 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு, இருபட பாடல்கள் சூப்பர், அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். 11 மணிக்கு உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில தோழிகள் நல்ல பாடல்களை கேட்டாங்க, கொடுத்த அறிவிப்பாளருக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 மணிக்கு மங்கை உலகம் நிகழ்ச்சியில அறிவிப்பாளர் அதிபதிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க, தோழிகளிடம் அழகாக உரையாடி. 1 மணிக்கு மதுர கீதம் நினைவில் நின்ற பாடல்களும், 3 மணிக்கு இசைத்தூரல் மின்னஞ்சல் கடிதங்கள் பாடல்கள் அத்துணையும் அருமை. 4 மணிக்கு வண்ண கோலங்கள் சிறப்பாக விளையாடினார்கள். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது பாடல்கள் அத்துணையுமே அருமையாக இருந்தது. 6 மணிக்கு ஆரவாரம் மிக சிறப்பு, திருச்சி வானொலிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் எங்கிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரம்பலூர்ல இருந்து தேவி நிதியரசன் தான் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா ஒரு அரிசியோட உலக பயணத்தை பார்த்துட்டு வரலாமா. இன்றைய உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான மக்களோட பிரதான உணவு பாத்தீங்கன்னா அரிசி தாங்க. ஆனா இந்த அரிசி முதன் முதல்ல எங்க கண்டுபிடிக்கப்பட்டது தெரியுமாங்க? இன்றுள்ள சீனா நாட்டில் யாங்சி நதி பள்ளத்தாக்கு பகுதியில சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்புதான் மனிதர்கள் முதல் முதலில் காட்டு நெல்லை சேகரிச்சு விவசாயம் செய்ய தொடங்கினாங்க. அங்கிருந்து வியாபாரம் மற்றும் கடல் வழியா உலகெங்களும் பரவி இன்னைக்கு நம்ம இட்லி தோசை பிரியாணின்னு பல வடிவங்கள்ல நம்ம தட்டில் வந்து உட்கார்ந்துருக்குங்க. மூன்று மணி 40 நிமிஷத்தில் இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை இத்தூரலோடு.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: மணி 49 நிமிஷங்கள்ல இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். அடுத்ததா காரசாரமான ஒரு தகவலை பத்தி தெரிஞ்சுக்கலாமாங்க. காரசாரமானா என்னன்னு கேக்குறீங்களா? ஒன்னும் இல்லைங்க, மிளகாயோட கார ரகசியத்தை பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நாக்க சுட்டரிக்கிற மிளகாயோட காரணத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அது இருக்கிற கேப்சைசின் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் தாங்க. நம்ம நாக்குல உள்ள நரம்புகளை எல்லாம் தூண்டி மூளைக்கு அப்பாடி எரியுது அப்படின்னு சிக்னல் கொடுக்குமாங்க. ஆனா இதுல ஒரு விசித்திரமா என்னன்னா, பறவைகளுக்கு இந்த கேப்சைசின் எரிச்சலையே தராதாங்க. அதனாலதான் பறவைகள் மிளகாய ஜாலியா சாப்பிட்டுட்டு அதோட விதைகள் எல்லாம் வேறு இடங்கள்ல எச்சம் மூலமா பரப்பி இயற்கை விவசாயத்துக்கு உதவி செய்தாங்க. பாருங்களேன், எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல. இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரலில்.

11:55 26 கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை துறலோடு. அடுத்ததா கசப்பான சாக்லேட்டோட சுவாரஸ்யமான வரலாறு தெரிஞ்சுக்கலாமா? என்னது கசப்பா சாக்லேட்னா இனிப்பா தானே இருக்கும், என்ன கசப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் தானே கேக்குறீங்க, பாக்கலாம் வாங்க. இன்னைக்கு குழந்தைகள்ல முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி உண்ற சாக்லேட் ஆரம்ப காலகட்டத்துல எப்படிப்பட்ட வடிவில் இருந்தது தெரியுமாங்க? மாயன் மற்றும் அஸ்டெக் நாகரிக காலத்துல சாக்லேட் என்பது ஒரு இனிப்பு மிட்டாய் கிடையாது, அது ஒரு கசப்பான பானம். அதுவும் சர்க்கரை கலக்காம மிளகாய் தூள் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து ஒரு காரசாரமான கசப்பான மருத்துவ குணம் கொண்ட பானமாக தான் அதை அறிந்துட்டு இருந்தாங்களாம். அரசர்களும் வீரர்களும் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்கங்க. பிற்காலத்தில் ஐரோப்பியாவிற்கு சென்று பிறகுதான் அதில் பால் சர்க்கரையெல்லாம் சேர்க்கப்பட்டு சாக்லேட்டாக மாறிச்சாங்க. கேக்க இனிப்பாகவும் கசப்பாகவும் விசித்திரமாகவும் இருக்குதானே. அடுத்ததாக ஒரு மின்னஞ்சல் பார்த்துடலாமாங்க. இது எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமண்டபம் தெற்கு தெருலேருந்து வேறாவிதம் திரவிய மலர் துர்காதேவி தன்விக் சந்துரு விஸ்வா அவங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. திருச்சி பண்பலைக்கு நன்றிகளை சொல்லியிருக்காங்க, வணக்கங்களையும் எடுத்த உடனே சொல்லியிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை அதாவது நேற்றைய தினம் அன்று 10:30 இருவட பாடல்கள் கேட்டோம். நல்லவனுக்கு நல்லவன், வருஷமெல்லாம் வசந்தம், பாடல்கள் இனிமையாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் சொல்லியிருக்காங்க. யார் எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவிய மலர் துர்காதேவி தன்விக் சந்த்

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. இந்திய தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை உலகளாவிய சந்தைகளுக்கு கொண்டு செல்லும் அதேவேளையில் தொழில்துறையினர் நியாயமான வர்த்தக நடைமுறைகள், சுழற்சி பொருளாதாரம், மறுசுழற்சி மற்றும் மறுபயன்பாட்டை ஊக்குவிப்பது போன்றவற்றை கடைபிடிக்குமாறு மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் பாரதிய வியாபாரிகள் மகோத்சவ் தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர், 2047 30 டிரில்லியன் பொருளாதார இலக்கை எட்ட தற்போதைய 4 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற ஒரு முக்கிய வாய்ப்பாக இருப்பதாக குறிப்பிட்டார். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று நிறைவேறியது. பிற்பகல் 3 மணிக்கு அவை கூடியதும் இத்துறைக்கான அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி மசோதாவை தாக்கல் செய்தார். சுரங்கத்துறையில் வளர்ந்து வரும் தேவைக்கு ஏற்ப மேம்பாட்டு பணிகள், சுரங்கத்துறையை முதலீட்டிற்கு உகந்ததாக மாற்றுவது, சிறப்பான செயல்திறன் ஆகியவற்றை வெளிப்படுத்த

இந்த மசோதா வகை செய்கிறது. இதனைத் தொடர்ந்து மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் திரு விஜய் சமூக வலைதள பதிவில் விடுத்துள்ள செய்தியில், நம்பிக்கையின் வெளிச்சமாகவும் மாற்றத்தின் முகவரியாக திகழும் நமது இளைய சமுதாயம் உலக அரங்கில் அனைத்து துறைகளிலும் வெற்றியடைய வாழ்த்துவதாக கூறியுள்ளார். தமிழகத்தின் வரி வருவாயை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பேரவையில் பட்ஜெட் மீதான பொது விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், 1.5 டிரில்லியன் டாலர் என்ற பொருளாதார இலக்கை எட்ட அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக கூறினார். கனிம வளம், மோட்டார் வாகன வரி, கலால் வரி, GST உள்ளிட்ட வரி இனங்களிலிருந்து கூடுதல் வருவாய் வந்து கொண்டிருப்பதாகவும், நிதி மேலாண்மைக்காக அமைக்கப்பட்டுள்ள கமிட்டியின் பரிந்துரையின் அடிப்படையில் கூடுதல் நிதி திரட்டப்பட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றும் கூறினார். உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோவில் யானை அபிராமிக்கு இன்று சிறப்பு பூஜைகள் மற்றும் பழங்கள் உணவாக வழங்கி வழிபாடு நடத்தப்பட்டது. திண்டுக்கல்லில் நடைபெறும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் சென்னை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் சேலம் அணி சற்றுமுன் 6 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 55 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் நிகழ்ச்சி தாங்க. உங்களோடு இணைவது நான் உங்கள் அன்பு தோழி அனிஷா.
1: சுரேஷ் வணக்கம் நேயர்களே.
0: இன்னைக்கு என்ன
2: வணக்கம் நேயர்களே, வணக்கம் அனிஷ்.
0: வணக்கம் வணக்கம்
2: நேயர்கள் அனைவருக்கும் அருமையான மாலை வணக்கம். புதன்கிழமை மாலை வண்ண கோலங்கள் அப்படின்னு நேயர்களுக்கு எல்லாருக்குமே
0: தெரிஞ்சிருக்கும்.
2: நிறைய சாய்ஸ்
0: அதாவது ஒரு வாரத்தையும் சேர்த்து ஒன்னாக்குற மாதிரி இருக்கும்.
2: ஆமா, ஐந்திற்குள் ஒன்று.
0: ஆமா,
2: அதுல உங்களுக்கு பிடித்த நம்பரை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அது நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு கேள்வியாகவும் ஒரு விளையாட்டவும் தான் இருக்கும்.
0: நீங்க நேரலையில பங்கு பெறணும், இந்த நிகழ்ச்சியில நீங்க தொடரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சொல்லி 4-3-1 என்ற திருச்சியின் முன் இணைப்பு என்னோட 240-100-102-1 இது பாத்தீங்கன்னா முதல் முதலா பேச போறேன் அப்படிங்கிற நேர்களுக்காகவும், இல்லைங்க நான் வழக்கமா பேசுறேன் அப்படிங்கிற நேருக்கு இன்னொரு எண் இருக்குது 246-102-1. நீங்களும் எங்களோட பங்கு பெறணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எண்களை தொட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இணைந்திருங்க, இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களின் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: நேரம் 4:10 ஆகிவிட்டது. வண்ண குளங்கள் நிகழ்ச்சியில் அருமையா ஒரு பாடல் கேட்டிருக்கோம். இப்ப அடுத்து நேயர்கள் வருவதை அவளோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டிருக்கோம்.
9: ஆமா, என்ன ஆரம்பத்துல மறந்து போச்சு கேள்விகளுக்கான பதிலும் மறந்து போயிடாம கரெக்டா பதில் சொல்லிருவாங்கன்னு நினைக்கிறேன். இனிப்புல ஒரு நேயர் இருக்காங்க, பாக்கலாமா? வணக்கம்.
10: வணக்கம். அனைவருக்கும் எந்தவாவது விடுதலை பெறுவியா நல்வாழ்த்துகள்.
9: வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். சொல்லுங்கம்மா, உங்க பேரு, ஊரு?
10: கும்பகோணம், ஜெயா விவேகானந்தன்.
9: ஜெயாமா, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எந்த நம்பர் வேணும்?
10: எனக்கு முதலாம் நம்பரே கொடுங்களேன்.
9: முதல் நம்பரா வேணுமா? முதல் நேயர்,
8: முதல் நேயர், முதல் நம்பர்.
9: ஆமா,
8: நீங்க என்னன்னா முதல் நேயர். இன்னைக்கு முதல் முதல் எண் விளையாட்டு என்ன, நாங்களும் பேசுவோம்ல. அதான் டைட்டில் அது,
9: நாங்களும்
8: பேசுவோம்,
9: நாங்களும் பேசுவோம்.
8: சரியா ஜெயாமா,
10: சொல்லுங்க
8: என்னன்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு பிடித்த நடிகர், நகைச்சுவை நடிகர் ஒருத்தருடைய காமெடி டயலாக்ஸ் 5 கண்டினியூஸா சொல்லணும், அவரை மாதிரியே சொல்லணும். நாங்களும் பேசுவோம்,
9: ஒரு நடிகரோட 5 வேணும். சாரி, நான் தப்பா சொல்லிட்டேன், 5 சொல்லிட்டேன். நீங்க சொல்லுங்கம்மா.
10: ஒரு நடிகர், நடிகர் வந்து
8: நாகேஷ்.
10: கல்யாணம் பரிசுல சொல்றாரு இல்ல, மாப்பிள்ள என்ன செஞ்சிட்டு இருக்காரு? பஜ்ஜி சாப்பிட்டு இருக்காரு. எங்க வேலை பாக்குறாரு? மன்னாரன் கம்பெனி.

0: மேல வேலை பாக்குறாரு. எந்த மன்னார் கம்பெனி? ராஜமன்னார். நாங்கள் அங்கதான் வேலை பாக்குறோம்னு அவரு சொல்லாரு. இது நாங்க வந்து ராஜமன்னார் கோயில் சார் அப்படின்னு சொல்லாரு அவரு. அப்புறம் வந்து
1: ஒண்ணு,
0: அப்புறம் வந்து பூரி செய்யணும் பொண்டாட்டிகிட்ட சொல்லுவாரு. கோதுமை மாவு எடுத்துக்கணும், அதான் எனக்கு தெரியுமே. அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி உப்பு போடணும், அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் அதை நல்லா பிசையணும்,
1: அதனால
0: அதான் வந்து கொதிக்க வச்சு வையி நான் வந்து குதிக்கிறேன் அப்படிம்பாரு. இந்த ரெண்டு நாள் ஞாபகம் வருது. அரியாளில் அடுத்தது வந்து
1: ரெண்டு மூணாவது சொல்லணும்.
0: ஒரே நடிகர் தான் சொல்லணுமா?
1: ஒரே நடிகர் அஞ்சு வசனங்கள்.
0: அஞ்சு வசனங்கள் ஒண்ணு வேணா சொல்லணும். அது கைதிக்கு என்ன நினைக்கிறேன், அது வந்து வளையல் போட்டு இந்த கை வேற மாதிரி இருக்குது அப்படிம்பாரு. வந்து மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கதாநாயகி. மண்ணு எப்படி நிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. இவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. மன்னிங்க மன்னிக்க நிப்பா.
2: அருமை அருமை நிகழ்ச்சியில பரவாயில்ல. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு டக்குன்னு சொன்ன உடனே ஒரு வாழ்த்துக்கள், நன்றி சகோதரி உங்களுக்கு.
1: இதே மாதிரி இப்ப இவங்க வின் பண்ணாங்களா இல்லையா, அஞ்சு சொல்லிட்டாங்களா இல்லையா?
2: இவங்க பங்கெடுத்ததே பெரிய விஷயம் இல்லையா? அதுவும் அந்த காலத்து
1: திரைப்படத்திலிருந்து சொல்லியிருக்காங்க,
2: டயலாக் சொல்றாங்க.
1: பாராட்டுகளை கொடுத்துருவோமே, அதுக்காக தான் கேக்குற. பாராட்டுகள்
2: உடனே கொடுத்துருவோம், நேயர்கள் வந்தாலே கொடுத்துருவோம். நம்ம
1: நேயர்களுக்காகவே கொடுத்துறது. சரி சரி, இப்ப அடுத்ததா இனிப்புல ஒரு நேயர் காத்திருக்காங்க, பாக்கலாமா? வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நீண்ட இடைவெளிக்கு இணைவது ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மச்சூர்ல இருந்து அப்துல் குத்தூஸ்.
1: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு எந்த எண் வேணும்?
3: மறந்துடுறாங்க.
1: அவங்களால பாருங்க, ஒரு மணி நேரம் கேட்காம இருக்கதே அவங்க பெரிய இடைவெளியா நினைச்சுக்கிறாங்க. சரி, அவங்களுக்கான கேள்விகளை பாப்போம்.
2: அதாவது இது என்னன்னா, ஒரு சொல் நாங்கள், மீதி நீங்கள். சரியா? என்ன என்ன என்னையா வச்சிருக்க கையில? ஒரு எழுத்து சொல்லுவோம், அதுல தொடங்கக்கூடிய திரைப்பட பெயர்கள் நீங்க சொல்லணும். சரியா? உங்களுக்கான எழுத்து நான், இது நாங்க சொல்றது, மீதி நீங்க சொல்லணும்.
1: ஒண்ணு அதை வச்சு எத்தனை சொல்லணும்?
2: அஞ்சு
1: சொல்லணும். நீங்க அஞ்சா சொல்லணும். சொல்லுங்க.
2: பிடித்த நம்பர் அஞ்சு.
1: ஆமா, ஒன்னு சொல்லிட்டீங்க, மிச்சம் நாலு சொல்லுங்க.
3: நாலே
1: அஞ்சு படம் தொடங்குற மாதிரி சொல்லணும்.
2: நண்பன்.
1: இது
3: நன்.
1: நான் அவனிலை சொல்லிட்டீங்க. அடுத்து
3: நாடோடிகள்.
2: நாங்க கிளம்பி தொண்டி மச்சூருக்கு வந்துருவோம். மச்சூர் தானே
1: சொன்னாரு.
2: ஏன்னா எங்களுக்கு அப்படியே தலை கிருகிருகிருகிரு சுத்துது. நான் அப்படின்னு
3: தொடங்குறேன்.
1: நான்ல நிறைய படங்கள் இருக்கு. நான் மகான் அல்ல சொல்லிட்டீங்க.
3: நண்பன்.
2: இவங்க பாருங்க, சரி நீங்க போய் சூடா துதல் சாப்பிடுங்க, அடுத்த நேரம் நாங்க சந்திக்கிறோம். நன்றி.
1: நன்றிங்க, நன்றிங்க இடிப்புல வந்ததுக்கு. நன்றிங்க ஐயா. அடுத்ததா விரும்ப இடைவெளிக்கு அப்புறமா பேசலாமா?
2: சரிங்க.
4: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.

0: இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கோம். வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு புதன்கிழமை 5 ஒன்னாம் நம்பர் ஓபன் பண்ணிட்டாங்க. 2 நம்பர் ஓபன் பண்ணி பாதியிலே நிக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததா ஒரு நேயர் இணைப்புல வராங்க.
1: ஒன்னே
0: ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டாங்க. 3 சொல்லியிருந்தா கூட ஒரு பாராட்டுகள்
1: கொடுத்துருக்கு. நீங்க ஒண்ணு
0: சொன்னீங்க, நான் வேற ஆமாங்க சொல்லிட்டேன் தெரியாம. சரி, அவர்கிட்ட கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம் அக்கா. புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் தாலுகா விழாப்பட்டி கோஸ்ட் கீழே சித்தவடி பட்டியலிருந்து மணிகண்டன் அக்கா.
1: இவருக்கு எதுவும் நம்ம எதுவும் தபால் போடுறோமா?
0: சரி.

0: பின்கோடுனே
1: மாலை வணக்கம், மாலை வணக்கம்.
0: தன்னை அறிமுகப்படுத்திக்கும் போது அப்படி முழு டீடைலும் குடுக்கறது வந்து ஒரு
1: அது ஒரு கலை. சரிங்க மணிகண்டன், நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்களா நிகழ்ச்சி? ஒரு வார்த்தை ஒண்ணு குடுப்பாங்க, அத தொடர்ந்து அஞ்சு படம் பேரு நீங்க சொல்லணும். உங்களுக்கான வார்த்தை
0: நான் தான் சொன்னோம்ல.
1: ஓ, நானே நீங்களும் எடுத்துக்கோங்க. நான் என்று தொடங்குகிற ஐந்து திரைப்படங்கள்.
2: நான் அடிமை இல்லை.
1: நான் அடிமை இல்லை.
2: நான் அவன் இல்லை.
1: நான் அவன் இல்லை.
0: ரசக்கா.
2: நான் மகான் அல்ல.
1: நான் மகான் அல்ல.
0: நீங்க மூணு தான் வந்திருக்கு, இன்னும் ரெண்டு வரணும்.
1: ரெண்டு.
2: நான் அவன் இல்லை.
1: மறுபடியும் வருது ரிப்பீட்.
0: ஒரு ரெண்டாவது பார்ட் எடுத்தாங்களோ அதனாலயா?
2: நான் இல்ல. நான் டுக்குகா.
0: என்னங்க?
1: என்னது? ஆரியா நடிச்சிருப்பாரு அவர்.
2: ஒன்னு
1: சொல்லிருங்க, நாங்க உங்களை தேத்தி தேத்தி கொண்டு போறோம். அதாவது இது ஒரு எப்படி சொல்றது, கொசு மாதிரி ஒரு சின்ன, சொல்லுங்க. அதாவது எப்படி சொல்றது,
0: ஒரு பறவையில இருக்கு.
1: ஈ வந்து பறவை.
0: ஒரு சிறிய
1: ஈ. நான் சொல்றேங்க ஈ, அத வச்சு நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓபனாவே சொல்லிட்டேன். ஈ
0: பேசினாருந்த.
1: ஆமா, மணிகண்டன், மணிகண்டன். சரி, அடுத்ததா ஒரு நேயரோட இணையலாமா?
0: அவர் அஞ்சு சொல்லிட்டாரு, அவருக்கு கையெல்லாம் தட்டல.
1: கை கொடுத்துட்டேன். ஆமா, கேட்காம விட்டுட்டீங்க.
0: அடுத்து
1: இணைந்திருப்போம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்களோடு தாங்க. நேரலையில நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சுழி 431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோட 240-102-1 இந்த எண்ணை தொட்டு வாங்க, எங்களோட நேரலையில பங்கு பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு கால் வருது. யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: கரூர் மாவட்டம் தோப்புப்பட்டி குமரவேல் பேசுறேன் மேடம்.
1: குமரவேல், உங்களுக்கு என்ன நம்பர் வேணுங்கய்யா?
3: சொல்லுங்க.
0: ஒரு முயல் வந்து நதிக்கு போய்கிட்டு இருக்கு.
3: சரிங்க.
0: நதினானு நீங்க என்னடா என்னடா நதினா என்னடா சொல்றாங்க, ஆத்துக்கு போய்கிட்டு இருக்கு.
3: சரிங்க.
0: நீங்க கரூர் தானே?
3: ஆமாங்கய்யா.
0: சரி, அங்க அமராவதியும் இருக்கு, காவிரியும் இருக்கு இல்லையா?
3: ஆமாங்கய்யா.
0: சரி, ஏதோ ஒரு ஆத்துக்கு முயல் போய்கிட்டு இருக்கு. அது ஆறு யானைகளை பாக்குது.
3: சரிங்க.
0: சரிங்களா. ஒவ்வொரு யானையும் ரெண்டு குரங்குகள் ஆத்துக்கு போறத பாக்குது. ஒவ்வொரு குரங்கு மீதும் ஒரு கிளி உட்கார்ந்துருக்கு. மொத்தம் எத்தனை விலங்குகள் நதிக்கு போகுது?
3: எத்தனை விலங்குகள் நரிக்கு
0: போறாங்க?
1: நரிக்கு இல்ல, நதிக்கு, ஆத்துக்கு.
0: நரிக்கிறாதீங்க, அது கொஞ்ச நாள் இருக்கட்டும். நதிக்கு, ஆத்துக்கு. எத்தனை விலங்குகள் ஆத்துக்கு
3: போகுது?
0: ஒரு முயல் நதிக்கு போய்கிட்டு இருக்கு, ஆறு யானைகளை பாக்குது,

0: ஒவ்வொரு யானையும் ரெண்டு குரங்குகள் நதிக்கு போறத பாக்குது. ஒவ்வொரு குரங்கு மேலையும் ஒரு கிளி உட்கார்ந்துருக்கு. மொத்தம் எத்தனை விலங்குகள் அந்த ஆத்துக்கு போகுது?
1: ஒரு முயலுங்கய்யா.
0: சரிங்கய்யா.
2: 12
0: 15
2: சரிங்க, நன்றி. இணைப்புல வந்து
0: நன்றி குமரவேல்.
2: அடுத்ததா ஒரு நேயர் இணைப்புல இணைகிறாங்க. வணக்கம்,
0: இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாமா?
2: வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் இருவருக்கும். மாலை வணக்கம். வடக்கு சத்தமாதம் கணபதி.
2: கணபதி ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுட்டு இருக்கேன்.
2: உங்களுக்கு பதில் தெரியுங்களா?
3: 24 நினைக்கிறேன்.
2: 24?
0: முயல் நதிக்கு போய்கிட்டு
3: இருக்கு.
2: அதாவது ஒரு முயல் வந்து நதிக்கு போகுது, அங்க ஆறு யானை இருக்கு.
0: ஆறு யானைகளை வழியில பாக்குது.
2: வழியில பாக்குது.
0: அந்த அந்த ஆறு யானை என்ன பண்ணுதுன்னா, ரெண்டு குரங்குகள் நதிக்கு போறத பாக்குது. அந்த ஒவ்வொரு குரங்கு மேலயும் ஒரு கிளி உட்கார்ந்து இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை பேரு ஆத்துக்கு போறாங்க?
3: 11.
0: தப்பா இருக்கே கணக்குல, நீங்க ரொம்ப வீக்கு. ஆமா, சரியா. நல்ல நல்ல கிளா, நல்ல டியூஷன் மாஸ்டரா பாத்து டியூஷன் போங்க.
3: நன்றி.
0: நன்றி கணபதி ஐயா,
2: வந்ததுக்கு நன்றிங்க.
0: நேரம் 4:29 ஆயிடுத்து. வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியில் 5-1 உங்களுக்கு பிடித்தமான நம்பரை நீங்கள் தேர்வு செஞ்சு உங்களுக்கு அந்த எண்ணில் இருக்கக்கூடிய விளையாட்டை நீங்கள் விளையாடலாம். அதற்கு உங்களுக்காக 2 தொலைபேசி எண்கள், திருச்சி வானொலியின் தொலைபேசி எண்கள் இருக்கின்றன.
2: 4-3-1 என்ற திருச்சியின் முன்னிணைப்பு என்னோட 240-102-1. இது வந்து முதல் முதலா பேசுற நேர்களுக்காகவும் 246-102-1 இந்த எண்களை தொட்டு வாங்க, எங்களோட நேர எல்லையில பங்கு பெறுங்க. இப்போ ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு பேசலாம், இணைந்திருங்கள். இது திருச்சி FM ரெயின்போ 102.1.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
6: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
7: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
11: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
12: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNJ மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
13: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
14: ஆகி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸ்
15: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
16: Yeah.
15: ஏ சண்டி குதிரை வாண்டி எதிரே.

0: 4:36 கடந்து இணைஞ்சிருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள். இன்னைக்கு ஸ்பெஷலா 5:1 போயிட்டு இருக்கு. அதுல 3 ஓபன் பண்ணிட்டோம். இந்த 3வது நம்பர்ல இப்ப கேள்விகள் போயிட்டு இருக்கு.
1: ஒரே கேள்விதான் போயிட்டு இருக்கு.
0: 3வது கேள்வி ஒரு கேள்வி. ஆமா, சரி. இணைப்புல ஒரு நேயர் இருக்காங்க, யார் எங்க இருந்து பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பண்ணாங்கம்போ.
0: பண்ணாங்கம்ல இருந்து ஐயா, உங்க பேருங்கய்யா?
2: ராஜாங்கம்.
0: ராஜாங்கம்.
1: ஊர் ஊர் ஊர் பேர் என்ன சொன்னீங்க?
0: பொத்தமேட்டுப்பட்டி பண்ணாங்கம்பு.
1: ஆஹா, பண்ணாங்கம்பு.
0: பண்ணாங்கம்பு பல ஊர் பேர் பண்ணாங்கம்பு.
1: ஓகே ஓகே. சரி, நலமா இருக்கீங்களா ராஜாங்கம்?
2: நலமா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
1: டீ ஏதாவது சாப்பிட்டீங்களா சாயந்தரம்?
2: டீ காப்பில் சார், ஆடு வச்சுக்கிட்டு இருக்கீங்க.
1: இருந்தாலும் சாயந்தரம் ஒரு டீ சாப்பிட்டா தான் ஒரு புது உற்சாகம் வரும்.
0: வீட்டுக்கு போய் குடிச்சுப்பாங்க.
1: ஆமா,
0: இப்ப வந்து
1: வெயில் வேற.
2: ஆமா சார், வேலைக்கு போனே ஆடு வச்சுக்கிட்டு சார்.
1: சரிங்க சார். சரி, எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க?
2: 4 ஆடு சார்.
1: சரி சரி. நாளும் பக்கத்துலயே தான் மேய்தா, இல்ல உங்களை விட்டு எட்டாவது தூரம்?

0: போயிருச்சா,
1: பக்கத்திலே
0: இவரு கையில செல் எடுத்துட்டாரு, நம்ம ஒரு பக்கம் போயிருவோம், அது உங்ககிட்ட போயிடும், அதனால அது மேல இவரு கண்ணை வச்சுக்கங்க.
1: இல்ல சார், நான் வந்து சும்மா பட்டன் செல் தான் வச்சிருக்கேன், சரி எப்பவும் கேட்டுக்கிட்டே இருந்தேன், சரி போட்டு
2: போட்டீங்க,
0: அதுவும் லைன் வந்து போச்சு.
2: ஆமா, இப்ப வந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போக போறோம்.
0: புதிர் ஒண்ணு போட்டிருந்தோம்,
1: கேட்டுட்டு தானே இருக்கீங்க.
0: என்ன சார் வேணும் அப்படின்னா கேக்குறீங்க திருப்பி, அப்படித்தானே? சரிங்களா, இந்த புதிர திரும்ப சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கங்க. ஒரு முயல் வந்து நதிக்கு போய்கிட்டு இருக்கு, ஆத்துக்கு போய்கிட்டு இருக்கு. அது போற வழியில ஒரு ஆறு யானை நிக்குது, அதையும் பாக்குது.
1: சரி சார்.
0: அந்த ஒவ்வொரு யானையும் என்ன பண்ணுது, ரெண்டு குரங்குகள் நதிக்கு போறத பாக்குது.
1: சரி சார்.
0: ஒவ்வொரு குரங்கு மேலேயும் ஒரு கிளி வேற உட்காந்துருக்கு.
1: சரி சார்.
0: இப்ப எல்லாம் சேர்ந்து மொத்தமா எத்தனை பேர் ஆத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க?
1: குரங்கு ஒன்று, ஆறு யானை, ஆறு இருந்து பன்னெண்டு.
0: நம்ம புதிர கேட்டு
2: இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. அடுத்ததா ஒரு நேயர் வராங்க, பாக்கலாம் அவங்களாவது பதில் சொல்றாங்களா இல்லையாண்டு. வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: ஒரே ஒரு மிஷன் மட்டும் தான் நடிக்க போகும்.
2: என்னது உங்க பேரை சொல்லிட்டு நீங்க போகலாமே, கட் பண்ணிட்டாங்க. என்ன ஒரு அவசரம்,
0: என்ன சொன்னாங்கன்னு கேக்கல, யாரன்னு கேக்கல, எதையோ சொன்னாங்க, ஏதோ போதுனாங்க.
2: போதுனாங்க எங்க போது, நரி எங்க இருந்து வந்துச்சு தெரியல.
0: நரி போதா?
2: அவங்க சொன்னது எனக்கு காதுல அப்படிதான் கேட்டுச்சு.
1: நீங்க
2: மொத்தம் போறது அஞ்சு போகுதுன்னு சொல்றீங்க?
1: அஞ்சுதான், ஆறு யானை பாத்துக்கிட்டுதான் நிக்குது, ஆறு யானை நிக்கிறத பாக்குதான். ஆனா போல யானை
2: அருமையா பதில் சொல்லிட்டாங்க. ஆமா, நன்றிங்க, சரியான பதில சொல்லிட்டீங்க. சரியான பதில் உங்களுக்கு கிடைச்சிருச்சு.
0: ஆமா, இப்ப ரொம்ப நேரமா பாவம் அவரு, நம்ம ராஜாங்கம் ஐயா, அவரும் போட்டு குழம்பிட்டு கிடந்தாரு.
2: ஆமா, அவரு வேற ஆடு போயிருமோ நிக்குமா அப்படின்னு வேற யோசிச்சுக்கிட்டு வேற சொல்றாரு.
0: அது எங்கேயும் ஆத்துக்கு போயிருமோ, அவருக்கு ஒரு பயத்திலேயே பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவருக்கும் விடை தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. மொத்தமா
2: இணைந்திருக்கிறோம்
0: அஞ்சு பேர்,
2: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்களோடு.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
5: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 700 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் 4:45 ஆயிடுச்சு. வண்ணக்குளங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சி 5:1. ஏறத்தால 3 பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க.
1: 1, 2, 4 மிச்சம் இருக்குது. 3, 5 மிச்சம் இருக்கு.
0: 5 இருக்கு.
1: யாரு ஓபன் பண்றாங்க அப்படின்னு பாக்கலாமா? வணக்கம். வானொலி கேட்டுக்கிட்டே இது பண்றாங்க. வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க. வானொலியை விட்டு பேசுறது கேக்குதா? வானொலியை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. வானொலியை விட்டு தள்ளி வர மாதிரி தெரியும்.
0: வானொலியோடு ரொம்ப நெருங்கிய நட்பு கொண்ட ஒரு போல நேயர், அதனால பிரிஞ்சு வரமாட்டேங்கிற
1: அடுத்ததா ஒரு நேயர். வணக்கம் வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க. வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க. இணைப்பு கிடைச்சிருச்சு. வணக்கம், அதாவது இணைப்புல வந்துட்டேங்கிறதே மறந்துட்டு ஒவ்வொருத்தரா கேட்டுட்டு இருக்கிறாங்க.
0: இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாமா?
1: வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா சார்? மேம்
0: ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம், ஆனா நீங்க யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கணுமே.
3: நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர் உங்களுடைய அழைப்பை ஹோல்டில் வைத்துள்ளார்.
0: எதுக்காக நாங்க என்ன அவ்வளவு குடும்பக்காரங்களா ஹோல்டுல போட்டீங்க? ஏதோ புதிர் போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச புதிர
1: ஒரு நேயர் வராங்க. வணக்கம்
4: வணக்கம் அம்மா.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க அம்மா?
4: சமயபுரம் சர்வேஸ்வரி.
1: சர்வேஸ்வரி அம்மா, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்கல்ல?
0: என்னோட நம்பர்
1: ஆமா.

0: என்னன்னு கேட்டீங்களா?
1: சரிங்கம்மா,
0: பேசவே மாட்டேங்கிறாங்க என்கிட்ட.
1: அதுதான் என்னங்க?
2: சொல்லுங்க,
1: உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
0: என்ன அக்காண்டாங்க? சரிங்கக்கா, கேப்போங்கக்கா.
1: ஒரு தீப்பட்டில இருந்து ஒரே ஒரு தீக்குச்சியை மட்டும் எடுத்து உரசி பத்த வைக்கணும். உங்க கையில ஒரு மெழுகுபத்தி இருக்கு, ஒரு லேண்டர் விளக்கு இருக்கு, ஒரு கேஸ் அடுப்பு இருக்கு. நீங்க எதை முதல்ல பத்த வைப்பீங்க?
0: ரொம்ப
2: மெழுகுபத்திய.
1: ஏன் மெழுகுபத்திய?
0: அது பக்கத்துல இருக்கும். ஒரு பயங்கரமான கண்டுபிடிப்புல ஒரு விடை வச்சிருக்காங்க. ஆனா நீங்க சொன்ன விடை அது இல்ல, அப்படித்தானங்க? அதனால நீங்க என்ன பண்றீங்க, தொடர்ந்து வானொலி கேட்டுட்டே இருங்க. சரியான
1: நன்றிங்க,
0: சரியான விடைய அனீஸே சொல்லுவாங்க.
1: இல்ல இல்ல, அடுத்த நேயர் சொல்லுவாங்க. என்ன சொல்றீங்க? வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் ராஜஸ்ரீ பேசுறேன் சார்.
1: ராஜஸ்ரீமா, உங்களோட இனிப்புல கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படியே டவர் கிடைக்கிற இடமா தள்ளி வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
2: சொல்லுங்க மேம், காதுல விழுதுங்களா?
0: காதுல விழுதுங்க. எந்த ஊர் நீங்க?
2: பிகே அகரம் சார்.
0: பிகே அகரம்?
2: ஆமா சார்.
0: சரிங்கம்மா, என்ன செய்றீங்கம்மா ராஜேஸ்வரி அம்மா?
2: நான் வீட்டுல தான் சார் இருக்கேன்.
0: சரிங்கம்மா, சரி. இன்றைய நாள் நல்லபடியா போச்சுங்களா?
2: நல்லபடியா போச்சு சார். நான் நிறைய தடவை பண்பலைக்கு போறேன், லைனே கிடைக்க மாட்டேங்குது. போட்டு போட்டு அழுத்து போகுது எனக்கு.
0: நீங்க வேற எந்த லைன்? இங்க ரெண்டே ரெண்டு லைன் தான் இருக்கு. முயற்சி பண்ணும் பொழுது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இடையூறு வரும். அதுக்காக நீங்க முயற்சியை
1: கைவிட்டுறாதீங்க.
0: கிடைச்ச மாதிரி அது என்னைக்காவது ஒரு நாள் கிடைச்சிடும்.
1: சரிங்கம்மா, உங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு
2: இருக்கீங்களா?
1: கடைசியா ஒரு கேள்வி கேட்டோமே, அதுக்கான பதில் உங்களுக்கு தெரியுங்களா? ஒரு தீப்பட்டில இருந்து ஒரே ஒரு தீக்குச்சியை மட்டும் எடுத்து உரசி பத்த வைக்கணும். உங்க கையில ஒரு மெழுகுபத்தி இருக்கு, ஒரு லேண்டர் விளக்கு இருக்கு, ஒரு கேஸ் அடுப்பு இருக்கு. நீங்க எதை முதல்ல பத்த வைப்பீங்க?
2: ஏம்மா
1: மெழுகுபத்திய பத்த வைக்கிறீங்க?
2: வெளிச்சம் வேணுங்களா?
0: வெளிச்சம் வேணும்ல? ஆமா,
1: நம்ம இன்னும் இருட்டுக்குள்ளயா இருக்கும். கால இருந்து கூட பத்த வைக்கலாம்.
0: இப்ப சாயந்திரம் 4:50 தானே ஆகுது.
1: ஆமா,
0: இப்ப இருட்டு ஆகலையே.
1: சரிங்கம்மா,
2: இல்ல மறுபடியும் சொல்லுங்க மேடம்.
0: இல்ல இல்ல, நீங்க அவங்க மறுபடியும் சொல்றதுக்கு முன்னாடி நான் உன்ன சொல்லிடுறேன் உங்களுக்கு. மூளைய கசக்கி இந்த மாதிரி கேள்விக்கு எல்லாம் நீங்க ஆன்சர் தேடாதீங்க.
1: ஏன்னா இது ஒரு ஃபன் க்வெஸ்சன்,
0: வேடிக்கை வினா. சரிங்களா? இவங்க கேள்வி நம்மள குழப்பி விடுறதுக்குனே கேக்குறாங்க. அப்படி நினைச்சு நீங்க பதில் சொல்லணும். நீங்க ரொம்ப ஆழ்ந்து, ரொம்ப கேஸ் இருக்கு, இங்கிட்ட விளக்கு இருக்கு, இங்கிட்ட மிளகு இருக்கு, இதடா பத்த வைக்கிறது அப்படின்லாம் குழம்பிக்காதீங்க. வேடிக்கையான கேள்வி, நகைச்சுவையான கேள்வி தான் அது. அதற்கான நகைச்சுவையான ஒரு பதிலை தான் நம்ம எதிர்பார்க்கறோம் உங்ககிட்ட இருந்து. சாயந்தரம் 4 மணிக்கு நேயர்களை சீரியஸ் ஆக்க விரும்பலாடாங்க.
1: இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்கம்மா.
0: ஓ, அவங்க பதில் ஏதாவது ஒண்ணு யோசிச்சிருப்பாங்க, அதுக்குள்ள விடை பெற்று போயிட்டாங்க போல இருக்கு. சரி சரி,
1: தினத்துல அவங்களோடது பாரம்பரியத்துல இருந்தே பிரச்சனையா இருந்துச்சு. தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல். இது வண்ண கோலங்கள்.
3: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு. ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.

0: இன்றைக்கு வண்ண குளங்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
1: ஆமா,
0: நிறைவா ஒரு கேள்வி ஒண்ணு
1: கேட்டிருந்தோம்,
0: ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம்,
1: பயங்கரமா இருந்துச்சு.
0: ஏன்னா என் நேயர்கள் அதை பத்தி ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருந்தாங்க, இதுக்கு என்ன பதில் இருக்குமோ அப்படின்ற மாதிரி. அதனால நான் அந்த ஆரம்பத்திலே சொன்னேன்ல, அனீஷ் நீங்களே அதுக்கான பதில சொல்லிடுங்கண்ணே.
1: ஆமா, நானே சொல்லிடட்டுங்களா?
0: சொல்லிடுங்க.
1: ஒண்ணும் இல்லைங்க, எல்லாத்தையும் பத்த வைக்கணும், தீக்குச்சியை பத்த வைக்கணுங்க.
0: ஆரம்பத்திலே சொன்னேன், நேர்களே ரொம்ப யோசிக்காதீங்க அனீஷ் கேட்ட கேள்விக்கு அப்படின்னு. நன்றி நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் உற்சாகமாக கலந்துக்கிட்டீங்க, ஆர்வத்தோடு பங்கெடுத்துக்கிட்டீங்க, உங்களுடைய பங்களிப்பிற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சி கேட்டவர்கள், நிகழ்ச்சியை கேட்க முயற்சி செய்தவர்கள், நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சி செய்தவர்கள், நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்கள் அனைவருக்குமே நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துகள்.

0: நேரம் 5 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. நாட்டின் சூழலியல் பாரம்பரியத்தின் முக்கிய அங்கமாக யானைகள் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள சமூக வலைதளப் பதிவில், உலகில் மொத்தமுள்ள ஆசிய காட்டு யானைகளில் இந்தியாவில் 60% யானைகள் வசிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 33 யானை காப்பகங்கள் இருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இவை யானைகளுக்கு வாழ்விடங்களாக இருப்பதுடன் அவற்றின் நீண்டகால பாதுகாப்பிற்கான நமது முயற்சிகளையும் வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதா 2026 நாடாளுமன்றத்தில் நிறைவேறியுள்ளது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேறிய இந்த மசோதா மாநிலங்களவையில் இன்று ஒப்புதல் வழங்கியது. தொழில் சார்ந்த நடவடிக்கைகளில் கூட்டுறவு மேம்பாட்டுப் பணிகளில் ஈடுபட்டுள்ள எந்தவொரு நிறுவனத்திற்கும் இக்கழகத்திடமிருந்து நிதியுதவி வழங்க மாநில அரசிற்கு இந்த சட்டம் வழிவகுக்கிறது. மேலும் கூட்டுறவு சங்கத்திற்கும் நிறுவனத்திற்கும் இந்த கழகம் நேரடி கடன் மற்றும் மானியங்களை வழங்கும். இந்த மசோதாவை தாக்கல் செய்து விவாதத்தில் பேசிய மத்திய கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல், நாடு முழுவதும் இதன் மூலம் கோடிக்கணக்கான விவசாயிகள் பயனடைவதோடு அவர்களின் பொருளாதாரம் மேம்படும் என்றும் குறிப்பிட்டார். மக்களவையில் மொத்தமுள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையில் தொடர வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய், ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அதிகாரத்தை பெறும் வகையில் அரசு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், காங்கிரஸ், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர். நாடாளுமன்றத்தில் மறுவரையறை மசோதா தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே அவசரமாக சட்டப்பேரவையில் ஏன் இந்த தனி தீர்மானம் கொண்டுவரப்படுகிறது என்ற எதிர்க்கட்சியினரின் கேள்விகளுக்கு விளக்கம் அளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், வருமுன் காப்பது நலம் என்ற அடிப்படையிலேயே இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டு உள்ளதாகவும், இதை மீறி ஏதேனும் நடந்தால் அதை

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இன்றைய மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. நாட்டின் சூழலியல் பாரம்பரியத்தின் முக்கிய அங்கமாக யானைகள் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், உலகில் மொத்தமுள்ள ஆசிய காட்டு யானைகளில் இந்தியாவில் 60% யானைகள் வசிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று நிறைவேறியது. பிற்பகல் 3 மணிக்கு அவை கூடியதும் இத்துறைக்கான அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி மசோதாவை தாக்கல் செய்தார். சுரங்கத்துறையில் வளர்ந்து வரும் தேவைக்கு ஏற்ப மேம்பாட்டுப் பணிகள், சுரங்கத்துறையை முதலீட்டிற்கு உகந்ததாக மாற்றுவது, சிறப்பான செயல்திறன் ஆகியவற்றை வெளிப்படுத்த இந்த மசோதா வழிவகை செய்கிறது. இதனைத் தொடர்ந்து மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் திரு விஜய் சமூக வலைதள பதிவில் விடுத்துள்ள செய்தியில், நம்பிக்கையின் வெளிச்சமாகவும் மாற்றத்தின் முகவரியாக திகழும் நமது இளைய சமுதாயம் உலக அரங்கில் அனைத்து துறைகளிலும் வெற்றியடைய வாழ்த்துவதாக கூறியுள்ளார். தமிழகத்தின் வரி வருவாயை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பேரவையில் பட்ஜெட் மீதான பொது விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், 1.5 டிரில்லியன் டாலர் என்ற பொருளாதார இலக்கை எட்ட அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக கூறினார். கலால் வரி, வாகன வரி, பதிவுத்துறை, சேவை வரி உள்ளிட்டவைகள் மூலம் மாநிலத்திற்கு 15,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் காரையாறு சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலில் இன்று ஆடி அமாவாசை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடில்கள் அமைத்து பொங்கலிட்டு வழிபாடு நடத்தி வருகின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் வரும் சுதந்திர தினத்தன்று 201 ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற இருப்பதாக ஆட்சித்தலைவர் திரு மிர்னாலினி தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் அந்தந்த பகுதி தன்னார்வலர்கள், சமுதாய அமைப்பு உறுப்பினர்கள், மகளிர் சுய உதவிக் குழுவினர் உள்ளிட்டோர் கலந்து கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். திண்டுக்கல்லில் நடைபெறும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணிக்கு எதிராக 183 என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி சற்றுமுன் 7 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நேரம் 6:03. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்டு மகிழ உற்சாகமான இசை உலா இது ஆரவாரம்.

உடலும் உள்ளமும் தொய்வுற்று துவளும் தருணங்களில் மீண்டெழ துணையாய் வருவன பல இருந்தாலும் உள்ளத்தின் தேடலும் நாடலும் இதயம் விரும்பும் ஏதோ ஒன்றை நாடித்தான். அதை நினைத்தாலே போதும் உற்சாகம் பெருக்கெடுக்கும். சுணக்கமான பொழுதுகளும் நமக்கு இணக்கமாகும். அதுவே ஆரவாரம் என்றாகும். இதோ சிந்தைக்கு விருந்தளிக்கும் பாடல்களுடன், நலன் பயக்கும் தகவல்களுடன் தொடங்குகிறது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இருந்து ஆரவாரம்.

நேரமாறு மணி 9:40. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையிலும் நேயர்கள் இணைந்திருப்பது ஆரவாரம் நிகழ்ச்சியுடன். ஆரவாரம் நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பு இது. அரியலூர் மாவட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கான தேதி இம்மாதம் 14 வரை நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது என அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தகவல் தந்திருக்கிறார்கள்.

0: உணவுங்கிறது நமக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒண்ணுங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாலும் சாப்பிடுறோம், ரொம்ப துக்கமா இருந்தாலும் சாப்பிடுறோம், போர் அடிச்சாலும் சாப்பிடுறோம், பொழுது போகிறதுக்கும் சாப்பிடுறோம். எப்ப சாப்பிட்டாலும் நம்ம சாப்பிடுற உணவோட நிறம், குணம், தரம், சுகாதாரம் இதெல்லாம் கவனிக்கிறது ரொம்ப முக்கியங்க. இத பத்தி விரிவா உங்களுக்கு தெரியணும்னா தவறாம கேளுங்க உணவை மருந்து நிகழ்ச்சிய. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.
1: கல்லீரல் என்பது உடலில் மிக முக்கிய உறுப்புகளில் ஒன்று. உடலில் உள்ள நார் சத்துக்களை மாற்றி உடலுக்கு பயன்படுத்த உதவுகிறது. நச்சு பொருட்களை நீக்குகிறது. பித்த நீரை உற்பத்தி செய்து கொழுப்பு செரிமானத்திற்கு உதவுகிறது. கிளைகோஜன் வடிவில் சக்தியை சேமிக்கிறது. புரதங்கள் மற்றும் இரத்தம் உறைய உதவும் காரணிகளை உருவாக்குகிறது. கல்லீரலில் ஏற்படுத்தும் நோய்கள் ஹெப்படைட்டிஸ், வைரஸ் தொற்று, அதிக அளவு மது அருந்துதல், கொழுப்பு கல்லீரல், ஃபேட்டி லிவர், உடல் பருமன், நீரழிவு நோய், சில மருந்துகளின் பக்க விளைவுகள், மரபியல் காரணங்கள். அறிகுறி: சோர்வு, பசியின்மை, வாந்தி, மஞ்சள் காமாலை, கண்கள் மற்றும் தோலில் மஞ்சள் நிறமாக மாறுதல், வயிற்று வீக்கம், கால்களில் வீக்கம். கல்லீரல் நோயில் எடுத்துக்கக்கூடிய உணவு: போதுமான புரதம், பருப்பு, மீன், முட்டை, வெள்ளைக்கரு, முழு தானியங்கள், கம்பு, கேழ்வரகு, பார்லி, ஓட்ஸ், கீரை, காய்கறிகள், பழங்கள், குறைந்த கொழுப்புள்ள பால் மற்றும் தயிர், போதுமான அளவு தண்ணீர். தவிர்க்க வேண்டிய பொருட்கள்: மது, எண்ணெயில் பொரித்த உணவுகள், அதிக கொழுப்பு உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸ், அதிக சர்க்கரை மற்றும் இனிப்பு பானங்கள், அதிக உப்பு. நுரையீரல் நோய்: நுரையீரலில் பாதிக்கப்பட்டு சுவாசிப்பதற்கு சிரமம் ஏற்படுத்தும் நிலை நுரையீரல் நோய்கள் எனப்படுகின்றன. பொதுவாக நுரையீரல் நோய்கள் ஆஸ்துமா, நிமோனியா, காசநோய், COPD, நுரையீரல் புற்றுநோய். காரணம்: புகைப்பிடித்தல், காற்று மாசு, வைரஸ், பாக்டீரியா, ஒவ்வாமை, தூசி, புகை மற்றும் வேதிப்பொருட்களின் தாக்கங்கள். சாப்பிடக்கூடிய உணவுகள்: புரதச்சத்து, முட்டை, மீன், கோழி, பருப்பு, பயறு. விட்டமின் சி: ஆரஞ்சு, எலுமிச்சை, நெல்லிக்காய், கொய்யாப்பழங்கள். விட்டமின் ஏ: கேரட், சர்க்கரை வள்ளி கிழங்கு, கீரைகள். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள்: மீன், ஆளி விதைகள், வால்நட். ஆன்டிஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள்: பச்சை காய்கறிகள்.

0: பல வகைகள், போதுமான அளவு தண்ணீர் இவற்றை எடுத்துக்கொள்வதன் மூலம் நுரையீரல் நோய்களை தவிர்க்கலாம். தவிர்க்க வேண்டிய உணவுகள் புகை பிடித்தல் மற்றும் மது, அதிக எண்ணெயில் பொரித்த உணவுகள் ஜங்க் ஃபுட்ஸ், அதிக சர்க்கரை மற்றும் குளிர்பானங்கள், அதிக உப்பு உள்ள பதப்படுத்தப்பட்ட உணவுகள். ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடித்தளம் என்பதை அனைவரும் நினைவு கொள்ள வேண்டும். ஜங்க் ஃபுட்ஸ், அதிகம் சர்க்கரை குளிரூட்டப்பட்ட பானங்கள் உணவில் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான முழு தானியங்கள், பருப்பு வகைகள், கீரைகளை அதிக அளவு உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும்.
1: கல்லீரலையும் நுரையீரலையும் பாதுகாக்க எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கணும், எந்த உணவுகள் எல்லாம் தவிர்க்கணும்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ். ஷெரின் அவர்கள்.

நேரம் 6:35. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். ஆரவாரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தஞ்சாவூர் மணிமண்டபம் துணைமின் நிலையத்தில் நாளை மின்தடை, அதை பற்றிய அறிவிப்பு தான் இது. தஞ்சாவூர் மணிமண்டபம் துணைமின் நிலையத்தில் நாளை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கின்றன. அதனால் அருளானந்த நகர், ஃபிலோமினா நகர், காத்தூன் நகர், சிட்கோ, அண்ணாநகர், காமராஜ் நகர், ஃபாத்திமா நகர், அன்பு நகர், திருச்சி சாலை, வவுசி நகர், பூக்காரத்தெரு, 20 கண் பாலம், கோரிக்குளம், கணபதி நகர், ராஜப்பா நகர், மகேஸ்வரி நகர், திருப்பதி நகர், செல்வா நகர், அண்ணாமலை நகர், ஜேஜே நகர், டிபிஎஸ் நகர், சுந்தரம் நகர், பாண்டிய நகர், மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலக பகுதி, ஆட்சியர் முகாம் அலுவலக சாலை, டேனியல் தாமஸ் நகர், ராஜராஜேஸ்வரி நகர், என்எஸ் போஸ் நகர், தென்றல் நகர், துளசியாபுரம், தேவன் நகர், பெரியார் நகர், இந்திரா நகர், கூட்டுறவு காலனி, நடராஜபுரம் காலனி தெற்கு, புதிய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, எலிசா நகர், முல்லை, மருதம், நெய்தல், நட்சத்திரா நகர், விபி கார்டன், ஆர்ஆர் நகர், சேரநகர், காவிரி நகர், நிர்மலா நகர், யாகப்பா நகர், அருளானந்தம்மாள் நகர், குழந்தையசு கோவில், பிஷப் வளாகம் ஆகிய பகுதிகளில் நாளை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என மின்வாரியத்திலிருந்து தகவல் தந்திருக்கிறார்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி விளம்பரங்களை தொடர்ந்து மாலைமணி ஆரம்பப்பதற்கான மாநில செய்திகள்.
1: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு பிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தவேக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றார். இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. மக்களவையில் இதற்கான தீர்மானத்தை உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தாக்கல் செய்து பேசினார். இந்த குழுவில் 31 உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்று அவர் கூறினார். மக்களவையிலிருந்து 21 உறுப்பினர்களும் மாநிலங்களவையிலிருந்து 10 உறுப்பினர்களும் இதில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இக்குழு தனது அறிக்கையை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வாரத்தின் கடைசி நாளில் சமர்ப்பிக்கும் என்றும் திரு நித்யானந்த் ராய் கூறினார். நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இது தொடர்பாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களோடு ஆலோசனை நடத்தி இந்த விவாதத்திற்கு நேரம் ஒதுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விவாதம் முழுவதிலும் தாம் பங்கேற்று பதிலளிக்க தயாராக உள்ளதாகவும் திரு அமித்ஷா அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சர்வதேச இளையோர் தினம் இன்று கொண்டாடப்பட்டதையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய எண்ணங்கள், அஞ்சா நெஞ்சம் மற்றும் முடிவிலா ஆற்றல் இளையோரிடம் உள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சோதனைகளை வென்று சாதனைகள் படைத்து தொடர்ந்து முன்னேற்றம் காணுமாறும் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தவேக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவேக அரசின் இந்த நடவடிக்கை ஜனநாயகத்தின் மாண்பினை சிதைக்கும் முயற்சியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதிகள் பிரிக்கப்படும் போதுதான் நாட்டு மக்களின் குரல் சமமான வலிமையுடன் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை என்பது வெறும் எல்லைகளை பிரிப்பது அல்ல என்றும் மக்களின் உண்மையான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தவேக அரசு தமது முடிவினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக மத்திய அரசு எந்த ஒரு மசோதாவையும் கொண்டுவராத நிலையில் அதனை எதிர்த்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கும் அரசினர் தீர்மானம் அவசியமற்றது என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்றத்தில் தற்போதுள்ள தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் 7.18% 7.23% அதிகரிக்கும்

0: என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெளிவுபடுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் பின்னரும் தொகுதி மறுவரையறையால் தமிழகம் பாதிக்கும் என்ற விஷமத்தனமான பிரச்சாரத்தை தவேக அரசு திட்டமிட்டு பரப்புவது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு டிடிவி தினகரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிகள் பட்டியலிலிருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இந்த கணக்கெடுப்பின் போது பொதுமக்கள் தெரிவிக்கும் தகவலை அப்படியே நிரப்பும் முறையை கடைபிடித்தால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியைச் சேர்ந்த சரக்கு வாகன ஓட்டுநரின் மகன் தரணேஷ் நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவருக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களும் மருத்துவராகும் வாய்ப்பினை நீட் தேர்வு உருவாக்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: 7.5% இடஒதுக்கீடு தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவக் கனவை நிறைவேற்றுவதில் சிறப்புற்று விளங்குகிறது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகேயுள்ள காட்டுக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த சரக்கு வாகன ஓட்டுநர் பாலசுப்பிரமணியன், தையல் பணி செய்யும் செல்வமணி ஆகியோரின் மகன் தரணீஷ் அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். சேலம் மாவட்ட அரசு மாதிரிப்பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்றபோது கடந்த 2025ஆம் ஆண்டில் நடைபெற்ற நீட் தேர்வில் 413 மதிப்பெண்கள் பெற்ற தரணீஷ் தற்போது மீண்டும் முயன்று 595 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியரும் மருத்துவராகும் வாய்ப்பினை நீட் தேர்வு உருவாக்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் அரசின் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 3 நாள் தேசிய புவி அறிவியல் தின விழா இன்று தொடங்கியது. கடலூர் மாவட்டம் சிலம்பிமங்கலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை மாநகராட்சி அதிகாரிகள் இன்று அகற்றினர். ஈரோடு மாவட்டம் பண்ணாரியம்மன் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. உதகையில் நிறைவான மழை வேண்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டியில் உள்ள புனித பரலோக மாதா பேராலயத்தின் விண்ணேற்பு பெருவிழா நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதையொட்டி அம்மாவட்டத்திற்கு அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் கரண் சிங், ராஜேந்திரன் சாந்திமோல் ஷெர்ஜின் மற்றும் கனகலட்சுமி தங்கப்பதக்கம் வென்றனர். ஜாய்ஸ் அஷிதா வெள்ளிப்பதக்கத்தையும் குமரேசன் பத்மஜிஷி நிதி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 8 தங்கம், 7 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஒடென் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அர்ஷத் ஷேக் 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றார். அனுஷ்மன் துமல் 2 வெள்ளிப்பதக்கங்களை கைப்பற்றினார். மகளிர் பிரிவில் விஸ்வவாசினி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றார். கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 10-12, 11-1, 11-6 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் ஓம் சிம்வாலை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்று ஆட்டத்தில் தன்வி கண்ணா

11-9, 11-6, 11-5 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் நிருபமா துபேயை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-10, 21-12 என்ற செட் கணக்கில் சவுதி அரேபியாவின் கதீஜா கவுதாரை வென்றார். இப்போட்டியில் ருஜுலா ராமு, தஸ்னிமிர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் லால்ராம் சங்கா, ஸ்ராவணி வேல்கர் இணையும் திவ்யம் அரோரா, அதித்தி பட் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. மிசோரியில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் இரண்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தமிழக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
1: நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை தற்போதுள்ள 543 என்ற நிலையிலேயே தொடர வேண்டும் என்றும், மாநிலங்களுக்கிடையே உள்ள விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இப்போதுள்ள 7.18 என்ற சதவீதத்திலேயே நிரந்தரமாக வேண்டும் என்றும், வரும் மக்களவை பொதுத் தேர்தல், சட்டமன்ற தேர்தல்கள் ஆகியவற்றில் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு அளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தி, முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பேரவையில் கொண்டு வந்த அரசினர் தீர்மானம் அஇஅதிமுக, தேமுதிக, பாமக, பிஜேபி ஆகிய கட்சிகளின் எதிர்ப்புகளுக்கிடையே குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், ஆணுக்கு நிகர் பெண்கள் சமநீதி, சம அதிகாரத்தை அடைவதற்காக இந்த தீர்மானத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக கூறினார். தமது அமைச்சரவையில் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளதை பெருமைப்பட கூறி, இது அரசியல் கட்சி தீர்மானம் அல்ல, தமிழகத்தின் உரிமை என்றும், அனைவரின் ஒருமித்த ஆதரவுடன் நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். ஒரு நாடும் வீடும் உயர வேண்டுமென்றால் பெண்களின் பங்களிப்பு அவசியம் என்று சுட்டிக்காட்டி, பெண்கள் இப்போது பல்வேறு துறைகளில் பொறுப்புகளுக்கு வந்தாலும் அவர்களுக்கு சட்டமன்ற, நாடாளுமன்ற அவைகளில் போதிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படவில்லை என்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த 2021 தேர்தலில் 12 பெண் உறுப்பினர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டு அவைக்கு வந்த நிலையில், தற்போதைய 2026 தேர்தலில் 23 பெண் உறுப்பினர்கள் வெற்றி பெற்று அவைக்கு வந்தபோதும் சதவீத அடிப்படையில் பெண் உறுப்பினர்கள் எண்ணிக்கை உயரவில்லை என்று தனது ஆதங்கத்தை முதலமைச்சர் வெளிப்படுத்தினார். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை செய்திடவும், மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை தற்போதைய நிலையிலிருந்து 850 உயர்த்தவும், நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டத்திருத்த மசோதா தோல்வியடைந்ததை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி நல்ல பொருளாதார வளர்ச்சி கண்டுள்ள மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழகம் உள்ளிட்ட எந்த ஒரு மாநிலமும் தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வது மத்திய அரசின் தலையாய கடமை என்று திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார். பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கேட்பது சலுகை அல்ல என்றும், ஜனநாயகத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை என்றும் முதலமைச்சர் கூறினார். கடந்த 8ஆம் தேதி தமிழகத்தில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டத்தை கூட்டி அதில் பங்கேற்ற உறுப்பினர்கள் தெரிவித்த ஆலோசனைக்கு இணங்கவே பேரவையில் அரசு இந்த தனி தீர்மானத்தை கொண்டு வருவதாக முதலமைச்சர் விவரித்தார். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றும், மாநிலங்களுக்கிடையேயான எண்ணிக்கை பகிர்வை 2.21:1 என்ற விகிதத்திலேயே நீடிக்க வேண்டும் என்றும் தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. 1971 பிறகு உள்ள எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுவரையறை செய்தாலும், தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக பாதிக்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை என்று தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீர்மானத்தை ஆதரித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் திமுகவின் கொள்கை நிலைப்பாடு என்றார். தற்போதைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் புதிதாக தொகுதி மறுவரையறை கொண்டு வந்தால் அது எவ்வளவு பெரிய பாதிப்பாக அமையும் என்பதை முதல் முதலாக சொன்னது திமுக தலைவர்தான் என்றும், தொகுதி மறுவரையறை பிரச்சினையில் 2024 பிப்ரவரி மாதம் இதே சட்டப்பேரவையில் தீர்மானத்தை நிறைவேற்றியது திமுக அரசுதான் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி, கடந்த மார்ச் 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி தொகுதி மறுவரையறையின் ஆபத்தை விளக்கி தீர்மானம் நிறைவேற்றியதும் திமுகதான் என்றார். அந்த கூட்டத்தில் இன்றைய நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தாவிக சார்பில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்ததையும் அவர் நினைவுபடுத்தினார். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை திமுக முழுமையாக ஆதரிப்பதாகவும், எம்பிக்களின் விகிதாச்சாரம் இப்போதுள்ள 7.18% சதவீதத்தின்படியே தொடர வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானத்தை ஆதரி

இருப்பதாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் 7.18% ஒதுக்கீடு பாதுகாக்கப்படும் என்று உறுதி கூறியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். மத்திய அரசு கொண்டுவரும் தொகுதி மறுவரையறை மசோதாவின் சாதக பாதகம் தெரியாத நிலையில் தமிழக அரசு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளதை எதிர்ப்பதாக அவர் கூறினார். உள்ளாட்சித் தேர்தலில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை அஇஅதிமுக ஆட்சிக் காலத்திலேயே கொண்டு வந்துவிட்டதாக பெருமிதத்தோடு அவர் தெரிவித்தார். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் இவ்வளவு அவசரமாக இந்த தீர்மானத்தை கொண்டுவர வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். புதிய நாடாளுமன்றத்தில் 850 இருக்கைகள் உள்ளபடி கட்டியது எதிர்கால தேவையின் அடிப்படையில் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு தீர்மானத்தை கொண்டுவரும்போது தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டால் அப்போது எதிர்க்கலாம், இப்போதைக்கு இந்த தீர்மானத்திற்கு அவசியம் இல்லை என்று தமது எதிர்ப்பை அவர் தெரிவித்தார். தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது, 33% இடஒதுக்கீட்டை ஆதரிப்பதாகவும் மக்கள் தொகை அடிப்படையில் மத்திய அரசு தொகுதி மறுவரையறை செய்யக்கூடாது என்றும் கூறி தீர்மானத்திற்கு எதிர்ப்பை தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திரு ராமச்சந்திரன் பேசியபோது, மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்வது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் தென்மாநிலங்கள் இதனால் பாதிக்கப்படும் என்றும் கூறி முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திரு செல்லசாமி பேசும்போது, மத்திய அரசு கொண்டுவரவுள்ள மசோதாவில் தமிழகம் உள்ளிட்ட தென்மாநிலங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது என்றும் வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் பேசியபோது, 2025 திமுக கூட்டிய அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தற்போதைய நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்த நிலையில் இப்போது நிறைவேற்றப்படும் தீர்மானம் வேறாக உள்ளது, இரட்டை நிலை என்று சுட்டிக்காட்டி இதனை திரும்ப பெற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது என்ற வார்த்தையை நீக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். சமூக நலத்துறை அமைச்சர் திரு வன்னியரசு பேசியபோது, இது தனித்துவமான மகத்துவமான நமது உரிமையை நிலைநாட்டும் தீர்மானம் என்று தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் திரு ஜவாஹிருல்லா, திரு தமிமுன் உன்சாரி ஆகியோர் ஆதரவு தெரிவித்து, தமிழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை எந்த வகையிலும் குறையக்கூடாது என்று சுட்டிக்காட்டினர். அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் காங்கிரஸ் கட்சி சார்பிலும், அமைச்சர் திரு ஷாஜகான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பிலும் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, வருமுன் காப்பது தேவை என்ற அடிப்படையில்தான் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜனுக்கு பதிலளித்தார். பல்வேறு பிரச்சினைகளில் இந்தியாவுக்கே வழிகாட்டும் வகையில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருந்துள்ளது என்ற வகையில் இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். சரியான தருணத்தில்தான் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று கூறிய அவர், 5-6 வடமாநிலங்கள் சேர்ந்தால் இந்தியாவின் பிரதமரை நிர்ணயித்துவிட முடியும் என்றும், எதிர்காலத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் பிரதமராக வரவேண்டும் என்ற தனது அவாவையும் வெளிப்படுத்தினார். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற அண்ணாவின் கூற்று இன்றும் நீடித்து வருவதாக கூறிய திரு ஆதவ் அர்ஜுனா, அண்ணாவின் மாநில சுயாட்சி கொள்கை வெற்றி பெற்றால்தான் இந்தியா மேலும் முன்னேற்றம் அடையும் என்றும், அதற்கேற்ப தமிழக முதலமைச்சர் செயல்படுவார் என்றும் உறுதிபட கூறினார். பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நிறைவேற்றினார். அடுத்து 2026-27 பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் ஆகியவற்றுக்கான விவாதத்திற்கு நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் மற்றும் வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் ஆகியோர் பதிலளித்தனர். அமைச்சர் திரு வினோத் பதிலுரையை முடிக்கும்போது, கடந்த தேர்தலின் முடிவு சூரியனுக்கே வியர்த்துவிட்டது என்றார். அப்போது அமைச்சர்கள் உள்ளிட்ட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மேசையை தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். உடனடியாக குறுக்கிட்ட முன்னாள் முதலமைச்சரும் திமுக உறுப்பினருமான திரு ஓ பன்னீர்செல்வம், எந்த காலத்திலும் எப்போதும் சூரியனை எவரும் நெருங்கவே முடியாது என்பதை விஞ்ஞானிகள் நிரூபித்துள்ளனர் என்றார். அப்போது திமுக உறுப்பினர்கள் கரவொலி மூலம் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அமைச்சர்கள் இருவரும் முதல் முறையாக இந்த அவையில் தமது பதிலுரையை சிறப்பாக ஆற்றியுள்ளதாக பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்து, பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தனக்கு நினைவு வரும் பாடலை கூறுவதாக, நாடோடி மன்னன் படத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதி மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் பானுமதி பாடிய, காடு வெளஞ்செண்ட மச்சான் நமக்கு கையும் காலும் தானே மிச்சம், நாளை போட போற சட்டம் அது நன்மை பயத்திடும் திட்டம் என்று பாடி, இந்த அரசின் செயல்பாடு அப்படி நல்ல திட்டத்தோடு இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தாா்.

0: அமைச்சரவை நடவடிக்கைகளை இத்துடன் முடித்து வைத்து மீண்டும் வரும் 17ஆம் தேதி திங்கட்கிழமை கூடும் என்று பேரவைத் தலைவர் அறிவித்தார்.
1: இதுவரை சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல். ராமதாஸ், வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: நேரம் 7:10 ஆகாஷவாணி தென்காசி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் செந்தில்.
1: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள 132 கொள்ளளவு கொண்ட அடைவினார் அணையின் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 7500 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக இந்த பகுதியில் கார்பருவ சாகுபடிக்காக ஆயத்த பணிகள் நடைபெற்று வருவதால் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பதற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் அடைவினார் அணையிலிருந்து தண்ணீரை பாசனத்திற்காக திறந்து வைத்தார். இதனால் நேரடி பாசன திட்டத்தின் கீழ் மேட்டுக்கால், கரிசல்கால், பண்பொழி, நைநாகரம், கிளங்காடு, கம்பளி, சாம்பர் வளகரை ஆகிய கால்வாய்களின் மூலம் 2147.47 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் வகையிலும் 95 நாட்களுக்கு வினாடிக்கு 80 கனஅடி தண்ணீர் 31/10/2026 வரை தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் 200 மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பினர். மேலும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் வழங்கினர். தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் துவங்கிய பேரணி மதுரை செல்லும் சாலை வழியாக நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் புதிய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. தொடர்ந்து அரசு பேருந்துகளில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கர்களை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் ஒட்டினார். தென்காசி மாவட்ட முஸ்லிம் பெண்கள் உதவும் சங்கத்தின் 9வது நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் வைத்து நடைபெற்றது. விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் தலைமை வைத்தார். பயனாளிகளுக்கு மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரம், மாவு அரைக்கும் இயந்திரம், கல்வி உதவித்தொகை, சிறுதொழில் உதவித்தொகை என 129 பயனாளிகளுக்கு ₹11.74 லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். தென்காசி மாவட்டத்தில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சரும் ராஜேஷ்குமார் குற்றாலத்தில் நடைபெற்ற வளர்ச்சி திட்ட பணிகளை நேரில் பார்வையிட்டார். தொடர்ந்து குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக உருவாக்கவும் குப்பையில்லா குற்றாலம் என்ற இலக்குடன் விழிப்புணர்வு இயக்கங்களை முன்னெடுக்க வேண்டுமெனவும் அப்போது அவர் கேட்டுக்கொண்டார். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் ஆண்டுதோறும் சீசன் காலங்களில் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் சாரல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சாரல் திருவிழா கடந்த 31ஆம் தேதி கிராமிய கலை நிகழ்ச்சியுடன் கோலாகலமாக துவங்கி 5 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 5வது நாளான தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் கொம்புத்தொப்பு கிராமிய கலை நிகழ்ச்சி, பரதநாட்டியம், சிலம்பாட்டம், பள்ளி மாணவ மாணவிகளின் பல்சுவை நிகழ்ச்சிகள், பறை இசை, தொடர்ந்து சுற்றுலாத்துறை சார்பில் திரைப்பட மெல்லிசை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் திருவிழா நடைபெற்றது. அப்போது ஆட்டம் பாட்டத்துடன் இவ்விழா கோலாகலமாக நடந்ததை சுற்றுலா பயணிகள் மற்றும் தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாரல் திருவிழாவின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் உள்ளது. இத்திருத்தலத்தில் ஆண்டுதோறும் ஆடி தபசு திருவிழா வெகு விமரிசையாக 12 நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த 18ஆம் தேதி கோமதியம்மன் சன்னதி எதிரே உள்ள தங்க கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க வெகு விமரிசையாக கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து காலை மாலை சுவாமி அம்மாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் வீதி உலாவும் நடைபெற்றது. இவ்விழாவின் சிகர நிகழ்ச்சியாக அரியும் சிவனும் உலகிற்கு ஒன்றே என்று பக்தர்களுக்கு உணர்த்தும் வகையில் தபசு காட்சி கொடுக்கும் நிகழ்வானது நடைபெற்றது. அப்போது கோமதியம்மன் சங்கர நாராயண சுவாமியை 3 முறை வலவந்து இருவரும் மாலை மாற்றிக்கொண்ட பின்னர் சங்கர நாராயணராக தபசு காட்சி கொடுத்தார். இதனை முன்னிட்டு தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் தற்போது சீசன் களையெட்டி வரும் நிலையில் பிரதான அருவியான குற்றால மீன் அருவி, 5 அருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு தினந்தோறும் பல பகுதிகளில்

தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. விண்வெளி தொழில்நுட்பத்துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஆற்றில் கவிழ்ந்ததில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இதனை தாக்கல் செய்து பேசிய கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகோல், தொழில்துறையில் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் ஈடுபடுவதற்கு இந்த மசோதா வழிவகை செய்கிறது என்று தெரிவித்தார். எந்த ஒரு கூட்டுறவு சங்கம் அல்லது கூட்டுறவு மேம்பாட்டில் ஈடுபடும் அமைப்புகளுக்கு இந்த கூட்டுறவு கழகத்தின் மூலம் கடன் உதவி மற்றும் மானியம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இம்மசோதா நிறைவேற்றப்படுவதன் மூலம் விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியிலான அதிகாரம் வலுப்பெறும் என்றும் திரு முரளிதர் மோகோல் தெரிவித்தார். இம்மசோதா மீதான விவாதத்தில் பேசிய பிஜேபி உறுப்பினர் டாக்டர் ராம்ராவ், மத்திய அரசு கூட்டுறவுத்துறையை மேம்படுத்துவதற்கு எடுத்து வரும் முயற்சிகளை பாராட்டினார். இம்மசோதாவிற்கு பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர். ஐக்கிய ஜனதாதளம், YSR காங்கிரஸ், தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. திமுக, அஇஅதிமுக, தேமுதிக கட்சிகளின் உறுப்பினர்களும் விவாதத்தில் பங்கேற்று பேசினர். விண்வெளி தொழில்நுட்பத்துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், இதற்கான அரசு அங்கீகாரத்தை வழங்கும் இன்ஸ்பேஸ் அமைப்பு 52 நிறுவனங்களுக்கு 113 அனுமதிகளை வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதில் 18 அரசு சாரா நிறுவனங்களும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையை தாராளமயமாக்கும் முயற்சிகளை மத்திய அரசு முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். செயற்கைக்கோள் தயாரிப்பில் புத்தாக்க நிறுவனங்களை ஊக்குவித்தல், செயற்கைக்கோளை ஏவுவதற்கான சேவைகள் உள்ளிட்டவைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரோவின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புத்தாக்க நிறுவனங்கள் விண்வெளி தொழில்நுட்ப முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில், 46,020 பேர் முதற்கட்டத்தில் 2 பயிற்சிகளையும், 552 பேர் 4 பயிற்சிகளையும் முடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த 4 பயிற்சிகளும் 33 மணி நேரம் அளிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இரண்டாவது கட்ட செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தை தனியார் துறையுடன் இணைந்து மேற்கொள்வதற்கு முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டாக்டர் அம்பேத்கர் கலப்பு திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் 457 பயனாளிகளுக்கு 10,66,00,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமயமாக்கல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அட்டாவலே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் இன்று அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், 2023-24 ஆண்டில் 68 பேரும், 24-25 நிதியாண்டில் 11 பேரும், 2025-26 ஆண்டில் 378 பேருக்கும் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் மூலம் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு ராம்தாஸ் அட்டாவலே கூறியுள்ளார். ரயில்வேக்கான மேம்படுத்தப்பட்ட 4வது கவச் தானியங்கி பாதுகாப்பு கட்டமைப்பை வடகிழக்கு ரயில்வேயின் இசத் நகர் கோட்டத்தில் அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. 295 கோடி ரூபாய் செலவில் 660 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த தானியங்கி பாதுகாப்பு கட்டமைப்பு அமைக்கப்படும். உள்நாட்டிலேயே

0: தயாரிக்கப்பட்ட கவச் பாதுகாப்பு கட்டமைப்பின் மூலம் ரயில்வே சிக்னல்கள் தானாகவே இயக்கப்படும். எதிரே வரும் ரயில் எந்த தடத்தில் வருகிறது என்பதை துல்லியமாக கண்காணிப்பதற்கும் இந்த கட்டமைப்பு உதவிடும். பாதுகாப்பு காரணங்களுக்காக ரயில்களை தானாகவே நிறுத்துவதற்கும் கவச் கட்டமைப்பில் வகை செய்யப்பட்டுள்ளது. மோசமான வானிலை, குறிப்பாக கடும் மேகமூட்டம் நிலவும் சூழ்நிலைகளில் பாதுகாப்பாக ரயிலை இயக்குவதற்கும் இது பயன்படுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: கர் கர் திரங்கா, ஹர் கர் திரங்கா.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை ஊடகங்கள் மற்றும் மூலம் பரப்பப்படுவதை தடுப்பதற்கு பத்திரிகை தகவல் அலுவலகம் உண்மை கண்டறியும் பிரிவை அமைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் இன்று அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் உண்மை கண்டறியும் பிரிவில் உள்ள அலுவலர்கள் அரசின் பல்வேறு துறைகள், அமைச்சகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசு சார்ந்த அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்த உண்மையான தகவல்களை இணையதளங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும் செய்தி அறிக்கைகள், நிகழ்ச்சிகள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் சரியான தகவல்களை மக்களுக்கு அளித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உண்மைக்கு புறம்பாக பரப்பப்படும் தகவல்களுக்கு மாற்றாக சரியான தகவல்களை மக்களுக்கு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் அரசின் ஊடகப் பிரிவுகளை ஒருங்கிணைத்து இப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கான தகவல் சேவையை பிரசார் பாரதி சிறப்பாக செய்து வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தனது பதிலில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் சிறுதானிய பயன்பாடு குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவும் மதிப்பு கூட்டப்பட்ட சிறுதானிய பொருட்களை மேம்படுத்துவது குறித்தும் தென்னிந்தியாவிற்கான இலங்கை துணை தூதர் டாக்டர் கணேசநாதன் கேதீஸ்வரன் விருதுநகர் மாவட்டம் சின்னதாதம்பட்டியில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், சிறுதானிய சாகுபடியை ஊக்குவிக்கும் முயற்சியில் இலங்கை அரசு ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார்.
3: மில்லட்ஸ் வந்து இதோட எக்ஸ்போஷர் ஸ்ரீலங்காவில் ரொம்ப கம்மி. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த டெக்னாலஜியை கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு, ஸ்பெஷலி லேடிஸுக்கு, எம்எஸ்எம்இ தொழில்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கும், மில்லட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும், அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி ஹெல்தி, ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கும் வி ஆர் பிளானிங் டு இன்ட்ரடியூஸ். அதை பற்றி ஆராயறதுக்கு தான் மெயினாக வந்தோம். நியூட்ரிஷன்லையும் அதிகமாக இருக்குது, இதில் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவி செய்யும். ஸ்பெஷலி டயபெட்டிக்ஸ் அண்ட் ப்ரெஷர், weight loss, and it has high nutrients. கம்மியான தண்ணியிலேயே ஃபர்டிலைசர் இல்லாமல் பயிர் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க.
0: பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஒன்று ஆற்றில் கவிழ்ந்ததில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். முசாஃபர்கட் மாவட்டத்தில் திருமண நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக 26 பேர் பயணம் செய்த இந்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் விழுந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கேரளத்தில் உள்ள முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு மற்றும் தற்போதைய நிலை குறித்து 5 உறுப்பினர்கள் கொண்ட துணைக்குழு இன்று ஆய்வு செய்தது. முல்லைப் பெரியாறின் பெரிய மற்றும் சிறிய அணைகள் தனித்தனியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மதகுகளின் உறுதித்தன்மை, அணையின் திறன் ஆகியவை குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வுக்கு பின் குமுளியில் இந்த குழுவினர் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 65 கிலோ பளுதூக்கும் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற கோவில்பட்டியைச் சேர்ந்த ராஜா முத்து பாண்டியன் இன்று தூத்துக்குடி வந்தபோது விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்வது நமது லட்சியம் என்று கூறினார்.
4: கிளாஸ்கோ ஸ்காட்லாந்தில் நடந்த 2026 காமன்வெல்த் கேம்ஸ்ல வெயிட் லிப்டிங்காக 65 கேஜில இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த கேம்ஸுக்காண்டி நான் லாஸ்ட் 13-14 இயர்ஸா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா அப்பா வந்து எனக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆகஸ்ட் 9ஆம் தேதி வந்து எங்களை பிஎம் ஹவுஸுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. மெடல் வின் பண்ணவங்க எல்லாரையும் நிறைய வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. நம்ம கேம் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும், கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து நீங்களும் வந்து எல்லா பிளேயருக்கும் போய் வந்து நீங்க சொல்லணும், கவர்மெண்ட் சைடு இருந்து உங்களுக்கு இன்னும் வேற என்ன சப்போர்ட் வேணும் அதை பத்திலாம் அவங்க நிறைய சொன்னாங்க. நீங்க மெடல் பண்ணது அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கிறதா அவங்களும். நெக்ஸ்ட் வந்து நான் ஏசியன் கேம்ஸ் வந்து பண்றேன், ஜப்பான்ல நடக்கு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து நடக்கு. ஸோ அதுக்கான தகுதி சுற்று வந்து அக்டோபர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுதான் என்னோட நெக்ஸ்ட் இலக்காக இருக்கும்.
0: காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. நைஜீரியாவின் லேகோஸில்

நடைபெற்று வரும் இப்போட்டியின் கரண் சிங், ராஜேந்திரன் சாந்திமோல் சர்ஜன் மற்றும் கனகலட்சுமி தங்கப்பதக்கம் வென்றனர். ஜாய்ஸ் அஷிதா வெள்ளிப்பதக்கத்தையும் குமரேசன் பத்மா கிஷோர் நிதி வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. விண்வெளி தொழில்நுட்பத்துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஆற்றல் கவிழ்ந்ததில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சாரதாஸ் வழங்கும் உழவர் உலகம்.
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: இயற்கையோடு இணைவோம் தொடரில் இன்று பூனைக்காலி விதை, பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் முனைவர் ஜே ராஜ்குமார் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெறும். இயற்கையோடு இணைவோம் தொடரில் இன்று பூனைக்காலி விதை, பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் முனைவர் ஜே ராஜ்குமார் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
1: முத்தக்கா, சரியான நேரத்துல தான் வந்திருக்கா. நீயே
2: ஏன் பூங்கொடி இப்படி சொல்ற? எனக்கு அப்படி என்ன வச்சிருக்கா?
1: இங்க கண்டுபிடிங்க பாப்போம். எனக்கு பிடிச்ச பாயசமா? இல்லையே.
2: குழிப்பணியாரம்?
1: அதுவும் இல்ல.
2: இந்த போலி?
1: அதுவும் இல்ல.
2: சரி நீயே சொல்லு.
1: பாரம்பரிய அரிசியில பண்ணுன சூப்பு மிக்ஸ் வச்சிருக்கேன்.
2: ஆமா பூங்கொடி, தெரியாம தான் கேக்குறேன். என்ன நீயே எப்ப பார்த்தாலும் பாரம்பரிய அரிசிய பத்தியும் அத சாப்பிடுறத பத்தியுமே பேசுற? அதுவும் உன் வயல்லையும் பாரம்பரிய நெல்லையே சாகுபடி பண்ற?
1: அக்கா, கருப்பு கவுனி, தூயமல்லி, அறுபதாம் குருவை, பூங்காறு, மாப்பிள சம்பா இப்படின்னு இருக்கக்கூடிய பாரம்பரிய அரிசிகள்ல எல்லாத்துலயும் மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கு. அதுலயும் குறிப்பா இயற்கை வேளாண்மை மூலமா பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பு இருக்குதான்.
2: நீ மட்டும் இதெல்லாம் எங்கத்தான் போய் கத்துக்கிட்டு வரன்னு தெரியல. ஆனா எனக்கு மட்டும் ஒரு விஷயத்தையும் சொல்றது கிடையாது.
1: உனக்கு மட்டும் இல்லக்கா, ஊரே கேக்குற மாதிரி பூனைக்காளி விதை சாகுபடி விவரம், பாரம்பரிய நெல்லு சாகுபடி, வேளாண்மை துறை அலுவலர்களோட நெருங்கிய தொடர்பு, பெரம்பலூர் மாவட்டம் செட்டி குளத்துக்கு பேர் போன சின்ன வெங்காய சாகுபடி, இத பத்தியும் தன்னோட அனுபவத்தை இயற்கையோடு இணைவோம் நிகழ்ச்சியில ஆர் வெங்கடேஸ்வரன் சாரு கிட்ட பகிர்ந்துக்க போறாங்க.
2: யாரு?
1: நிகழ்ச்சிய கேளுக்கா, அப்படிக்கா உக்காரு, ரெண்டு பேரும் கேப்போம்.
2: சரி, வந்தோன்னு என்னமோ சூப்பு வச்சிருக்கேன் நீ அத ஆறி போறதுக்குள்ள எடுத்துக்கிட்டு வந்தா தேவல, குடிச்சுக்கிட்டு கேக்கலாம்ல.
1: கொண்டு வரேன்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில பெரம்பலூர் லாடபுரம் முனைவர் ஜே ராஜ்குமார் அவங்களை சந்திக்க போறோம். அண்மையில ஒரு தொலைபேசியில் அழைத்து, ஐயா லாடபுரம் பகுதியில் நான் வந்து இயற்கை விவசாயம் பண்றேன், நிறைய பாரம்பரிய நெல் ரகங்கள் பண்றேன், அது தவிர வந்து சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பெங்களூர்ல இருந்து செயல்படக்கூடிய ஐஐஎச்ஆர்

0: இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சுரல் ரிசர்ச் அந்த அமைப்போடு இணைந்து இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் இயற்கை விவசாயத்தை பற்றியும் நாட்டு ரகங்கள் பற்றியும் ஐஏஎச்ஆர் வெளியிடக்கூடிய ரகங்கள் பற்றியும் ஒரு பெரிய விழிப்புணர்வை நான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன். நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்கணும் அப்படின்னு சொன்னாரு. உடனே வாங்கன்னு சொன்னா வந்து இப்ப நம்ம நிலையத்தில் அமர்ந்திருக்கிறாரு. ஐயா வணக்கங்கய்யா.
1: ஐயா வணக்கம்யா.
0: எப்படிங்க முனைவர் அப்படின்னா எந்த துறையில நீங்க முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறீங்க?
1: நான் பேசிக்கா பாட்டினி எம்ஃபில் வரைக்கும் படிச்சிருக்கேன், எம்எஸ்சி எம்ஃபில் பாட்னி. அதுக்கப்புறம் மெரைன் பயாலஜியில் மைக்ரோபி ரிசர்ச்ல என்சைம் பத்தி அக்ரி ரிலேட்டடாவே
0: மைக்ரோ பயாலஜியில்.
1: ஆமாம் சார், மெரைன் மைக்ரோபயாலஜி ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா கடல் புல் பாசிகள் இருந்து என்னென்ன மைக்ரோப்ஸ் இருக்கு, அது எந்த அளவுக்கு விவசாயத்தை பயன்படுத்தலாம், அந்த மாதிரி தான் பேசிக்கா ரிசர்ச் பண்ணேன். அதை தொடர்ந்து இப்ப கடல் பாசி கடல் பொருட்கள் வந்து நம்ம விவசாயத்துக்கு எந்த மாதிரி மருந்துகள் அல்லது ஊட்டச்சத்து கொண்டு வரலாம் தான் பிளான் பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதை போக போயிட்டு சார் என்ஜிஓ மூலமா.
0: ஓ, நீங்க ஒரு என்ஜிஓவும் வச்சிருக்கீங்க.
1: சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அண்ட் வெட்லாண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். நாலு பேருமே வந்து நாங்கள் பிஹெச்டி முடிச்சவங்க தான். அது ரிலேட்டடாக அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட தான் பண்ணிட்டு இருக்கோம். 2019 வரைக்கும் போஸ்ட் ஆர்டர் ஃபெலோஷிப் முடித்தேன். முடிச்சதுக்கப்புறம் ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து உள்ள வந்தேன் சார்.
0: ஏங்க திடீர்னு ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை விவசாயத்து மேல ஏன் ஒரு?
1: ஆல்ரெடி பேசிக்கா வந்து அப்பா அம்மா விவசாயம் தான் சார். சின்ன வயசுல விவசாயத்தை நல்ல ஒரு ஆர்வம் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி விவசாயம் பண்ணி பார்ப்போமே, அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய விவசாயம் எனக்கு இன்ட்ரெஸ்டாக தான் சார். அது என்னன்னு தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து கருப்பு கோணி வந்து நல்ல ஒரு வரவேற்பு மக்கள் தெரிஞ்சு.
0: இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி விவசாயத்துக்கு வந்தீங்களா?
1: 17 வந்துட்டேன். 18 தான் வந்து கருப்பு கோணி பசோஸ் போடுறேன். பெரம்பலூர் ஏரியாவுக்கு நான் தான் ரெண்டாவதுன்னு சொல்லலாம். ஆறுமுக ஏரியாவுக்கு அப்புறம் நான் தான் பண்ணேன்
0: கருப்பு கோணி.
1: ஆமாம் சார், அதை அறவை பண்ண முடியாமல் 2 வருஷம் வெயிட் பண்ணேன். மிஷினரி ஃபெசிலிட்டி இல்லை, அதனால 2 வருஷம் வெயிட் பண்ணி ஐயா ஆறுமுக ஏரியா தான் கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த மிஷினரிக்கு மானிய திட்டங்கள் இல்லாமல் இருந்தது இந்தியா ஃபுல்லாகவே. நான் வந்து வேளாண்மை துறை பொறியியல் துறை மூலயமா ஒரு மீட்டிங் கூப்பிட்டாங்க. விவசாயிகளுக்கு என்னென்ன மானியங்களில் உள்ள மிஷினரி தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து அந்த கைக்குத்தல் அரிசி ஆலையும் சொல்ல தெரியாது எனக்கு, ஏன்னா அந்த பேரே கேள்விப்படல யாருமே, எனக்குமே தெரியாது. அதை வந்து இது மாதிரி சொன்னேன், இது மாதிரி நாட்டு ரகத்துக்கு வந்து அறவை செய்யறதுக்கு மிஷினிங் இல்லை வேணும்னு சொன்னேன். அடுத்த பட்ஜெட்லயே தமிழ்நாடு கவர்மெண்ட் நானும் ஒரு பார்ட்னர் சொல்லலாம், நான் தான் சொல்ல முடியாது,
0: நானும் ஆலோசனையும் ஒரு பங்கு வகித்தேன்.
1: அது அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆறுமையாவே மானியம் இல்லாமல் தான் இருந்தாங்க. அடுத்து மானியம் கூப்பிட்டு கொடுத்துறாங்க அவங்களுக்கு
0: அடிக்கடி. ஆறுமுகம் ஐயான்னு சொல்றாங்க ராஜ்குமார். ஆறுமுகம்ன்றவர் நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு முன்னோடி இயற்கை விவசாயி. அவர் நிறைய பேருக்கு அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் ரகத்தை பத்தி நிறைய வழிகாட்டிட்டு இருக்கிறார். அவருடைய மகன் போதி பகவானும் செய்து கொண்டிருக்கிறார். அவரு நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்று இருக்கிறாரு. சரி, இந்த காலகட்டத்தில் அதாவது ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி கருப்பு கவுனி பண்ண ஆரம்பிக்கிறீங்க. கருப்பு கவுனி அரிசி ஆக்கும் போது சில பிரச்சனைகள் வருது, ஏன்னா கருப்பு கவுனி வெள்ளை அரிசி ஆயிடும், நல்லா போட்டு பாலிஷ் பண்ணி விட்டா கருப்பு கலரே போற அளவுக்கு ஆயிடும்.
1: நார்மலான நம்ம ஊர்ல உள்ள அரிசி ஆலையில் வெள்ளையான பெரம்பலூர் உழவு சந்தையில் ஒரு ஷாப் ஒன்று நமக்கு கொடுத்துறாங்க, அதையும் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
0: பாரம்பரிய நெல் ரகங்கள்னா என்னென்ன ரகம் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: தூயமல்லி, 60 ரூபாய், கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா, பூங்காறு, இதை சார் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு மக்கள்கிட்ட மூவ்மெண்ட் உள்ளது மட்டும் பண்ணிட்டு.
0: எப்படி இருக்குங்க பெரம்பலூர் உழவர் சந்தையில் உங்களுடைய கடை எப்படி போயிட்டு இருக்கு?
1: பரவாயில்ல சார், நல்ல மூவ்மெண்ட் தான், மக்கள்கிட்ட வரவேற்பு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம்.
0: சரிங்க, சின்ன வெங்காயத்துல இப்ப வந்து இயற்கை முறையில பண்றதுக்கு சாத்தியப்படுதா? சின்ன வெங்காயத்தை வந்து என்ன மாதிரியான ரசாயன பொருட்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, நீங்க அதை எப்படி தவிர்த்தீங்க, அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஐயா, சின்ன வெங்காயம் நானுமே முதல் 2017-18 பண்ணும்போது ஃபர்ஸ்ட் களைக்கொல்லி அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வராங்க, அதை தவிர்க்கணும். அதாவது வயல வந்து முன்னோர்கள் வந்து பல முறை உழவு பண்ணாங்க, அதனால களைகள் தடுக்கப்பட்டது. ரெண்டாவது விஷயம், அப்போ வந்து ரசாயன உரங்கள் எல்லாம் பிறந்தது. ரசாயன உரங்கள்ல விதைகள் கலப்பு இருக்குன்னு சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு தெரியல. ஆனால் புதிய வகை பொருட்கள் மூக்குத்தி பூச்செடி வாதர்கீரை இதெல்லாம் வந்து எப்பவுமே நம்ம ஊர்ல இல்ல, ஒரு சில புல்லுங்க தான் இருக்கும். அப்போ இந்த வகை பொருட்கள் எப்படி வந்தது அப்படின்னு ரசாயன உரங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்.
0: ரசாயனம் பயன்படுத்துறதுனால களை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு
1: நிறைய இருக்கு,
0: அது புதுமையான களை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.
1: அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ரிப்பீட்டடா பவர் வீடான்னு சொல்லக்கூடிய இயந்திரத்தை பயன்படுத்தி உழவு பண்ணிட்டு இருப்பேன். களை முளைக்க முளைக்க நான் உழவு ஓட்டும் வந்து பவர் வீட சொல்லக்கூடிய இயந்திரம் வந்து பாத்தீங்கன்னா புல்லுடைய விதைகளை வந்து சுத்தமா அழிச்சிருதுங்க. அழிக்கும் போது களைகள் குறைக்கப்பட்டது. குறைக்கப்பட்டதுனால அந்த இயந்திரம் கூட நான் வந்து வேளாண்மை துறை மூலியமா பட்ஜெட் அறிவிப்புக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் வச்சிருந்தாங்க. வேளாண்மை துறை அமைச்சர் ஐயா இருக்காங்களே, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஐயா, நேரடி கான்பரன்ஸ்ல பேசும்போது அதையும் முன் வச்சேன். இன்னைக்கு மானிய திட்டத்துல அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2024 முன்னாடி வெறும் 19,000 தான் மானியம் இருந்தது. இன்னைக்கு 70,000 கிட்டத்தட்ட மானியம் இருக்கு. வெறும் 30,000 கட்டினா போதும் 1,00,000 மிஷினுக்கு நம்ம மானியத்தில் வாங்கிக்கலாங்க.

0: அது விவசாயிக்கும் ஒரு
1: அந்த பவர் வீடர்.
0: ஆமாங்க, ஒரு விவசாயிக்கு ஒரு மாடு வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுமோ அந்த வேலையை அந்த வீடு வேலை செய்யும். நல்ல பயனுள்ள
1: உழறது மூலமாக கலையை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றீங்க. சரிங்க, வெங்காயத்துல வந்து நீங்க முன்னாடி என்ன மாதிரியான ரகம் பயன்படுத்துறீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப ஏதாவது நாட்டு ரகங்கள் எதுவும் வந்திருக்கா சின்ன வெங்காயத்துல?
0: நாட்டு ரகங்கள் ஒரே வகையை பரம்பரைப்பட்டது பாத்தீங்கன்னா, அதனால அந்த நாட்டு ரகம் தான் பண்ணிட்டு இருக்கோம். நாட்டு ரகமே வந்து
1: ஒரே வகையான நாட்டு ரகம் இருக்கு
0: இருக்குங்க. நாட்டு ரக வெங்காயத்தை பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ரசாயன உரங்கள் மற்றவங்க அறிவுரை இல்லாம நம்ம தானாவே எடுத்து பண்ணோம்னா அதுல நோய் தாக்கத்தையும் குறைக்கலாம், களைகளையும் குறைக்கலாம். இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு திட்டங்கள், அதாவது முதலமைச்சர் மூலமா மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் சொல்லி ஒரு திட்டம் கொடுத்தாங்க.
1: என்னங்க?
0: மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படின்னு திட்டம் கொடுத்தாங்க 2023-24 கொடுத்தாங்க. அந்த திட்டம் மூலமா ஒரு 20 பேர் கொண்ட குழு அமைச்சு அந்த திட்டத்தையும் வந்து உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க.
1: அது என்ன திட்டங்க?
0: 1 லட்சம் ரூபாய் மானிய தொகை கொடுத்துருவாங்க. நம்ம 20 பேர் பயன்படுத்திக்கணும், பயன்படுத்திட்டு இயற்கை உடுப்புகளை உற்பத்தி பண்ணி 20 பேர் பயன்படுத்த பார்த்து மற்றவங்களும் வந்து சேரணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல
1: அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அது ஒரு ஒருத்தருக்கு கொடுத்தா பத்தாதுன்னு சொல்லி ஒரு 20 பேருக்கு ஒரு குழுவா கொடுக்கறாங்க. அதை பயன்படுத்தி மண்ணோடைய வளத்தை அதிகப்படுத்துறீங்க. இந்த மண் வளத்தை அதிகப்படுத்தும் போது ஏதாவது வித்தியாசமான அணுகுமுறை நீங்க ஏதாவது செய்யறீங்களா ராஜ்மோ?
0: நான் இந்த பெங்களூரு ஐஎஸ் ஆராய்ச்சி மையத்துக்கு போயிட்டு வந்தேன். பூனைக்காலி வடி என்ற ஒரு விதை அறிமுகமானது.
1: பூனைக்காலி?
0: ஆமாங்க. அந்த பூனைக்காலி விதை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சத்து மிக்க விதையும் சரி, தலை செடியும் சரி. தலை செடி மண்ணுக்கு உகந்தது, விதை மனிதனுக்கு நமக்கு உகந்தது. வீரியத்தன்மை அதிகம் உள்ள சத்துக்கள் உள்ள விதை. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா 2-in-1 சொல்லலாம், 2 வேலையும் செய்யும். விதைகளை வந்து விவசாயிட்ட கொடுத்து விளைவிச்சோம்னா நாங்களே எடுத்துக்கிறோம், அதாவது ஐஎஸ் எடுத்துக்குது. இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் மருத்துவத்துக்கும் பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மள மாதிரி விவசாயிகளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா அவங்க கொடுத்து உதவுறாங்க. அதுக்காக வேண்டி டன் கணக்கில் கேட்கறாங்க. இப்போ
1: பூனைக்காலி விதை அப்படின்னா என்னங்க? அதை எப்போ விதைக்கணும், அதை எப்போ அறுவடை பண்ணணும், அதுக்கு ஏதாவது பருவம் இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பூனைக்காலி விதைக்கு பருவ காலம் தேவையில்லைங்க, எப்போ வேணாலும் பயிர் பண்ணலாம். தண்ணியும் குறைந்தளவு போதும், அதாவது இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு 2 மாதம் வரைக்கும் தண்ணி 10 நாளைக்கு உதவ பண்ணலாம்.
1: எவ்வளவு நாள் இருக்கணுங்க அது?
0: 4 மாசம் இருக்கணுங்க வயல்ல.
1: 1 ஏக்கர் இருக்கு, பூனைக்காலி விதைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க.
0: நம்ம வயல் எப்பவும் பதப்படுத்தும் பறிட்டு நம்ம விதையை விதந்து மற்ற விதைகள் விதைக்கிற மாதிரி விதைச்சிடலாம்.
1: 1 ஏக்கருக்கு எவ்வளவு கிலோ?
0: 1 ஏக்கருக்கு அதிகபட்சம் 10 கிலோ போடலாங்க. 10 கிலோ போடும்போது 1 கிலோ விதை விதைச்சோம்னா 1 டன் தொழு உரம் போட்டதற்கான சத்து மண்ணில் கலந்து
1: மண்ணுக்கு கிடைக்கும்.
0: கிடைக்கும்.
1: மண் வளத்தை அதிகப்படுத்துவதற்கான முறை
0: அங்க சத்து முழுமையா கிடைக்கிறதுக்கான ஒரு
1: 1 ஏக்கருக்கு ஒரு 10 கிலோ விதை தேவைப்படும் பூனைக்காலின்னு சொல்றாங்க. அது எப்படிங்க, தெளிப்பு முறையா?
0: தெளிப்பு முறையா தெளிக்கலாம்.
1: தெளிச்சு விட்டுற வேண்டியதான்.
0: தெளிக்கலாம்.
1: தெளிச்சு விட்டு ஒரு உயிர் நீர் கொடுக்கணுமா அதுக்கு?
0: கொடுக்கலாம்.
1: கொடுத்த பிறகு?
0: கொடுத்த பிறகு எதுவுமே பண்ண தோணுங்க. களை கூட எடுக்கலாம், ஒரு முறை எடுக்கலாம், 2வது முறை. ஏன்னா செடி பரவணும், கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக இருந்தால் வந்து முதல் முறை களை எடுக்கலாம். அதுக்கப்புறம் களை எடுக்க தவிர செடி பறந்துடும். அது முக்கியமான விஷயம் என்னன்னா மூடாக்கு முறை ஆயிரும். அதாவது மண்ணுக்கு மூடாக்கு முறை பண்ணும்போது நீராவியாவது குறையும், செடி நல்லா வளரும், அதை விட மண் வந்து வளம் அதிகமாயிடும். இது வந்து பண்டைய காலங்கள் உள்ள முறை. மூடாக்கு முறைன்றது பண்டைய காலங்கள் உள்ள முறை. அதனால இந்த செடி வந்து தானாவே வயல் ஃபுல்லாக பரவிடும். அப்படி இருக்கும்போது மண்ணுடைய சத்து அதிகமாயிடும்.
1: வளருது, மூடாக்கா இருக்கு. எத்தனை நாள் கழிச்சு அதுல இருந்து விதை எடுக்கணும்?
0: 4 மாசம் முடிந்தவுடன் அந்த செடி பாத்தீங்கன்னா நம்ம நீர் பாய்ச்சினாலுமே பச்சையும் இருக்காது, சருகாயிடும். நல்லா சருகாய் வயல்ல கொட்டிடும். விதை பாத்தீங்கன்னா அவரைக்காய விட கொஞ்சம் பெருசா இருக்கும், அவரை விதையை விட கொஞ்சம் பெருசா இருக்கும்.
1: 4 மாதம் கழித்து தண்ணி கொடுக்கறத நிறுத்திட்டா காஞ்சி போய் அந்த அவரைக்காய் அளவுல விதையெல்லாம் குட்டிடும்.
0: விதை கொட்டாதீங்க, விதை காயோட காஞ்சி நெத்துன்னு சொல்லுவோம், நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம்.
1: பறிச்சு எடுத்துக்கலாம். பறிச்சு எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து மடக்கி உழுதுறணுமா? வயல்ல
0: இருக்கிறது
1: அப்பதான் நமக்கு வந்து மண் வளம் அதிகரிக்கும்.
0: ஆமாங்க, மண் வளம் வந்து தலையின் மட்டும் இல்லாம அதோட வேறு பகுதியும் முக்கிய பங்கு வகிக்கிறது. நம்ம வேறு முடிச்சுன்னு சொல்ல முடியுங்களா? சொல்றோம் அதுலயும் வந்து நம்ம முக்கியமான
1: பொதுவாக இந்த மண் வளத்தை அதிகப்படுத்துவதற்கு இந்த சணப்பு இதெல்லாம் போடுறாங்களே, அது மாதிரி இந்த பூனைக்காலையை பயன்படுத்தலாம்.
0: அது மாதிரி அதுக்கும் மேல அப்படி சொல்லலாம். ஏன்னா இது நம்ம 2-in-1 ஆயிடுது. விதைகள் வந்து நமக்கு வருமானம் ஆயிடுது, செடி வந்து வயலுக்கு சத்து வந்த ஒரு இதாயிடுது.
1: நம்ம வந்து சம்பா பருவத்துல பண்றோம்னா அதுல இருந்து ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி இந்த பூனைக்காலியை போட்டு விதையை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பரட்டி உழுதுட்டா மண் வளம் அதிகரிக்கும்,
0: நல்லாவே
1: நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்ப உங்க பகுதியில எப்படிங்க, 1 போகம் தானே?
0: புன்சை வந்து 2 போகம் பண்றாங்க, நன்சை வந்து 1 போகம் பண்றாங்க. வறட்சி கொஞ்சம் பகுதியினால பண்றாங்க. அதை விட இந்த 1 கிலோவுக்கு 1 டன் தொழு உர சத்து கிடைக்கிறது மூலம் 1 ஏக்கருக்கு 10 கிலோ போடும்போது 10 டன் தொழு உரம் போடுறதுக்கான விளைவு கிடைச்சிருது. அதே மாதிரி 10 கிலோ விதை வச்சோம்னா 1 டன் விதை எடுக்கலாம்.
1: 2-in-1
0: விதை தரமா இருந்துச்சுன்னா 80 to 100 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு ஐயா சொல்லிருக்காங்க. இப்ப செட்டிக்குளம் பகுதியில ஒரு மேடம் வந்து போட்டிருந்தாங்க, அவங்க விதை இருக்குன்னு தகவல் கொடுத்ததுனால இன்னைக்கு 25 கிலோ விதையை வந்து 100 ரூபாய் சொல்லி வாங்கியிருக்கோம். மற்ற விவசாயிகள் கொடுக்கறதா வேண்டி நேற்று தான் ஐஎஸ்ஆர் அனுப்பிச்சு விதையை. அது மாதிரி அந்த பூனைக்காய் விதையில நல்ல லாபமும் இருக்கு, மண்ணுக்கும் அங்க சத்து.

0: ஏன் பூங்கொடி?
1: என்னக்கா? சூப்பு
0: ரொம்ப ருசியா இருந்துச்சு. எப்படி அது?
1: பாரம்பரிய அரிசி செய்யற மாய மந்திரம் தான், வேற என்ன?
0: அது சரி, மத்த விவரத்தை நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். இந்த ஐயா ரொம்ப பெரிய ஆளா இருப்பாரு போல.
1: ஆமாக்கா, இயற்கை வேளாண்மையில முழு ஈடுபாடு, பஞ்சகவ்யம் மீனமிலம் ஈயம் கரைசல் தயாரிப்புல அனுபவம், மற்ற உழவர் பெருமக்களை ஒருங்கிணைச்சு பொதுவான விஷயத்த பேசுறதுல கை தேர்ந்தவரா.
0: இதெல்லாம் சரி, சூப்பர் தான். பூனைக்காளி விதைய
1: பயன்படுத்துறதுனால
2: விவசாயம் செய்யும் போது மண்ணுக்கு ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை இடுபொருள்கள், அதாவது இயற்கை உரங்கள் தேவையில்ல, இயற்கை இடுபொருள்கள். நீங்க டன் கணக்கில் மண் புழு உரம் போடுறத விட பூனைக்காய் ஒரு டைம் பயன்படுத்திட்டோம்னா பல மடங்கு 10 கிலோவுக்கு 10 டன் புழு உரம் போட்டுட்டோம். அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் மீனமலம் பஞ்சகாவியம் ஈயம் கரைசல் இது போன்ற கரைசல்களை பயன்படுத்தினாவே குறைந்த அளவு பயன்படுத்தினா போதும்.
3: இத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பூனைக்காலையை விதைக்கலாங்க? ஒவ்வொரு ஆண்டுமே பண்ணலாமா?
2: ஒவ்வொரு ஆண்டும் தேவையில்லைங்க. 3 ஆண்டுக்கு இதோட எஃபெக்ட் இருக்குங்க. பூனைக்காவளி செடி வந்து மண்ணுல இதோட முக்கியமான விஷயம் நான் அனுபவப்பட்டதுல பூனைக்காலை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கரைசல்களை நம்ம இயற்கை இடுபொருள் பயன்படுத்தினாவே ஆட்டோமேட்டிக்கா அதுல நுண்ணுயிர்கள் பள்ளி பெருகிட்டே இருக்கும். திரும்ப நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணாலே போதும். 3 வருஷம் சொல்றோம், 3 வருஷம் வரைக்கும் அந்த விதைகள் வந்து இப்படிதான் நம்ம கிட்ட இருந்து இருக்கும். 3 வருஷம் வரைக்கும் விதைக்காமே நம்ம அறுவடையுமே பயிர் பண்ணலாம். மானாவரினாக்க தக்க பூண்டு பண்ணணும்னு வச்சுக்கலாம். இப்ப அறுவடை பண்ணாலும் திரும்ப அந்த சீசன்ல உன்சை பண்ணும்போது அந்த செடி முளைச்சி வரும், களை வர மாதிரி. அது மாதிரி பூனைக்காளி விதையும் எங்கேயாவது விதை இருக்கும் போது தானாக முளைச்சி வரும். அதுவும் நமக்கு பெனிஃபிட் தான்.
3: இந்த விதையை விற்பனை செய்யும் போது அதை ஏதாவது பிரிச்சு கிரிச்சு கொடுக்கணுமா, இல்ல அப்படியே நீங்க அவரக்காய் மாதிரி இருக்கும் நீங்க அப்படியே விக்கலாமா, இல்லன்னா அதுக்குள்ள இருக்கிற விதையை எடுத்து விக்கணுமா? ஏதாவது
2: அப்படியே கொடுத்தா போதும்.
3: அப்படியே கொடுத்தா போதும். அதோட சேர்த்து
2: மருத்துவத்துக்காக பயன்படுத்துவாங்க, அதை அந்த ப்ராசஸ் பண்ணிக்குவாங்க, அவங்க பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஐயகச்சாரோ நம்மளும் சரி நேரடியாக விவசாயிகள் கொடுக்க போறோம். அதனால முளைப்புத்திறன் இருக்கும்போது அந்த ஓடு இருக்கணும். ஓடு ஓடு கொடுக்கும்போது தான் முளைக்க வச்சு.
3: நீங்க இப்ப உங்க நிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 10 ஏக்கருமே அதை செய்யறீங்க?
2: 1 ஏக்கர் பசு சாம்பல் மக்களுக்காக பண்ணிருக்கீங்க.
3: நல்லா இருக்கு,
2: பண்ண அனுபவம் உண்டு.
3: அதோட விளைவு நல்லா இருக்கு.
2: நல்லா இருக்கீங்க.
3: சரிங்க, சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் பண்றீங்க, நாட்டு ரகம் தான் பண்றீங்க, ஒரே ரகம் இருக்குன்னு சொன்னீங்க, அதை நாட்டு ரகம் தான் பண்றீங்க. பொதுவா என்ன பருவத்துல நம்ம சின்ன வெங்காயம் பண்ணுவோங்க?
2: சம்பா பருவத்தில் பண்ணுவாங்க, புரோட்டாசியில பண்ணி அல்லது கார்த்திகையில பண்ணவும் பண்ணுவாங்க. பொங்கல் அதாவது தை மாதத்துக்கு முன்னாடி அறுவடை பண்ணிடுவாங்க, அது வந்து நார்மலா பண்றது. மற்றபடி குறுவை பண்ணுவாங்க, சைகாசி டு ஆடி ஆவணி வரைக்கும் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே பண்றது.
3: எத்தனை நாள் பயிருங்க அது?
2: குறுவை சாகுபடி பார்த்தீங்கன்னா 60 to 70 நாள் பயிருங்க. சம்பா பயிர் பார்த்தீங்கன்னா 80 to 90 நாள் பயிர்.
3: இல்ல சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும்
2: சின்ன வெங்காயம்
3: தாங்க. அதுவும் அதே மாதிரி
2: குறுவையிலும் பண்ணலாம், சம்பாலும் பண்ணலாம். சம்பால பண்ணும்போது
3: ஒரே ரகம் தான், ஆனா குறுவையில பண்ணா குறைந்த காலத்துல அறுவடைக்கு வரும், சம்பால பண்ணும்போது நீண்ட காலம் ஆகுன்றீங்க.
2: அதுக்கு காரணம் என்னன்னா விதையை எடுத்து வைக்கிறோம் பாத்தீங்களா, சம்பாலில் பண்ண விதையை தான் எடுத்து வச்சிருப்போம். அந்த விதையை வந்து பயன்படுத்தும் போது அதோட வாழ்வு காலம் வந்து குறைக்கப்படுது. ரெண்டாவது விதைக்காக வந்து பண்ணும்போது உடனடியாக அதாவது வைகாசியில் வச்சு ஆடி ஆவணியில் எடுத்துருவோம். திரும்ப புரட்டாசி அல்லது ஐப்பசியில் வைக்கும்போது அந்த வாழ்வு நாளம் வந்து கொஞ்சம் அதிகரிக்கப்படுங்க.
3: சரிங்க, இப்போ வந்து பெரம்பலூர் தான் சின்ன வெங்காயத்துக்கு ரொம்ப பெயர் போனதா இருக்கு, என்ன காரணங்க?
2: நான் சின்ன வயசுல 5th படிப்பேங்க. அப்பா வந்து இதை நீங்க கேட்டதும் சந்தோஷப்படுறேன். அப்பா வந்து ஒரு 5 to 10 cents வச்சாங்க, வச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. நான் தான் அதுக்கு ஆயில் எஞ்சி வச்சு தண்ணி பாசுவேன். அந்த அனுபவத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம ஏரியாவில் நிறைய பண்ணிட்டுருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து சின்ன வெங்காயனுடைய பயன்பாடு அதிகரிக்க அதையும் தாண்டி ஒரு விஷயம் சொன்னோன்னா நம்மளுடைய மண் செம்மண் அதிகமாக இருக்குங்க.
3: செம்மண்ணில் நல்லா வரும்,
2: நல்லா
3: சின்ன வெங்காயம்
2: அது வந்து நமக்கு இப்போ ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதனால நிறைய பேர் பயன்பாடு வச்சுட்டாங்க. அதையும் தாண்டி மலைப்பகுதியை சுற்றிலும் இருக்குங்க. பனிக்காலங்கள் மழைக்காலங்களில் குளிர்ச்சி மிகுந்த டைமில் மலைப்பகுதியிலிருந்து வரக்கூடிய சூடு அதை தக்க வச்சுக்கும். அதிகமான குளிரும் தாங்காது சின்ன வெங்காயம், அதிகமான சூட்டும் தாங்காது. அப்படிங்கும்போது அந்த மழைக்காலங்களில் பனிக்காலங்களில் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு.
3: சரிங்க, இப்போ பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு வருவோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 பாரம்பரிய நெல் ரகங்கள் நீங்க பண்றீங்க. தூயமல்லி,
2: கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா, பூங்கார் பண்ணிட்டு இருக்கீங்க.
3: சரிங்க, எப்படி இருக்குங்க சாகுபடி முறை? ஏன்னா பெரம்பலூர் அப்படின்னாவே சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து பணப்பயிரா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி. பருத்தி உண்டுங்களா?
2: பருத்தி பண்றாங்க. பருத்தி

0: மக்காச்சோளம் ஏதாவது அதிகம் பண்றாங்க.
1: மக்காச்சோளம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு அவ்வளவா வர மாதிரி தெரியல. ஒரு சில பகுதிகளில் இருக்குமோ அது மாதிரி
0: இருக்குங்க.
1: லாடபுரம் பகுதியில் உண்டா இல்ல பொதுவாக பெரம்பலூர் முழுக்க உண்டுங்களா எப்படிங்க?
0: பொதுவாக இப்போ வந்து மக்கள் ஊருக்கு ஒரு 5 பேர் 4 பேர் வந்துருக்காங்க. காரணம் நான் முதல் முதல்ல வரும்போது 40 சென்ட் பண்ணேன். 40 சென்ட் பண்ணல, வெறும் 200 கிலோ தான் எடுத்திருந்தேன். அந்த கண்டினியூ பண்ணுறதுக்காக வேண்டி திரும்ப திரும்ப மருத்துவ குணங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். மருத்துவ குணம் தெரிஞ்சும் போது அதோட டிமாண்ட் அதிகமாக இருக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம

0: மதிப்பு கூட்டுறதுக்கு ஒரு சரியான எண்ணமும் இல்லை, அதை நம்ம பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம்.
1: என்ன மாதிரியான மதிப்பு கூட்டல் நீங்க பண்றீங்க?
0: மதிப்பு கூட்டல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரிசி ஆக்குறீங்க, அரிசி ஆக்கி மக்கள்
1: அரிசி ஆக்கி தான் உங்களுக்கு உழவர் சந்தையில் ஒரு கடை இருக்கு, அங்க கொடுக்குறீங்க.
0: அதையே வந்து மாவா, அதாவது பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சாதமா சமைச்சு சாப்பிட முடியாதுங்க, ஏன்னா அது வந்து பூ மாதிரி மலர்ந்துடும்.
1: நீங்க சாப்பிட பண்றதுல பாத்தீங்கன்னா தூயமல்லி மட்டும் சாப்பிடலாம், மத்ததெல்லாம் ஏதாவது ஒரு பலகாரமா இல்லன்னா அது உருவை மாத்தி தான் நம்ம ஏதாவது
0: கஞ்சா தான், அதிகபட்சம் கஞ்சா யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஏதோ புட்டு செய்யலாம், அது மாதிரி நிறைய விஷயம் செய்யலாம். அதுல பாக்கும்போது நான் வந்து அடுத்தபடியே மாவு குருணை உப்புமாவுக்கு கஞ்சிக்கு புட்டுக்கு இது மாதிரி மாத்தி கொடுத்துட்டு இருக்கேன்.
1: இந்த நாலு ரகம் ஐந்து ரகமே நீங்க அது மாதிரி மதிப்பு கூட்டியா குருணையா கொடுத்துட்டு இருக்கீங்க.
0: ஆமாங்க.
1: சரிங்க, இப்ப வந்து ஒரு மூன்று நான்கு வகையான விஷயங்கள் நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கீங்க. ஒன்னு வந்து பாரம்பரிய நெல் ரகங்கள், அதுல ரொம்ப ஈடுபாடோட செய்யறீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம், சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டீங்க. அதை சாம்பார் வெங்காயம் கூட பல இடங்கள்ல சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஐஏஎச்ஆரோட இணைந்து நிறைய விஷயங்கள் பண்றீங்களா. அது இந்த பூனைக்காளி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க உழவர்கள் கிட்ட சொல்லிருக்கீங்க, எவ்வளவு பேருக்கு இதை பத்தி தெரியும் தெரியல. இந்த பூனைக்காளி விதை உங்ககிட்ட இருக்குங்களா?
0: இருக்கீங்க, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம்.
1: வாங்கிக்கலாம்,
0: வாங்கிக்கலாம்.
1: இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நீங்க முனைவர் பட்டம் வந்து இந்த மைக்ரோ பயாலஜி அப்படின்ற ஒரு தலைப்புல பண்ணிருக்கீங்க. அதுல வந்து இந்த கடற்பாசி அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்க. இப்ப இந்த கடற்பாசியை பயன்படுத்தி நம்ம விவசாயம் செஞ்சா மண் வளம் அதிகரிக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய வந்து இணையதளங்கள்ல பார்க்க முடியுது. கடற்பாசிக்கும் மண் வளத்தை அதிகப்படுத்துவதற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கா? அதை பத்தி உங்களுடைய பார்வை என்னங்க? நீங்க அதையே படிச்சிருக்கீங்க, நீங்க ஏதாவது பயன்படுத்துறீங்களா எப்படிங்க?
0: கடற்பாசி கடற்புல் அப்படிங்கிற விஷயம் எனக்கு ஆராய்ச்சி மூலயமா 2006 பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கூட மே மாசம் கூட ஃபீல்டு போயிட்டு தான் வந்தோம். நம்ம அரசு உதவியோட
1: ஃபீல்டு எங்க இருக்குங்க?
0: ராமேஸ்வரம், தொண்டி, அந்த மனோரா
1: கடற்பாசி ஆராய்ச்சி மையம் கூட வைக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க
0: இல்லையா? வேலை போயிட்டு அந்த பக்கம் தொண்டி பக்கத்துல, நம்ம அந்த பக்கத்துல ஃபீல்டு போய் பாக்குறோம் என்னென்ன இருக்கு, அழிவு என்ன போயிட்டு இருக்கு, என்ன வெரைட்டிஸ் வருது அப்படின்னு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இதுக்காக வேண்டிய கல்ச்சர் பண்றதும் பண்ணலாங்க. வருங்காலத்துல எங்களுடைய பிளான் தான், வருங்காலத்துல கடற்பாசியில பயன்படுத்தி மருந்தாவோ நோய் தடுக்கிறதுக்கோ அல்லது ஊட்டச்சத்து மாதிரி கொடுக்கும் போது தேவை அதிகமாக
1: தயாரிக்கிறாங்களா? ஏதோ கேப்சூல் மாதிரி விற்கிறாங்க சொல்றாங்க.
0: ஆமாங்க, அது தேவைப்படும் போது மீனவ மக்களுக்கு விவசாயம் போலதான் மீன் பிடி தொழிலும், அதுவும் கொஞ்சம் குறைஞ்சிருவதனால மீனவ மக்களுக்கு அடிப்படை ஒரு வருமானமா இருக்கும் அல்லது வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். அதை பிளான் பண்ணி பேசிட்டு இருக்கோம், வருங்காலங்களா செஞ்சிருவோம்.
1: ஆனா எப்படிங்க, நம்ம வயல்ல போட்டா அது ஏதாவது பயன் இருக்கா? அது மாதிரி ஏதாவது ஆராய்ச்சிகள் நடக்குதா? எப்படி
0: போயிட்டு இப்போ லாஸ்ட் மந்த் கூட அந்த கரையில ஒதுங்கக்கூடிய கடல் பொருட்கள் கடல் பாசிகளை நாங்கள் எடுத்து வருவோம். எடுத்து வந்து அந்த ப்ராசஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒவ்வொரு குவான்டிட்டி, அதாவது டோஸ் சொல்றவங்களெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்து பார்த்துருக்கோம். ரிசல்ட் நல்லா இருக்கு. இப்போ அது கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணலான்ட்டு அரசாங்கம் மூலியமா நிறைய பர்மிஷன் தேவைப்படுது, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
1: கடற்பாசி புரியுதுங்க, கடற்புழுன்னு ஒன்று இருக்கா? புழு,
0: கடல் புல்லு.
1: என்ன பண்ணுவது?
0: கடல் புல்லு வந்து அதிகமாக வந்து விலங்குகளுக்கு வாழ்விடம். அதான் கடல் பாசியை விட கடல் புல்லு தான் வந்து டாலாக இருக்கட்டும், டுகாங் இருக்குதுங்களா, கடல் பசு, அதுக்கு முக்கியமான உணவே கடல் புல்லு தாங்க. கடல் புல்லு மட்டும் தான் சாப்பிடும். கடல் புல் கடல் தான் அதிகமாக அது உயிர் வாழும். அந்த கல்ஃபு ஏரியான்னு சொல்ற முடியலாம், அங்கதான் அது அதிகமாக இருக்கும். கடல் புல் நமக்கு பயன்பாடு அது இல்லைங்க, மருத்துவத்துக்கோ அல்லது இது மாதிரி
1: மருத்துவ
0: எல்லாமே இப்போ அழிவுதான் போயிட்டு இருக்கு. அதனால கடல் புல் தொடர்பு பண்ண மாட்டோம். கரையில் ஒதுங்கிருக்கக்கூடிய கடல் புழுக்களை நாங்கள் கை பண்ணி வந்து சின்ன லெவலில் பண்ணிட்டு இருக்கோம். வருங்காலத்தில் பண்ணும்போது நம்ம அரசாங்கத்தின் மூலியமா அதை பண்ணிட்டு.
1: ரொம்ப மகிழ்ச்சி ராஜ்குமார். அதாவது உங்ககிட்ட பேசினது முக்கியமான விஷயம் நம்ம எடுத்துக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த பூனைக்காளி விதையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருவி வேணும் இல்லைன்னா நமக்கு வந்து ஏதேனும் ஒரு உதவி வேணும் அரசு கிட்ட அப்படின்னா நீங்க வந்து முக்கியமா ஒண்ணு சொன்னீங்க, சின்ன வெங்காயத்துக்கு வந்து ஒரு ஜிஐ புவிசார் குறியீடு கிடைப்பதற்கு கூட நம்ம சொல்லணும், சொன்னாதான் அது அதை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்ப வந்து கூட்டா செயல்படுறது ரொம்ப சிறப்பு.
0: உண்மை சிறப்பு என்னதை விட மக்களுக்கு ஈஸியா போய் சேருவீங்க. பத்து பேர் செய்யும்போது அடுத்த பத்து பேர் வராங்க அதுக்கு. அப்படிங்கும்போது நமக்கு ராஜ்குமார் அப்படின்னா போனா அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் அல்லது கிடைக்கும் அப்படின்னு மாதிரி நிறைய பேருக்கு அந்த மானியத்துல கருவியை வாங்கி கொடுத்துருங்க வேளாண்மை மூலியமாவே.
1: இப்போ வந்து பெரம்பலூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் இயற்கை முறையில பாரம்பரியமான விதைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விழிப்புணர்வு இருக்கா எப்படிங்க?
0: இருக்குங்க,
1: இருக்கு. அதனால விவசாயிகளுக்கு ஏதாவது பயன் இருக்கா?
0: லாபகரமான வருமா செய்யலாம்,
1: இருக்கு
0: விவசாயம் செய்யலாம். அதாவது இளைஞர்கள் வந்து விவசாயத்துக்கு வரணும், அதுக்கு அரசாங்கம் முழு உதவி பண்ணணும். சில விஷயங்கள் நான் எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன், அது வாய்ப்பு கிடைக்கும் சொல்லலாங்க. ஒன்று பேசினாங்களா?
1: சரிங்க.
0: ஏன்னு கேட்டாக்க இப்போ பெரியவங்க எல்லாமே லாபகரமான விஷயம் என்னன்னா உரம் இல்லாமல் பண்ணால் அது வராது அப்படின்னு கான்செப்ட் போகிறாங்க. சோசியல் மீடியாலாம் அதான் போட்டிருக்காங்க. அதனால இளைஞர்கள் தான் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு, இளைஞர்கள் யாருமே டிகிரி இல்லாமல் யாருமே கிடையாது போதைக்கு, அந்த இளைஞர்கள் எல்லாருமே விவசாயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு கிராமத்துலேயும் 100 ஏக்கர் விவசாய நிலத்தில் இன்னைக்கு ஒரு 30 ஏக்கர் தான் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஒன்று குத்தகைக்கோ அல்லது சொந்த நிலத்தை அப்பா அம்மா பயன்படுத்த நிலத்தையோ எல்லாமே வந்து இலவச மின்சாரத்தோட இருக்கு, அதை பயன்படுத்த முன் வரணும். அது இளைஞர்கள் வந்து முழுமையாக புரிதலோட வரணுங்க. நம்ம என்ன பண்ணால் என்ன லாபம் எடுக்கலாம், எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் நமக்கு முழு நேரம் அங்கே பயன்படுது. இது வந்து ஒரு பார்ட் டைம் மாதிரி பண்ணால் போதும், காலையில 6 மணி டு 10, மற்ற நேரம் மற்ற வேலைகள் பார்க்கலாம், மாலை 3 டு 7, இது பண்ணாவே

0: நமக்கு லாபகரமான விவசாயம், அதாவது
1: நிச்சயமா
0: கூட்டுப்படை.
1: பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா சில சமயங்களில் பாத்தீங்கன்னா கட்சவி குழுல சில இயற்கை விவசாயிகள், உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி அடிக்கடி நான் கவனிச்சிருக்கிறேன், ரொம்ப வருத்தப்படுறாரு. ஒன்னும் விற்க முடியல, நம்ம இயற்கை முறையில பண்றோம், ரொம்ப சிரமப்பட்டு பண்றோம், மக்கள்கிட்ட என்ன விழிப்புணர்வு இல்லையோ, கொஞ்சம் விலை கூட இருந்தா வாங்கிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டுறதையும் நான் பார்க்க முடியுது. இப்ப நீங்க ஒரு கடையும் வச்சிருக்கீங்க, முனைவர் பட்டம் வாங்கியிருக்கீங்க, விவசாயம் ரொம்ப ஆர்வமா பண்ற மாதிரி இருக்கு, ஐஏஎச்ஆர்ல எல்லாம் போய் தொடர்பு வச்சிருக்கீங்க, இதை நீங்க எப்படி அணுகிறீங்க? இது உண்மைதானா? இயற்கை விவசாயத்தை லாபகரமா பண்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றது உங்க அனுபவமா நீங்க என்ன சொல்ல வரீங்க?
0: அதாவது நானே பார்த்தீங்கன்னா கருப்பு கோணி அரசு 2 வருஷம் வச்சுருந்தான் மார்க்கெட்டிங் கொண்டு வந்தேன். மார்க்கெட்டிங் கொண்டு வந்துட்டு நம்ம வேளாண் வணிகத்துறை மூலயமா உழவர் சந்தையில் கடவைகள் 2 வருஷம் என்னை கம்பல் பண்ணாங்க. நானுமே அதை செய்யல, 3வது வருஷம் செஞ்சேன். ஏன் செஞ்சேன் அப்படின்னா அந்த அளவுக்கு வரவேற்பு இல்லை அப்படின்னு. அப்புறம் போக போக சரி வச்சுதான் பார்ப்போம்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் ஓரளவுக்கு.
1: ஆனா அவங்க அந்த மாதிரி உங்களை அணுகிறாங்க, நீங்க வந்து செய்யுங்க, இந்த கடையை எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க.
0: ஆமாங்க, 2 வருஷம் பண்ணாங்க. நம்ம வருமானம் பற்றாக்குறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இன்னைக்கு நான் ஒரு ரிட்டைர்மெண்ட் ஸ்டாஃப் ஒருத்தர் அவர் அக்ரியில் ஒன்று தான் தேடும் போது அவங்க கிடைச்சாங்க. அவங்கள தான் அமர்த்தி காலையில் 6 to 10 பார்த்துட்டு கிளம்பி
1: நல்லா போயிட்டு இருக்கு. லாபம்
0: பண்ணுறாங்க சார்.
1: என்னென்ன விற்கிறீங்க உங்க கடையில?
0: பாரம்பரிய அரிசியோடைய மாவு வகைகள் பண்ணுறேன், அரிசிகளும் பண்ணுறேன், சிறுதானியங்களும் மற்ற விவசாயத்தை வாங்கிக்கிறேன், பருப்பு வகைகள் பாசி பயிர் இது மாதிரிலாம் பண்ணுறேன், விதைகள் நாட்டு விதைகள்லாம் வச்சு நான் கொடுத்துட்டு இருக்கேன்.
1: சிறுதானியங்கள் நீங்க என்ன பண்ணல?
0: இன்னும் பண்ணலைங்க,
1: இன்னும் ஆரம்பிக்கல.
0: இங்க வந்து இந்த விலங்குகள் தொந்தரவுனால ஒரு டைம் போட்டு பார்த்தேன்,
1: விலங்குகள்
0: பண்ண முடியல.
1: விலங்குகள் என்ன, மயிலா?
0: மயிலுக்கு மான் இருக்கு, எல்லாமே இருக்கு.
1: மான் இருக்கு. ஆனா சாத்தியம், இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி அதுல வருமானம் பார்ப்பது என்பது சாத்தியம் தான்றீங்க உங்க
0: அது. இப்ப அரசாங்கம் மட்டும் இல்லைங்க, மக்களும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு விவசாயி வியாபாரியா மாறணும் அப்படின்னு கான்செப்ட் வந்தோம்னா கண்டிப்பா வந்து சாத்திய பண்ணலாங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சி. நிலையத்திற்கு வந்திருந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ராஜ்குமார். உங்களுடைய கைபேசி என்ன நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா, அதுவும் பொதுவா இந்த பூனைக்காளி அதை பத்தி வேற சொல்லியிருக்கீங்க, ஏதேனும் தேவை இருந்தா அவங்க உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, ராஜ்குமார் அவங்களுடைய கைபேசி எண் 80 98 97 55 89ங்க. மீண்டும் ஒரு முறை ராஜ்குமார் அவங்களுடைய கைபேசி எண் குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, 80 98 97 55 89. நன்றிங்க ராஜ்.
0: நன்றிங்க.
2: முத்தக்கா, பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் ஜே ராஜ்குமார் அவங்க மைக்ரோபயாலஜில முனைவர் பட்டம் வாங்கினதுனாலயோ என்னவோ மண்ணின் மீதும் பாரம்பரிய நெல் உற்பத்தி மதிப்பு கூட்டல்ல அதீத ஆர்வம்.
3: கடல் பாசி, கடல் புழு இத பயன்படுத்தி மண்ணை எப்படி வளமாக்கலாம் அப்படிங்கறதுலயும் ஆராய்ச்சி.
2: ஆமாக்கா, 1 கிலோ பூனைக்காளி விதைய மண்ணுல விதைச்சா 10 டன் தொழு உரத்துக்கு சமம்னு சொல்ற மாதிரி 1 ஏக்கர் சாகுபடிய தொடங்கின அவரு இன்னைக்கு 10 ஏக்கர் விவசாயம் பண்றாராம்.
3: IIHR ஓட தொடர்பு, சின்ன வெங்காய புவிசார் குறியீடு,
2: பவர் வீடரை பயன்படுத்தி தொடர்ந்து உழவு செஞ்சுகிட்டே இருந்தா களைய கட்டுப்படுத்துங்கிற அனுபவம்.
3: உழவர்கள் விற்பனையாளர்களா உயரணும், அதோட இளைஞர்கள் இயற்கை வேளாண்மைக்கு வரணும், அதுக்கு அரசோட ஆதரவு தொடர்ந்து இருக்கணும்
2: இப்படின்னு பல்வேறு அனுபவங்களோடும் ஆராய்ச்சிகளோடும் இலக்குகளோடும் பயணிச்சு வரக்கூடிய இவரது இயற்கை வேளாண்மை பயணத்துக்கு
3: வாழ்த்து சொல்லிடுவோம். பூங்குடி வாழ்த்து சொல்லிடுவோம்.
2: உடன் உரையாடிய ஆர் வெங்கடேஸ்வரன் சாருக்கு
3: அவருக்கும் வாழ்த்து சொல்லிடுவோம்.
2: அக்கா எனக்கு
3: உனக்கு என்ன, குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தரேன், வா கிளம்புவோம்.
2: அத நீயே வச்சுக்க, ஒன்னு வேணாம்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சாரதாஸ் வழங்கிய இயற்கையோடு இணைவோம் பூனைக்காளி விதை, பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் ஜே ராஜ்குமார் அவர்களுடனான சந்திப்பு. உடன் உரையாடினார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: தமிழ்நாடு பட்டுக்கூடு அங்காடிகளில் நேற்றைய நிலவரப்படி பட்டுக்கூடுகள் விற்பனையான விலை நிலவரங்கள். தருமபுரி பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 885 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 488 ரூபாய்க்கும், ஒசூர் பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 891 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 600 ரூபாய்க்கும், கோயம்புத்தூர் பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 830 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 623 ரூபாய்க்கும் பட்டுக்கூடுகள் விற்பனையாகி உள்ளன. இதேபோல சேலம் பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 817 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 307 ரூபாய்க்கும், வாணியம்பாடி பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 814 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 510 ரூபாய்க்கும், தேனி பட்டுக்கூடு அங்காடியில் சராசரியாக 515 ரூபாய்க்கும் பட்டுக்கூடுகள் விற்பனையாகி உள்ளன. இதைத் தொடர்ந்து உடுமலை பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 770 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 600 ரூபாய்க்கும், ராசிபுரம் பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 723 ரூபாய் வரையிலும் விற்பனையாகி உள்ளன. பட்டுக்கூடுகளை இருப்பு வைத்துள்ள வேளாண் பெருமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
1: கால்நடை வளர்ப்போர், விவசாயிகள், பொதுமக்கள் கவனத்திற்கு அந்தியூரில் பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வரும் வரலாற்று சிறப்புமிக்க அந்தியூர் மாட்டுச்சந்தை இந்த ஆண்டும் நம்மை வரவேற்கிறது. 2.5 லட்சத்திற்கும் அதிகமான கால்நடை வளர்ப்பவர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் கூடும் கொங்கு மண்டலத்தின் இந்த கால்நடை திருவிழா இம்மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பாரம்பரியமிக்க காங்கேயம், ஆலம்பாடி, பர்கூர் போன்ற அரிய வகை கால்நடைகளை காணலாம். உங்கள் தேவைகளுக்கு ஏற்ற கால்நடைகளை வாங்கி பயனடையலாம். கால்நடைகளை விற்க விரும்புவோர் இதில் விற்று பயனடையுங்கள். இவ்வாறு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் அறிவிக்கின்றார்.
0: புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் நாளை மறுநாள் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையானது 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகலாம். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிலக்கடலை சாகுபடி செய்துள்ள வேளாண் பெருமக்களே, நிலக்கடலை பயிரில் இலை துளைப்பான் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. ஆகவே விவசாயிகள் 1 ஏக்கருக்கு 1 என்ற எண்ணிக்கையில் விளக்கு பொறி வைத்து அந்த பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணித்து கவர்ந்து அளிக்கலாம். அந்த பூச்சிகளின் தாக்குதல் அதிகமாக இருக்கும் போது 5%, அதாவது 1 லிட்டர் தண்ணீருக்கு 50 மில்லி வேப்பங்குட்டை சாறு கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். மருந்து தெளிக்கும் வேலைகளை கண்டிப்பாக காற்று மற்றும் மழை பெய்யும் நாட்களில் மேற்கொள்ளக்கூடாது என புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் அறிவிக்கிறது.
2: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
3: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கி.
0: நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் மரவள்ளியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் மேலாண்மை முறைகள் நேர்முகம். பங்கேற்கிறார் சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயபிரபாவதி அவர்கள். நாளை 7:25 உழவர் உலகத்தில் நாற்றங்காலில் கொடுவா மீன் வளர்ப்பு நேர்முகம். பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் முகமது ஃபைசுல்லா அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக. நிகழ்ச்சிகளை கேட்டு பயன் பெறுங்கள்.
3: அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம், பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறை.
2: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 8 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. நாட்டின் சூழலியல் பாரம்பரியத்தின் முக்கிய அங்கமாக யானைகள் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், உலகில் மொத்தமுள்ள ஆசிய காட்டு யானைகளில் இந்தியாவில் 60% யானைகள் வசிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை உலகளாவிய சந்தைகளுக்கு கொண்டு செல்லும் அதேவேளையில், தொழில்துறையினர் நியாயமான வர்த்தக நடைமுறைகள், சுழற்சி பொருளாதாரம், மறுசுழற்சி மற்றும் மறுபயன்பாட்டை ஊக்குவிப்பது போன்ற நடவடிக்கைகளை கடைபிடிக்குமாறு மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டிருக்கிறார். புதுதில்லியில் பாரதிய வியாபாரிகள் மகோத்சவ் தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர், 2047 ஆண்டிற்குள் 30 டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை எட்ட தற்போதைய 4 டிரில்லியன் பொருளாதாரம் ஒரு முக்கிய வாய்ப்பாக இருப்பதாக குறிப்பிட்டார். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதா, கேரள மாநிலத்தை கேரளம் என்று பெயர் மாற்றம் செய்வதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்களவையில் நேற்று நிறைவேறிய இந்த மசோதாக்கள் இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டன. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிந்துரைக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் பரிந்துரைக்கும் 21 உறுப்பினர்கள் மற்றும் மாநிலங்களவைத் தலைவர் பரிந்துரைக்கும் 10 உறுப்பினர்கள் இக்குழுவில் இடம்பெறுவார்கள் என கூறியுள்ள அவர், குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வாரத்தில் இக்குழு தனது அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்றார். வெளிநாட்டு பங்களிப்பின் பயன்பாட்டை அதிக வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வு கொண்டதாக மாற்றுவதே இந்த மசோதாவின் நோக்கமாகும். மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையில் தொடர வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தனி தீர்மானம் பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி பொருளாதார வளர்ச்சி, சுகாதாரம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்களை மேற்கொள்ளும் எந்த மாநிலமும் தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வது மத்திய அரசின் தலையாய கடமை என்றார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தமிழக அரசின் தீர்மானம் மாநில நலனுக்கு எதிரானது என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை எல்லைகளை பிரிப்பது அல்ல, மக்களின் சரியான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் திரு விஜய் சமூக வலைதள பதிவில் விடுத்துள்ள செய்தியில், நம்பிக்கையின் வெளிச்சமாகவும் மாற்றத்தின் முகவரியாக திகழும் நமது இளைய சமுதாயம் உலக அரங்கில் அனைத்து துறைகளிலும் வெற்றியடைய வாழ்த்துவதாக கூறியுள்ளார். தமிழகத்தின் வரி வருவாயை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பேரவையில் பட்ஜெட் மீதான பொது விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், 1.5 டிரில்லியன் டாலர் என்ற பொருளாதார இலக்கை எட்ட அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக கூறினார். கலால் வரி, வாகன வரி, பதிவுத்துறை, சரக்கு சேவை வரி உள்ளிட்டவைகள் மூலம் மாநிலத்திற்கு 15,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட வழிவகை செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 220 திருக்கோவில்களில் பரம்பரை முறைவழி சாரா அறங்காவலர்கள் நியமிப்பதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. வரும் 28ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாகவோ அஞ்சல் மூலமாகவோ இதற்கு விண்ணப்பிக்கலாம். முன்னோர்களை வழிபடும் ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்பட்டது. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடல், தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரை, காவிரி பாயும் தஞ்சை திருவையாறு புஷ்ப மண்டப பரித்துறை, ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் திருக்குளங்கள், ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை உள்ளிட்ட மாநிலத்தின் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் புனித நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஆடி அமாவாசையை ஒட்டி விழுப்புரம் மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவில், நெல்லை மாவட்டம் சொரிமுத்து ஐயனார் உள்ளிட்ட பல்வேறு திருக்கோவில்களில் திரளான பக்தர்கள் இன்று சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதா பேராலயத்தின் விண்ணேற்பு விழாவையொட்டி மாவட்டத்திற்கு நாளை மறுநாள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோவிலிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலுக்கு வஸ்திரம் பகுமானம் வழங்கும் நிகழ்ச்சி நாளை நடைபெறுகிறது. கசகஸ்தான் சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வாங் இணை நாளை ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை கசகஸ்தான் இணையை 6-4, 7-6 என்ற செட்களில் வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெறும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. 183 என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 16.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேரலையில் இசை கொண்டாட்டம். இது இரவு இசை இனிமை. எதற்கும் கட்டுப்படாத மனதை கட்டிப்போட வைக்கிறது மயக்க மந்திர பாடல் ஒன்று. விரும்பிய வேளையில் விருப்பமான அந்த பாடலை வானொலியில் நேரலையில் கேட்டு பெற்று மகிழும் மகிழ்ச்சியான பொழுது அதுவே இரவு இசை இனிமை.
1: நேரலையில் நேயர்கள் பங்கு கொள்ள தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 04-31 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1.

நேரம் 8:12 ஆகுது. கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் முதல் நேயர், வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமை கேட்டு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வருது,

0: நேரம் 8:34, இரவு இசை இனிமை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இருந்து. இப்பொழுது பாடல் கேட்க அன்போடு இணைந்திருக்கக்கூடிய நேயர், வருக வணக்கம்.
1: சார் வணக்கம்.
0: ஆ வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, காணாம ஏன்
1: தேடுறேன். ஆ
0: சொல்லுங்க ஐயா, பேர் என்ன?
1: என் பேர் ஆறுமுகம் சார். மலக்கோயில் பக்கத்துல நொச்சிவயல் புதூர்ல இருந்து ஆறுமுகம் பேசுறேன்.
0: ஆறுமுகம் ஐயா, என்ன செய்றீங்க?
1: நான் 2007 ஜூலைல அரசு ஊழியர் வந்து ஓய்வு பெற்றிருக்கேன் சார்.
0: எந்த துறையில வேலை பார்த்துட்டு
1: இருந்தீங்க? 1973 பாளையம் அப்பாயின்மெண்ட் ஆகி 2007 ஜூலைல ரிட்டையர் ஆயிட்டேன்.
0: நிறைய ஞாபக சக்தி இருக்கும் போல இருக்கே உங்களுக்கு, அப்படியா?
1: சரி
0: சரி. ஓய்வு ஓய்வு வாழ்க்கை எப்படி உங்களுக்கு, சுகம்னு நினைக்கிறீங்களா சுமைன்னு நினைக்கிறீங்களா?
1: எப்படி சார்
0: இந்த ஓய்வு வாழ்க்கை, ரிட்டையர்மெண்ட் லைஃப், சுகமா இருக்குதா சுமையா இருக்குதா?
1: ரொம்ப கொடுமையா இருக்கு சார்.
0: ஏங்க
1: இது? இல்லை இருந்தாலும், ஆனால் ஓய்வு பெற்றதுலேருந்து நான் 1 மாதம் கூட நான் வீட்டில் இருந்ததில்லை.

0: நான் ஏதாவது ஒரு ஜாப்புக்கு போயிட்டு தான் இருக்கேன். இப்பவும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். தோக்குடி இல்ல ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
1: அப்ப சுமை சுகமா தானே போய்கிட்டு இருக்குது, அது எப்படி சுமையாகும்? சுகமா தானே இருக்கு?
0: சுமா இல்ல, வீட்டுல ஐடியா இருக்கு, எனக்கு பிடிக்கிறது
1: பிடிக்க மாட்டேங்குது. ஆஹா,
0: அவரும் ஒரு நான் வந்து ஒரு எக்ஸிட் மூணு மாவட்டத்துக்கு அதிகாரியா இருந்தேன்.
1: அருமையா, அருமையா. சரிங்க.
0: திருச்சி, தஞ்சாவூர், கரூர் மூணு மாவட்டத்துக்கு அதிகாரியா இருந்தேன் சார். சார், ஏடிக்கு மாசம் ஒரு வாரம் கேம்ப் போவேன், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கேம்ப் போவேன்.
1: ஆ, சரிங்கய்யா.
0: அதனால ஒரு வாரம் மட்டும்தான் ஹெட் குவார்டர் ஆஃபீஸ்ல இருப்பேன்.
1: சரிங்க.
0: அதனால வீட்டுல ஐடியா இருக்கிறது எனக்கு பிடிக்கல.
1: பிடிக்கல, ஆனா இப்ப வேலை பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை,
0: வேலை பார்த்துட்டு தான்
1: இருக்கேன். சரி, உங்க எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஓய்வுக்கு அப்புறமும் தொடர்ந்து வேலை இருந்துட்டே இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
0: அதான் சார், இளையராஜா பாட்டில் ஏதாவது ஒரு நல்ல பாட்டா போடுங்க சார்.
1: சரி, பாடல் வருது. கேட்கலாம். நன்றி, வணக்கம். உங்களோடு பேசுனது மெத்த மகிழ்ச்சி.
0: நன்றி சார். நான் நவ் சார், சார்.
1: ஹலோ,
0: எக்ஸ்கியூஸ் மீ சார்.
1: பாடல் வருது, கேட்கலாம் சார். நன்றி, வணக்கம்.
0: சரி, ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ.

0: 8:42 கேட்டிணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை. நேர்களே, இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் உங்களுக்குள்ளும் ஒழிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 0431 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 240-106-102-1. வணக்கம்.
1: இருவருக்கும் மற்றும் மலைக்கோட்டை வானொலி நேயர்களுக்கும் இரவு வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் குழந்தைநாதன்.
0: ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு ஸ்ரீ தேவி ஸ்ரீ தேவின்னு ஒரு பாட்டு வரும், வாயுவே மாயத்திலிருந்து. அனைத்து நேயர்களுக்காகவும் வாய்ப்பு கொடுத்தது உங்களுக்கும் நன்றிங்க ஐயா.
0: நன்றி. பாடல் கேட்கலாம்.
1: நன்றி.

0: 8:46 46 நொடிகள் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கேற்க இணைப்பில் வந்திருக்கக்கூடிய நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம். அண்ணாமலை மூலப்பள்ளிப்பட்டி நாமக்கல் மாவட்டங்க ராசிகரவட்டம்.
0: அருமை அருமை.
1: அனைவரும் நலங்களா?
0: அனைவரும் மிகுந்த நலத்துடன் இருக்கிறோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலங்கள்.
0: சரிங்க. சாப்பிட்டீங்களா?
1: இல்லைங்க.
0: இனிமேல் தானா?
1: இனிமேல் தான்.
0: சரி, என்ன பாடல் கேட்கணும்னு இன்னைக்கு ஆசையோட வந்திருக்கிறீங்க?
1: கடலோர கவிதையில இருந்து பழைய பாடலுங்க. பொடிநாடைய போரே வரே.
0: அந்த பொடிநாடனா என்ன, அது பார்த்திருக்கீங்களா?
1: படம் பார்த்துருந்தேன், டிவி இல்லைங்க வீட்டில்.
0: டிவி சினிமாவெல்லாம் விட்டுருங்க. இந்த பொடி நடன்னு சொல்கிறாங்களே, அந்த நட எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன்.
1: இல்லை இல்லைங்க.
0: ஒரு நாள் நடந்து பார்க்கணும். சரியா?
1: இல்லை, நான் நடப்பேங்க.
0: பொடி நடையாக தான் நடப்பீங்களா? சரி சரி. இல்லை சொல்லுவாங்க. பேச்சு பேச்சு.
1: ரெண்டு மாதம் ஆகுது.
0: எப்படிங்க? எப்படி எப்படி?
1: டூ வீலர் வாங்கி போய் ரெண்டு மாதம் ஆகுது.
0: அதனால பொடி நடையாக போகிறது இல்லை. டூ வீலரே பொடி நடையா போகுது.
1: நடப்பங்க.
0: சரி சரி சரி. நீங்க கேட்ட பாடல் வருது, பொடி நடையா வந்துட்டு இருக்குது, கேட்கலாமா?
1: சரி.
0: நன்றி, வணக்கம்.

0: நேர்களை உங்களின் நினைவிற்கு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். காலை 7:05 காலை மலரில் டெக் பைட், விண்வெளியும் இயற்பியலும் இரு கண்கள், விக்ரம் சாராபாய் குறித்த தொகுப்பு இடம்பெற கேட்கலாம். காலை 7:35 மருத்துவ நேரத்தில் திருச்சி இயன்முறை மருத்துவர் எஸ் அருள்மணி அவர்கள் வழங்கும் நல ஆலோசனைகள் இடம்பெற கேட்கலாம். காலை 9:00 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் சிவ விக்னேஷ் அவர்களுடன் நேரலை. நிகழ்ச்சிகள் இதே அலைவரிசையில் நாளை காலை 10:30 இருபட பாடல்களாக இளமை ஊஞ்சலாடுகிறது, பகலில் ஓர் இரவு ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். நண்பகல் 12:10 மங்கையர் உலகம், வீட்டு வேலைகளில் குழந்தைகளின் பங்களிப்பு என்ற தலைப்பில் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேர்களே, நாளை பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம், மரவழியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் மேலாண்மை முறைகள், சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணைப்பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயபிரபாவதி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் ஒலிபரப்பு கேட்கலாம். 2:30 மண்ணின் மனத்தில் கே ஜெயலட்சுமி குழுவினர் வழங்கும் கும்மி பாட்டு இடம்பெறும். இந்நிகழ்ச்சிகள் நாளை எஃப்எம் ரெயின்போ 102.1 இதே அலைவரிசையில் கேட்க காத்திருங்கள். இரவு சினிமா கேட்டு இணைஞ்சிருக்கும் நேரம் 8:55. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் நிறைவு நேயறிவர், வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து?
1: நாங்க முக்கம்புக்கு பக்கத்துல திருப்பராய்த்துறையில இருந்து சங்கர் பேசுறோம் சார்.
0: சங்கர், சங்கரையா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா சார்?
0: என்ன பாடல் வேணும்?
1: வணக்கம் சார். வணக்கம் சார். இது எனக்கு சார் சம்சாரம் அது மின்சாரத்துல இருந்து ஜானகி தேவி ராமனை தேடின்னு ஒரு குடும்ப பாட்டு பாடுவாங்க சார், கல்யாணம் பொண்ணு பாட்டு வரும்போது. அந்த பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க சார், யாரும் அதை விரும்பி கேட்கிறேன் சார். நன்றி. வணக்கம் சார். வாய்ப்புக்கு
0: நன்றி.
1: வாய்ப்பு நன்றி.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இதுவரை கேட்டு இணைந்திருந்தோம் இரவு இசை இனிமை. பங்கேற்று கேட்டு ரசித்து முயற்சித்த உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவோர்
1: சுரேஷ்,
0: சுரேஷுடன் ஐ எம் அப்பாஸ் கான். வணக்கம் நேயர்களே.

உண்மையாக தூண்டிவிடக்கூடிய விஷயமா இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளாகவே இந்த முயற்சி நடைபெற்று வருது. குறிப்பாக நீங்க சுதந்திர தினத்தை ஒட்டி இந்த முயற்சியை வந்து மத்திய அரசாங்கம் எடுத்து வருகிறது. என்ன அடிப்படை சிக்கல் இங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நாம பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். சுதந்திர போராட்டம் முடிந்து சுதந்திரம் கிடைத்து 80வது ஆண்டு நடக்கிறது என்றால் ஒரு 20 ஆண்டுகளை ஒரு தலைமுறை என்று வைத்துக் கொண்டால் கிட்டத்தட்ட இன்னைக்கு நாம வந்து 7வது தலைமுறை வரைக்கும் நாம இன்னைக்கு பார்த்துக் கொண்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்ப நாம சுதந்திர காலகட்டத்தினுடைய முன்னாடி இருந்த நினைவுகள், அந்த ஒரு போராட்ட காலகட்டத்துக்கான நினைவுகள், அன்றைக்கு நாம் அனுபவித்த வழிகள், வேதனைகள், அந்த துன்பங்கள், அது எதுவுமே தெரியாமல் 6-7 தலைமுறைகள் இன்னைக்கு வந்துவிட்டன. அப்ப இன்னைக்கு நம்முடைய பார்வை என்பது நாம எவ்வளவு துன்பப்பட்டு போராடி நமது முன்னோர்கள் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி தெரியாதவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அந்த போராட்ட காலகட்டத்தில் இருந்து நாம் அடுத்தடுத்த கால தலைமுறைகள் வரும்பொழுது நம்முடைய பிரியாரிட்டிஸ் வந்து மாறிக்கொண்டேதான் வரும். இன்றைக்கும் அதே சமயத்தில் நம்முடைய பிரியாரிட்டிஸ் இன்றைக்கு வந்து அடுத்த கட்டம் நம்முடைய தொழில்நுட்ப வளர்ச்சியாக அல்லது நம்முடைய வந்து தனிப்பட்ட ஒரு வளர்ச்சி, கல்வி, மேம்பாடு, இது எல்லாத்தையும் நோக்கி நம்முடைய பார்வை வந்திருக்கிறது. இவையெல்லாம் நடைபெற்றதற்கு அடிப்படை காரணம் நாம் வாங்கிய சுதந்திரம் தான். அந்த சுதந்திரம் நமக்கு கொடுத்த ஒரு துணிச்சல், அந்த சுதந்திரம் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பை தான் இன்றைக்கு நாம் பயன்படுத்திக் கொண்டு இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறோம் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படை செய்தி. இப்ப இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சின்ன சின்ன ஒரு சிக்கலாக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை ஆக்கப்பூர்வமாக நாட்டிற்குள்ளேயே பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அல்லது நாட்டு நாம் தேர்ந்தெடுத்த அரசாங்கத்தின் மூலமாக அதை எப்படி தீர்ப்பது என்பதற்கான வழிமுறைகளை தேடுவதை விட்டுவிட்டு நாம வந்து பல்வேறு வேறு வழிமுறைகளை கையாளுகிறோம். இப்ப இந்த இடத்துலதான் நமக்கு ஒரு பெரிய சிக்கல் உருவாகிறது. அப்போ உலக நாடுகளில் பல நாடுகள் இந்தியா என்ற ஒரு வளமான தேசத்தை இன்றைக்கும் பார்த்துக்கொண்டே இருக்கின்றன. அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தை. இருக்கக்கூடிய மனித வளம் தான் மிக முக்கியமானது. குறிப்பாக நீங்க டிமோகிராபிக் டிவிடெண்ட் என்று இளைஞர்களுடைய ஒரு தொகுப்பு என்று ஒன்றை சொல்வார்கள். அதன்படி பாத்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 54% பேர் வந்து இளைஞர்கள். அப்போ நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இவ்வளவு வளம் இருக்கிறது, குறிப்பாக மனித வளம் இருக்கிறது எனும் பார்க்கும்போது இதை எப்படி தமதாக்கிக் கொள்வது, தங்களுடைய சந்தையாக எப்படி மாற்றுவது என்பதற்கான ஒரு பெரிய திட்டமிடல் ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. பல நாடுகளில் நடந்து கொண்டிருக்கின்றது. 140 கோடி பேர் என்பது ஒரு மிகப்பெரிய சந்தை. அப்போ இதுதான் வந்து உலக அளவில் நடக்கக்கூடிய ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் பிரச்சனை. அப்போ என்ன நடக்கிறது என்றால் இந்த இடத்துல தான் நமக்கு வந்து இந்திய அரசாங்கம் விழித்தெழுந்து கொண்டு, ஐயா நாம வந்து இப்போ நாம கிட்ட இருக்கக்கூடிய இந்த நீர்பூத்த நெருப்பாக இருக்கக்கூடிய இந்த சுதந்திர உணர்வை நாம் தட்டி எழுப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா எல்லார் மனதிலும், அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்தியாவிலிருந்து படிப்பதற்காகவோ வேலை வாய்ப்புக்காகவோ வெளிநாடு போகக்கூடிய அத்தனை பேருமே இந்தியாவினுடைய மகிமையை, பெருமையை அங்கே போன உணர்வார்கள். நாம எப்படி இந்த நாட்டில் இருந்தோம், நாம எப்படி வாழ்ந்தோம், எப்படி சாப்பிட்டோம், எப்படி வளர்ந்தோம், என்ன விதமான ஒரு நினைவுகள் இருக்கின்றன, அங்கே போன பிற்பாடுதான் பலருக்கு இந்தியாவினுடைய சுதந்திரம், அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வசதி, அது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிம்மதி, இது அத்தனையுமே பல பேர் வெளிநாடுகளுக்கு போன பின்னால் தான் இந்தியாவை பற்றிய பெருமை அவர்களுக்கு அங்கே போன பின்னால் தான் புரிகிறது. அப்போ இப்ப நாம என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்கள் மத்தியிலையும் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. உங்க அடிமனசில் இருக்கக்கூடிய அந்த தேசியம் என்ற உணர்வை, சிங்கப்பூர் ஆகட்டும், எந்த ஒரு வெளிநாடாக இருந்தாலும் அவர்கள் வந்து நீங்க படிச்ச உடனே, பிளஸ் டூ முடிச்ச உடனே அல்லது நீங்க கல்லூரி முடித்த உடனே ஓராண்டு நீங்க ராணுவ பயிற்சிக்கு அவங்க அனுப்புறாங்க அப்படின்னா என்ன நோக்கம்னா அந்த நாட்டை பற்றி இருக்கக்கூடிய அடிப்படை உணர்வை அவர்களுக்கு கடத்துகிறார்கள் என்று அர்த்தம். அப்ப நம்ம நாட்டில் இன்னும் அந்த மாதிரியான ஒரு வழிமுறை இல்லை. ஆனா நாம என்ன இப்ப நம்ம கடத்த முயற்சி செய்கிறோம், இந்த 5 ஆண்டுகளாக இந்த இல்லம் தோறும் தேசிய கொடி என்பதின் வாயிலாக என்ன விஷயத்தை நாம கடத்த முயல்கிறோம் என்றால், அப்பா உங்க மனசுல அடியில ஒன்னு இருக்கு, அதுக்கு பேரு தேசியம். இந்த நாடு, இந்த நாட்டினுடைய மக்கள், இந்த நாட்டினுடைய எதிர்காலம், இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த நாட்டை நாம் உருவாக்கி இருக்கிறோம், எனது தந்தை உருவாக்கி இருக்கிறார், எனது தாத்தா உருவாக்கி இருக்கிறார், அவர் விதைத்த விதையினுடைய பலனைத்தான் நான் நுகர்ந்து கொண்டிருக்கிறேன், நான் நுகரக்கூடிய இதே சுதந்திரத்தை எனது பேரன் வந்து நாளைக்கு நுகர வேண்டும் என்றால் இந்த சுதந்திரத்தை முழுமையாக காப்பாற்றி என்னுடைய பேரனுக்கோ எனது மகனுக்கோ நான் வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது என்றால் நான் இன்றைக்கு அந்த உணர்வோடு நான் வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த தேசிய கொடி என்பது அதனுடைய அடையாளம், இந்த நாள் என்பது அதற்கான அடையாளம், இந்த சுதந்திர தினம் என்பது அதற்கான அடையாளம், அதற்கு பின்னே இருப்பது இந்த உணர்வு. உங்கள் அடிமனத்தில், ஆழத்தில் நீங்கள் ஒரு இந்தியனாக, இந்த நாட்டினுடைய தேசியத்தை விரும்பக்கூடியவனாக, இந்த நாட்டின் ஒற்றுமையையும் வளத்தையும் எதிர்காலத்தையும் சுபிட்சத்தையும் விரும்பக்கூடியவனாக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர் அடிமனத்திலும் இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சியை தட்டி எழுப்பி நாம் நமது, நம்முடைய நாடு, நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய நோக்கம் என்பதை பற்றிய ஒரு சிந்தனையை உருவாக்குவதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு முயற்சியாகத்தான் இந்த இல்லந்தோறும்
தேசிய கொடி என்ற இந்த சிந்தனை வந்து உருவாகி இருக்கிறது. இது தேசிய

0: கொடி என்பது வெறும் ஒரு அடையாளம்தான். ஆனால் இந்த அடையாளத்திற்கு பின் மிகப்பெரிய அளவிலான ஒரு சிந்தனை தாக்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியைத்தான் மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறது.
1: நிச்சயமா சார், அதாவது நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து ரெண்டு முக்கியமான அம்சங்களை வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஒன்னு, எந்த வகையில இருந்தாலும் அடிமைத்தலை அப்படின்றது அடிமைத்தலை தான், முன்பு இருந்தது வேற இப்ப இருந்தது வேற அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள மீண்டும் நாடு சிக்கிவிடக் கூடாது அப்படின்ற ஒரு நல்ல நோக்கம். இன்னொன்னு, நம்மளுடைய காலத்துல நாம பயின்ற காலத்துல இருந்த அந்த பள்ளிக்கூடங்கள்ல வந்து தேசிய கொடி ஏற்றி அந்த மாதிரி இருந்த உணர்வுகள்ன்றது வேற. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு உணர்வை வளர்க்கணும். ஏன்னா நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு 7 தலைமுறை தாண்டி வந்து நம்ம இப்ப வந்துட்டோம். அதனால அந்த சுதந்திர தாகம் அப்படின்றது குறைஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் அப்படின்றதையும் புரிந்து கொள்ள முடியுது. இப்போ இந்த தேசிய கொடி அப்படின்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது சார், அதற்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்ற வகையில இந்த இயக்கம் வந்து கொண்டு செல்லப்படுது அப்படின்னு சொல்லலாமா?
0: அடையாளம் என்று வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேசியத்தை, தேசிய உணர்வை தட்டி எழுப்பதற்கான அடையாளமாக இன்றைக்கும் நாம் வைத்திருப்பது என்பது இந்த தேசிய கொடிதான். இந்த தேசிய கொடிக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. 1906 இருந்து தொடங்கி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 முறை இதற்கான ஒரு பல்வேறு வடிவங்கள் மாறியிருக்கின்றன. இந்த வடிவங்களை வந்து நீங்க வேற வேற காலகட்டத்தில் வேற வேற வந்து அன்னிபெசன் அம்மையார் வந்து ஒரு வடிவத்தை உருவாக்கினார், பின்னாடி இன்னொருத்தர் வந்து உருவாக்குறாங்க. கடைசியாக நாம வந்து இப்ப பயன்படுத்தக்கூடிய தேசிய கொடிக்கு முன்பாக நாம வந்து ராட்டையை வந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இதே தேசிய கொடியை பயன்படுத்தி இருக்கிறோம். பின்னர் கடைசியில் அந்த இடத்துல நம்ம வந்து அசோக சக்கரத்தை வைத்து இன்றைக்கு தேசிய கொடி. இப்ப இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. இந்த வரலாறுல என்ன முக்கியமான செய்தினா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த தேசிய கொடியை உருவாக்கியவர்கள் அதை போற்றி பாதுகாக்க வேண்டும், அதை எந்த காலகட்டத்திலும் நாம் கைவிட்டுவிடக் கூடாது என்பதை உணர்ந்து கொண்டு அந்த போராட்டத்தில் அந்த கொடியைத்தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள். நீங்க நம்ம ஊருடைய குடிகாத்த குமரனிலிருந்து ஆரம்பித்து அத்தனை பேரும் நீங்கள் யார் எதை செய்திருக்கிறார்கள் என்றால், எதை உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள், எதற்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்றால், எந்த காலகட்டத்திலும் இந்த கையில் ஏந்திய நமது தேசிய கொடியை கீழே தவறவிட்டுக் கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் போராடியிருக்கிறார். இப்ப நீங்க ஆர்யா என்பவர் வந்து நீங்க இங்க கோட்டை கொத்தளத்தில் போய் இரவோடு இரவாக பிரிட்டிஷனுடைய ராஜ்யத்தில் போய் குடியேற்றார். என்னத்துக்காக? நாம பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு கொடியை இறக்கிவிட்டு நமது கொடியை ஏற்றுகிறார். அப்போ கொடி என்பது நம்முடைய வரலாற்றிலேயும் நம்முடைய ஒரு ஒரு பண்பாட்டோடும் ஒருங்கிணைந்தது. இப்ப நீங்க ஒவ்வொரு மன்னரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாத்தீங்கன்னா கொடி கண்டிப்பாக அவரிடம் வைத்திருப்பார். இன்றைக்கு நாம் அடையாளப்படுத்தும் போது கூட மீன் கொடி என்றோ இல்ல புலிக்கொடி என்றோ நாம் வந்து பழைய ராஜ்யங்களில் இருக்கக்கூடிய கொடிகளை பற்றி பேசுகிறோம். அப்போ நம்முடைய அந்த கொடி என்பது அவருடைய அந்த ஆட்சி அதிகாரத்தினுடைய ஒரு சின்னமாகவும், அந்த ஆட்சி அதிகாரத்தினுடைய பெருமையையும், அந்த ஆட்சி அதிகாரம் எப்படிப்பட்ட மக்கள் நலனோடு அது வாழ்ந்தது என்பதை சொல்வது அடையாளமாகத்தான் நாம் அந்த கொடியை நாம் பயன்படுத்தியிருக்கோம். நமது தமிழகத்தினுடைய தமிழ் வரலாற்றிலேயே இதற்கான மிகப்பெரிய உதாரணங்கள் இருக்கின்றன. அப்போ தேசிய அளவில் பார்க்கும்போது போராட்ட காலகட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த கொடியானது ஒரு மகத்தான ஒரு பணியை செய்திருக்கிறது. அதை வைத்துக் கொண்டுதான் பல இடங்களில் மக்களை ஒருங்கிணைக்க முடிந்திருக்கிறது. பல போராட்டங்களில் அதுதான் முன்னிலை வகித்து சென்றிருக்கிறது. அந்த கொடியின் கீழ் அணிவகுத்து நிற்பது என்பதுதான் போராட்டக்காரர்களின் மகத்தான ஒரே பணியாக இருந்திருக்கிறது. அப்போ அந்த கொடி என்பது நமக்கு முன்னால் நிற்க கூடிய, நம்மை வலிமைப்படுத்தக்கூடிய, நம்மை வழிநடத்தக்கூடிய ஓர் அம்சத்தை அந்த கொடி பெற்றிருக்கிறது. அப்ப அந்த கொடியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நாம் அந்த ஒரு வரலாற்றினுடைய தொடர்ச்சியாக, அந்த உணர்வெழுச்சியினுடைய தொடர்ச்சியாக, போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் நாம் அந்த கொடியை முன்னிலைப்படுத்தி 5 ஆண்டுகளாக அந்த கொடியினுடைய கீழ் அணிவகுத்து நிற்கக்கூடிய இளைஞர்கள் தான் இன்னைக்கு வந்து ஒரு மகத்தான ஒரு புதிய சிந்தனை மாற்றத்துக்கான ஒரு வழியை வந்து உருவாக்கப் போகிறார்கள்.
1: நிச்சயமா சார், நீங்க குறிப்பிட்ட மாதிரி சுதந்திர போராட்ட வரலாறு அப்படின்றது நிச்சயமா வந்து ஒரு உணர்வு பூர்வமானதுதான். அந்த வரலாற வந்து முழுமையா தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அந்த போராட்டம், அதற்கு பிறகு நாம் அடைந்த மகத்தான அந்த விடுதலை, அதன் பிறகு நாடு அடைந்த முன்னேற்றம், தற்போது நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சூழல், இப்படி நிறைய விஷயங்களை வந்து இதன் வாயிலா நம்ம உணர்ந்து கொள்ள ஒரு வழிவகை ஏற்பட்டிருக்கா சார்?
0: ஆமா, ஒண்ணு இல்ல, சாதாரண உங்களுடைய சட்டை பையில நீங்க அந்த மூவர்ண கொடியை நீங்க குத்தி கொண்டாவே உங்களுக்கு வேற விதமான ஒரு எண்ணம் வந்து மனசில் ஏற்படும். அப்ப அது ஏதோ ஒன்னு செய்கிறது. அந்த என்ன ஏதோ ஒன்னு செய்கிறது என்றால், நான் இந்த நாட்டுக்காக பணியாற்றி இருக்கிறேன், நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், இந்த நாடு எனக்கு முன்னால் வந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறது, இந்த நாடு இந்த கொடியை முழுமையாக பெறுவதற்கு அடைந்திருக்கக்கூடிய போராட்டங்கள் என்ன, ஒரு சின்ன சின்னம் தான், அந்த அடையாளம் தான். அந்த அடையாளம் என்பது பின்னே ஒரு மகத்தான வரலாறை தன்குள் சேமித்து வைத்திருக்கிறது. அப்ப அந்த வரலாறு அந்த ஒரு சின்ன சின்னத்திலிருந்து, அந்த அடையாளத்திலிருந்து இயல்பாக மனிதனை தூண்டிவிடுகிறது, ஞாபகத்தை தூண்டிவிடுகிறது, நம்முடைய எண்ணங்களை தூண்டிவிடுகிறது. இது எதற்காக நாம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த கொடியை ஏற்றுகிறோம், எதற்காக நாம் இதை வந்து நம்முடைய சட்டைப்பையில் குத்திக் கொள்கிறோம், எதற்காக நம்ம சல்யூட் பண்றோம், இது அத்தனைக்குமான கேள்வி ஒன்று இருக்கிறது இல்ல. இந்த கேள்வியிலிருந்தான் நாம் உடனடியாக நம்ம வரலாற்றுக்குள் போகிறோம். அந்த வரலாறு என்ன செய்தது, அப்ப அந்த வரலாறு செய்ததனுடைய பலன், நாம் இந்த 80 ஆண்டுகளாக என்ன பலனை அடைந்திருக்கிறோம், என்ன வளர்ச்சியை அடைந்திருக்கிறோம், என்ன விதமான முன்னேற்றங்களை நாம் கண்டிருக்கிறோம். நான் எனது தாத்தா என்னவாக இருந்தார்,

0: அவருடைய தாத்தா என்னவாக இருந்தார், நான் என்னவாக இருக்கிறேன் என்று திரும்பி பார்க்கும்போது அந்த வளர்ச்சியானதும் அந்த முன்னேற்றம் வந்து வாழ்க்கை தரம் எல்லாவற்றிலும் ஏற்பட்டிருக்கூடிய வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி ஆனாலும் சரி, அல்லது நீங்க உள்நாட்டு கட்டுமானத்தில் ஏற்பட்டிருக்கூடிய வளர்ச்சி ஆனாலும், இன்றைக்கு மாதிரி அன்றைய காலகட்டத்தில் ஒரு ரயில் பயணம் இருந்ததில்லை, இன்று மாதிரி அன்றைக்கு ஒரு விமான பயணம் இருந்ததில்லை, இன்று மாதிரி அது ஒரு கப்பல் பயணம் இருந்ததில்லை, இன்று மாதிரி நம்முடைய எந்த இடத்திலும் நாம சுதந்திரமாக உள்ளே சென்று நமக்கான உரிமைகளை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்ததில்லை. இப்ப இன்றைக்கு நீங்கள் வந்து ஒரு அரசாங்க அலுவலகத்தில் எனக்கான தேவைகளை கேட்க முடிகிறது என்றால், இது எனக்கான அரசாங்கமாக நான் உருவாக்கிக் கொண்டேன். எப்போ நடந்தது? இந்த 80 ஆண்டுகளில் நடைபெற்றது. அப்போ எனக்கான உரிமைகள், எனக்கான ஒரு முக்கியமான நான் பெற வேண்டியவை என்ன, நான் அடைய வேண்டிய வளர்ச்சி என்ன, இது எப்போ நடந்தது? இந்த 80 ஆண்டுகளில் நடைபெற்றது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த கொடி அந்த ஒரு மொத்த சமூக பொருளாதார மற்றும் வந்து வரலாற்றையும் சேர்த்து சொல்கிறது. இந்த 80 ஆண்டு காலத்தினுடைய வளர்ச்சியை சேர்த்து சொல்கிறது. இந்த 80 ஆண்டுகளில் ஏற்பட்ட பல்வேறு முன்னேற்றங்களை சேர்த்து சொல்கிறது. இதெல்லாம் எப்படி நடந்தது? சுதந்திரம் பெற்றதால் நடந்தது. அந்த சுதந்திரம் பெற்றதற்கான ஒரு அடையாளம் என்ன? இந்த கொடி. அப்போ அந்த கொடியிலிருந்து தான் நாம் வந்து நம்ம வரலாற்றை நாம் வந்து இன்னைக்கு ஒரு சுருக்கமான வடிவத்தில் வைத்திருக்கிறோம், ஒரு கொடியாக வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த கொடிக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு என்பது எந்த ஒரு இந்தியன் மனத்திலும் சட்டென எழுந்து நிற்பதற்கான காரணம் அந்த அடையாளம் தான். அப்போ இயல்பாகவே நாம் வந்து அந்த கொடியை அடையாளமாக வைத்துக் கொண்டு இந்த என்டையர் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வது என்பது மீண்டும் நம்முடைய இளைஞர்கள் மத்தியில் இந்த உணர்வை எழுப்புவதற்கான ஒரு மகத்தான ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாகத்தான் அதை பார்க்கிறேன்.
1: நிச்சயமா சார், அதாவது நீங்க சொன்னீங்க என்னன்னா, ஒரு சுதந்திரத்திற்கு பிறகுதான் இந்த வளர்ச்சி அப்படின்றது நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான். என்னன்னா, சுதந்திரமான ஒரு நாடு வந்து தன்னுடைய வளர்ச்சிய வந்து தன் போக்குல வந்து நிச்சயமா கொண்டு போக முடியும் அப்படின்றது நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சுதந்திரமான நாட்டுல வந்து மக்களை மையப்படுத்தின ஒரு அரசு வந்து பாத்தீங்கன்னா, மக்கள் நலன் சார்ந்து திட்டங்களை வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்றதுக்கும் இந்த விஷயம் வந்து ஒரு சான்றா இருக்கும்னு நம்ம சொல்லலாம். இப்போ தேசிய கொடியை பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இந்த தேசிய கொடி ஏற்றதுல வந்து நிறைய விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கொடி ஏத்தணும்ன்ற உணர்வு இருக்கணும். ஆனா அந்த கொடியை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கணும்ன்ற விஷயமும் ரொம்ப அவசியமான ஒன்றுதான். தேசிய கொடி ஏற்றுறதுக்கான விதிமுறைகள்னா என்னெல்லாம் இருக்கு சார்? முக்கியமா ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்து கொள்ளக்கூடிய விதிமுறைகள்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க?
0: காலையில விடிஞ்ச பிற்பாடு கொடி ஏத்தணும், மாலையில அந்தி சாய்வதற்கு முன்னாடி கொடியை இறக்கிறோம். இதுதான் அடிப்படை விதி. ஒழுங்கா அதனுடைய மேல எது கீழே எதுன்னு பார்த்து தலைகீழாலாம் திருப்பி கொடி ஏத்தக்கூடாது, அது தவறு. அதே மாதிரி அரை கம்பத்திலயோ முக்கா கம்பத்திலயோ ஏத்தக்கூடாது, முழுசா அந்த கம்பத்துலதான் ஏத்தணும். அதுக்குன்னு வந்து ஒரு ப்ராப்பரான டிசைன் இருக்கு. அது வந்து கடையில வந்து ப்ராப்பரா அவங்களே வந்து தயாரிச்சு வச்சிருக்காங்க. இந்த சமயத்துல ஏராளமான கொடிகள் வந்து சந்தையில கிடைக்கும். நல்ல கொடிகள், நல்ல துணியில செய்யப்பட்ட கொடிகள், அதை வாங்கி தாராளமாக ஏத்தலாம். அதை வந்து ஏத்துவதற்கான வீட்டுல கம்பு இருந்தா கூட போறோம், நீங்க வீட்டினுடைய மாடியில கொம்பு ஏத்தி அதை வந்து வைக்கலாம். நார்மலான ஒரு துணி மாதிரி பயன்படுத்தக்கூடாது, அதற்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கிறது. நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே கொடி ஏத்தத பத்தி ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாரும் வந்து இல்லந்தோறும் கொடி எங்குது, அதுதான் காரணம். அதை நம்ம செய்யணும்னு நம்ம ஆசைப்படுறோம், அதை செய்யணும். ஆனா அதற்கான வழிமுறைகள் இதுதான். இந்த வழிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுங்கள். உங்களால் அது பின்பற்ற முடியாத போது நீங்கள் வந்து பொது இடங்களுக்கு கண்டிப்பாக போய் நீங்கள் சேர்ந்து அந்த கொடியேற்றுவதை வந்து பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வீட்டுக்குள்ள கொடியேற்றுவது என்பது ரொம்ப நல்லது. அதை நீங்க சாதாரணமாக அதற்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அதற்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு, மரியாதை இருக்கு. நல்ல காற்றில் பட்டோலி வீசி பறக்கக்கூடிய இடமா பார்த்து அதை நீங்க ஏத்துங்க. பின்னாடி முடிஞ்ச உடனே மடிச்சு எடுத்து வச்சிருவேன், சாயங்காலத்துக்கு மேல அதை எடுத்து பத்திரமா அடுத்த முறை பயன்படுத்துவதற்கு ஏற்ப பத்திரமா வச்சுப்பேன். அதை எந்த வகையிலும் சேதப்படுத்தவோ இல்லாமல் அதை பத்திரமா வைத்துக் கொள்வது மட்டும்தான் இதுல வந்து முக்கியமானது.
2: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேயர்கள் இதுவரை கேட்டது செய்திச் சுடர். நேரம் 9:30. திருச்சிராப்பள்ளி வானொலியில் நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியில் நேயர்கள் இதுவரை கேட்டது இனிய ராகம். மீண்டும் இனிய ராகம் நாளை இரவு 9:30 மணிக்கு. நேரம் 10 மணி.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் சேர்தலை கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். தொடக்கமாக பலுகுடச்சே என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றியது பலமஞ்சரி ராகம் ரூபகதாளம்.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் அரங்கிசை நிகழ்ச்சியில் சேர்தலை கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி தொடர்கிறது. நிறைவாக ஸ்ரீ மாதா என தொடங்கும் தீட்சிதர் கிருதி, பேகட ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசையில் இதுவரை சேர்தலை கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்டோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். இத்துடன் இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேர்களே, உங்களின் நினைவிற்கு நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசையில் அர்ச்சனா பரத்வாஜ் ஆர்த்தி பரத்வாஜ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், திருச்சேரி வி கௌஷிக் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிதா. நிகழ்ச்சி நாளை காலை 9 மணி அரங்கிசையில். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 11 மணி. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் வந்து அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மீட்டர் 320.5, 936 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாளை அதிகாலை மணி 5:45 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் கூறி விடை பெறுகிறோம் நேர்களே. ஜெய் ஹிந்த்.